0: நோக்கி பாயும் தோட்டம் மணி போய் 8:10 வணக்கம் இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க.
1: சரி வணக்கம் இன்னும் இருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கு ஒரு சந்திப்பாங்க உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது.
0: நம்ம ஆசிய விளையாட்டு போட்டி நடந்துட்டு இருக்கு ஜப்பான்ல. அங்க வந்து தொடர்ந்து தங்கங்களை மலேசிய அணியினர் குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நேற்று 5வது 6வது தங்கம் வந்து ஸ்குவாஷ் விளையாட்டு போட்டியின் வழி கிடைத்தது. நமக்கு வந்து என் யோ அப்புறம் சிவசங்கரி வந்து 5வது 6வது தங்கத்தை பெற்றுக் கொடுத்து நேற்று வந்து மலேசியர்களுடைய பாராட்டு மழையில நனைஞ்சிட்டு இருக்காங்க.
1: சரி அங்கிருந்து வந்திருக்கிற ஒருத்தவங்க தான் நம்ம அறிவிப்பறைக்கு இப்ப வந்திருக்காங்க.
0: மலேசியாவுக்கு 3வது தங்கத்தை எடுத்துக் கொடுத்த குமிதை பிரிவுல ஷாமலா ராணி அவங்க கிட்ட போன வாரம் நம்ம தொலைபேசியில பேசியிருந்தோம். ஜப்பான்ல இருந்து பேசியிருந்தாங்க. இன்றைக்கு நம்ம கூட அறிவிப்பறையில அவங்களுடைய வெற்றி கதையை பகிர்ந்து கொள்றதுக்காக ஷாமலா வந்திருக்காங்க. நீங்களுமே ஒருவேளை அவங்களுக்கு வாழ்த்தெல்லாம் சொல்லணும்னா எங்களுக்கு கூப்பிடலாம். இந்த மாதிரி தொடர்ந்து இன்றைக்கும் மலேசிய போட்டியாளர்கள் வந்து களம் இறங்குறாங்க. இன்றைக்கு 9வது 9வது நாளாக இந்த போட்டி வந்து நடைபெறுகிறது. இன்றைக்கும் களம் இறங்குறாங்க. நல்ல ஒரு பதக்கப்பட்டியல்ல மேல வரணும் அப்படின்ற முயற்சியோட களமிறங்கி இருக்கிற எல்லா போட்டியாளர்களுக்கும் இங்கிருந்து நம்ம பாராட்டுக்களை வாழ்த்து சொல்லி அனுப்புவோம்.
1: மட்டும் இல்ல அவங்களுடைய அந்த மெடலை தூக்கி பார்த்தது ஏசியா கேமோடைய அந்த கோல்ட் மெடல் அவ்வளவு பாரமா இருக்கு. அந்த பாரத்துக்கு பின்னாடி அவங்க எவ்வளவு உழைச்சிருக்கணும்,
0: எவ்வளவு பாரத்தை சம்பந்து மலேசியர்கள் சார்பில் போய் நிக்கிறாங்க அந்த போடியம் நிக்கும் போது எப்படி இருந்திருக்கும் அந்த கதையெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். கல்யாண விருந்து உங்களுக்காக வந்துட்டு இருக்கு டாரதி படத்துக்காக.
1: இது வணக்கம் இன்னல் கல்யாண

0: முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.
2: அக்கா, இது இலவசமா தான் குடுக்கறோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்க சொல்றீங்களா?
3: எதுக்குப்பா தெரிஞ்சவங்க? எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
2: ஏங்க, இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
3: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
2: இப்படிக்கு
3: மின்னல் FM.
4: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்!
5: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
4: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
5: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
6: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்கள. இது உங்கள் மின்னல் FM.
7: வல்லவன் 1997 Tamil hip hop was born.
3: Na na na na na.
7: Y'all remember the track? Yeah. Memories from way back. Yogi B, 9 years on. And now, Nutshatra. But this

0: வணக்கம். இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்றைக்கு நம்ம வந்து தங்க தாரகைய அறிவிப்பு அறைக்கு கூட்டிட்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஷாமல ராணி பாத்தீங்கன்னா கடந்த வாரம் ஆசிய விளையாட்டு போட்டியில 50 கிலோ எடை பிரிவில் அந்த குமித்தை பிரிவில் வந்து தங்கம் வென்று மலேசியாவுடைய 3வது தங்கத்தை பெற்றுக் கொடுத்திருந்தாங்க.
1: சரி, இன்றைக்கு தங்கத்தோடு அந்த தங்க மகள் நம்ம அறிவிப்பு அறையில உட்கார்ந்து இருக்காங்க.
0: ஷாமல ராணி வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம்.
0: முதல்ல எங்களுடைய வாழ்த்து பாராட்டுக்கள் என்னெல்லாம் வார்த்தைகள் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு நாங்கள் வந்து சமர்ப்பிக்கின்றோம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை வந்து உடனடியாக அப்படி சுட சுட அறிவிப்பறைக்கு கொண்டுட்டு வந்தது.
1: ஆமா, அது கண்டிப்பா இப்ப வானொலி கேட்கறவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம டிக்டாக் லைஃபும் போய்கிட்டு இருக்கோம். இருக்காங்க என்னென்னலாம் சொல்லணும், நீங்க அவங்களுக்கு வாழ்த்துக்கெல்லாம் சொல்லணும்னு நினைப்பீங்க, கண்டிப்பா வாங்க சொல்லுங்க நீங்க அவங்க கிட்ட.
0: சரி, எப்படி இருந்தது ஆசிய விளையாட்டு போட்டி இந்த முறை ஷாமலாக்கு?
2: கண்டிப்பா ஒரு ஒரு ஜேர்னி, மெமரபிள் ஜேர்னின்வாங்க. ஏன்னா அந்த மெடல் தங்கம் எடுக்கிறது அந்த ஒரு நிமிடம், அந்த ஒரு நாள், ஆனா அதுக்கான போட்ட உழைப்புகள் ரொம்ப கடினமான உழைப்புகள், அதுதான் பெரிய ஜேர்னி, அதுதான் பார்க்காத ஒரு பேக் ஸ்டேஜ் வாங்கல, அதுதான் இன்னும் தொலைவான ஜேர்னி.
1: அதாவது இவங்க காலையிலேயே நம்ம வந்து நேர்கள்ட்ட கேட்டோம், நேரத்தை எப்படி நிர்வகிக்கிறேன் நீங்க சொல்லுங்க ஷாமலா, உங்களுக்குன்னு வந்து திரையரங்குக்கு போகணும், பாட்டு கேட்கணும், அங்க போகணும் இங்க போகணும்லாம் இருக்கும், எப்படி உங்க நேரத்தை நிர்வகிக்கிறீங்க?
0: அதுக்கு முன்னாடி புதுசா நீங்க கேட்ட பாட்டு என்ன பாட்டு அதுல தெரிஞ்சிடும்
1: மட்டும் சொல்லி.
0: எந்த பாட்டு புதுசா கேட்டீங்க கடைசியா?
2: நிறைய கேட்டிருக்கு, இப்ப எதுவும் நிறைய பாட ஓ எனக்கு டக்குன்னு கேட்டா எனக்கு வரலாம். நோட் நான் சாங் கேக்குறேன், நிறைய கேக்குற ஆள் இல்ல. பட் இப்ப என்ன, அந்த மியூசியம் முருக்கோட அந்த ஓரா,
0: நீங்க ஓரால இருக்கீங்களா?
2: அது தெரியாது, அது தூ அந்த ட்ரெண்ட்ல தான் ஒண்ணு இருக்கு. நான் இன்னும் இப்ப
0: கலந்து போடா கேட்டாங்களே, சொல்லுங்க எப்படி
1: எப்படி ஒதுக்கிக்கிறீங்க?
0: 24 மணி நேரம் என்னெல்லாம் செய்வீங்கன்னு சொல்லுங்க முதல்ல.
2: நிறைய செய்வேன், பட் அதுல பிக் போர்ஷன் தான் என்னோட கராத்தே, என்னோட ட்ரைனிங்க்கு எங்களுக்கு ஒரு

0: நேரத்துல ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் நம்ம நம்மளுக்காக உடற்பயிற்சிக்காக செய்வோம். அதையும் தாண்டி ஒரு அத்லெட்டிக் கரியரா ஒரு நாட்டுக்கு பிரதிநிதித்து போகும்போது இதுதான் எங்க வேலையே. ஸோ இதுக்கு தான் பிக்கர் போர்ஷன். அதை தவிர நான் என்ன செய்யறேன்னா, நான் மாஸ்டர் செஞ்சிட்டு இருந்தேன், நான் ஹவ் கம்ப்ளீட்டட். ஸோ அதுல இருந்து கொஞ்சம் பிரேக், நான் டீச்சிங் செய்யறேன், நான் என்னோட மெட்ஸ்ல நான் டீச் பண்றேன். ஸோ அதுல எனக்கு கொஞ்சம் டைம் போயிடும். ஸோ அதை தவிர நிறைய சின்ன சின்ன கிக்ஸ் அந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும்.
1: இதெல்லாம் இருக்கு. இந்த மாதிரி விளையாட்டாளர்களுக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம், ஓய்வு ரொம்ப முக்கியம். அப்போ எவ்வளவு நேரம் தூங்குவீங்க சொல்லுங்க?
0: என் கோச்சஸ் இப்ப கேட்க கூடாதுன்னு நம்புறேன். கண்டிப்பாக நாங்க ஒரு அந்த அந்த ரெஸ்ட்ன்றது ரொம்ப முக்கியம். எப்படி ஒரு அத்லெட்டிக் லைஃப்ல நாங்க வந்து எங்களுக்கு ட்ரைனிங் எவ்வளவு முக்கியத்துவம் தரோமோ, அதை தவிர எங்களுக்கு ரெஸ்ட் அண்ட் ரிகவரிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் தரணும். ஸோ நாங்க ரெண்டு மணி நேரம் 3 hours ட்ரைனிங் எடுப்போம். பட் அதுக்கப்புறம் நாங்க போறது பிசியோவா இருக்கட்டும், எங்களோட டாக்டர் அப்பாயின்மெண்ட்ஸ், எங்களோட ரிகவரிக்கு அதுக்கு ஒரு 3 hours போயிடும் எவ்ரி டே. நாங்க கண்டிப்பா போய் தான் ஆகணும். எப்படி இதுக்கு நாங்க பொறுப்பா ட்ரைனிங் எடுக்கிறோமோ, இங்க கோச்சஸ் சொல்லாமலே நாங்க அதை செய்யணும். ஏன்னா இன்னைக்கு நாங்க ரிகவர் பண்ணாத நாளைக்கு நாங்க புஷ் பண்ண முடியும். இல்லாட்டி கோச்சஸ் வந்து அவங்களோட எதிர்பார்ப்பு கூடையா இருக்கும், நாங்க இதை செய்யணும், இதை செய்யணும், இத்தனை செட் செய்யணும்னு. ஆனா எங்களால் புஷ் பண்ண முடியலன்னா அவங்களோட எதிர்பார்ப்பையும் எங்களால் செய்ய முடியாது, நாங்களும் எங்களோட புஷ் பண்ணி எங்களோட பெஸ்ட் லெவல் எங்களோட அச்சீவ் பண்ண முடியாது.
1: சரி, இங்க 8 மணி நேரம், அங்க 3 மணி நேரம், 11 மணி நேரம் முடிஞ்சிருச்சு.
0: எனக்கே அப்பப்ப கணக்கு டேலியா
2: வரல. இந்த பயணத்துல உங்களுக்கு பிடிச்சமான ஒரு விஷயத்தை என்னால செய்ய முடியல, இந்த மாதிரி ஒரு நாட்டுக்கு மெடல் வாங்கி கொடுக்கற வேலைனா சாதாரண வேலை. அதெல்லாம் இந்த மாதிரி வேலைக்கு போய்கிட்டு இவ்வளவு விஷயங்கள் செய்துட்டு இருக்கீங்க, என்னால இந்த விஷயத்துக்கு எனக்காக நேரத்தை ஒதுக்க முடியலன்னா எது?
0: அப்படி நான் எனக்காக நான் சொன்னதில்லை. ஏன்னா நான் ஸ்போர்ட்ஸே எனக்காக செய்யறதுனால அது ஒரு சொல்லுவாங்க, நம்ம ஒரு நம்ம வேலையை செய்யும் போது அது பணத்துக்காக மட்டும் செய்யாம நம்மளோட திருப்திக்காக செய்யணும்னு. நான் இந்த விளையாட்டு துறையை என் திருப்திக்காக செய்யறேன். ஸோ அதுவும் இல்லாம நம்மளுக்கு இந்த விளையாட்டு துறையில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும்போது அதுல இருந்து நான் வெளியாகிறதுக்கு தான் என்னோட டீச்சிங். பிகாஸ் வென் ஐ கோ அண்ட் டீச் ஒரு பிள்ளைங்களுக்கு என்னை நான் முன்னே வளர்த்துக்காம இன்னொரு ஜெனரேஷனை கூட்டு வர்றது தான் என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ எனக்காக நான் செய்யறதுனால எனக்கு அதுல எப்பயுமே ஒரு குறை இருந்ததுல. ஆனா என் ஃபேமிலிக்காக நான் ரொம்ப எப்பயுமே யோசிச்சிருக்கேன். ஏன்னா ஃபேமிலி டைம்ன்றது ரொம்ப குறைவு. அது பழகிருச்சு, எங்க அம்மாக்கும் பழகிருச்சு, என்னோட நண்பர்களுக்கும் பழகிருச்சு. ஷாம்லானா எங்களோட ஷெட்யூல் இப்படிதான் இருக்கும், அவங்க மீட் பண்ணணும்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் பக்கத்துலதான் இருப்பாங்க, ஒரே தாமான்ல தான் இருப்போம். ஆனா மீட் பண்றதுக்கு ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறம் தான் மீட் பண்ண முடியும். இருக்க மாட்டேன், ட்ரைனிங்ல இருப்பேன், இந்த சைட் நான் வர மாட்டேன். ஸோ அந்த ஃபேமிலி டைம் இஸ் சம்திங் ஐ வுட் செரிஷ். ஏன்னா லைஃப் இஸ் டு பி என்ஜாய்ட் வித் நம்ம நம்மள சுத்தி இருக்கிறவங்களோட நம்ம என்ஜாய் பண்ணோம். பட் இந்த நேரம் எனக்கு விளையாட்டுக்கான நேரம். ஏன்னா அது வந்து இன்னொரு 20 வருஷத்துல நான் திரும்பி பார்த்தா என்னால் விளையாட முடியாது. ஸோ ஐ எம் சாக்ரிஃபைசிங் தட். ஆனால் கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் வந்து ஒரு அமைதியாக பீஸ்ஃபுல்லாக ஒரு நண்பர்கள்
2: கூட.
1: போன வாரம் பேசவே முடியல.
0: ஆமாம், இப்போ தான் கொஞ்சம் ஓகே இருக்கு. போன வாரம் அவங்க கால் பண்ணும்போது என்ன இவ்வளோதானே குரல் வரும், இவ்வளோதானே இருக்கு.
1: ஷாமலா, இப்போ இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இங்கே வந்து 2 கூறுகள் நாங்கள் கவனித்தோம். ஒன்று நேர நிர்வகிப்பு. என்ன தான் நீங்கள் வந்து ஓடினாலும் ஆடினாலும் ஓய்வெடுத்தாலும் காரியத்தில் கண்ணா இருக்கீங்க. இதன் வழி இன்னொரு விஷயம் வந்து டிசிப்ளின் அப்படின்றது. இது ரெண்டும் எவ்வளவு முக்கியம் ஷாம்லாவுக்கு
0: ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். நான் என்னோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது நான் என்னன்னு சொல்லுவேன், நேரம்னு சொல்லுவேன். நிறைய பேருக்கு தெரியும் இது. நான் டைம் ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுப்பேன், நான் டைம் ரொம்ப மதிப்பேன். ஏன்னா என் வாழ்க்கையிலே நான் எதை வேணாலும் இந்த நிலைமையில நான் காசு கொடுத்து வாங்கிடலாம், ஏதாச்சும் அவசரமா இருந்தா செஞ்சிருவேன். ஆனா என் நேரத்தை நான் இன்னமும் யோசிப்பேன், எனக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 மணி நேரம் கிடைக்காதா, இந்த வேலையெல்லாம் எனக்கு இருக்கு அப்படின்னு. நீங்க கேட்ட மாதிரி எப்படின்னா ப்ரையாரிட்டிஸ் எது எனக்கு முக்கியத்துவமோ அதை தான் நான் முன்னுக்கு வைப்பேன். என்னோட இன்னைக்குள்ள ஷெட்யூல்ல எனக்கு ஒரு 10 வேலை செய்யணும், 10 இதை நான் டாஸ்க் சால்வ் பண்ணணும்னா இதுல எனக்கு ரொம்ப ப்ரையாரிட்டி என்ன, என் ட்ரைனிங் கண்டிப்பா அதை விட்டு கொடுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் என்ன டீச்சிங், அதுக்கப்புறம் என்னென்ன சின்ன சின்ன வேலையெல்லாம் இருந்தாலும் இந்த மாதிரி இன்டர்வியூஸ் இதெல்லாம் எனக்கு முக்கியம். யார் யாருக்கெல்லாம் நான் முக்கியத்துவம் கொடுக்கணும், எந்தெந்த விதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ப்ரையாரிட்டி இருந்தாலே அந்த நேரம்ன்றது கஷ்டம் தான், கடினம் தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நான் கேம் முடிஞ்சு வந்துட்டேன், நானும் யோசிச்சு ஓகே கேம் முடிஞ்சிருச்சு நமக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கணும். 3 நாளா நானும் யோசிக்கிறேன் எங்க தான் எனக்கு டைம் இருக்கு. ஸோ நேரம்னு அப்படி. அண்ட் தென் டிசிப்ளின், கண்டிப்பாக அந்த டிசிப்ளின் இல்லைனா நான் விளையாட்டு துறையிலே இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது, என் வாழ்க்கையிலே இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. அதுதான் என் விளையாட்டு எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு, அதை வச்சு தான் நான் என் வாழ்க்கையிலேயே முன்னுக்கு வந்து
1: கேட்டுட்டு இருக்காங்களே. உங்களுடைய டிசிப்ளின் அப்படின்றது வேற, உங்களுடைய அந்த பண்பு நலன்கள் நன்னெறி அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற ஒருத்தவங்க இதெல்லாம் பின்பற்றுங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சில மாற்றத்தை பார்ப்பீங்கன்னா என்னன்னு சொல்லுவீங்க ஷாம்லா?
0: முதலாவதுதாங்க இந்த டிசிப்ளின்றாங்கன்னா, அந்த டிசிப்ளின் எங்க வருதுன்னா, நீங்க ஒரு ஒரு குறிக்கோள் எடுத்துட்டீங்க, ஒரு முடிவு பண்ணீங்கன்னா அதை செஞ்சிடணும். நான் பெருசா சொல்ல, ஒரு பெரிய கோல் செட்டிங் சொல்ல, சிறுசா சொன்னா இன்னைக்கு 6 மணிக்கு எழுந்திரிச்சிடணும், நான் முடிவு பண்ணிட்டேன் எழுந்திரிச்சிடணும். ஸோ நீங்க உங்களுக்கு கொடுத்த வாக்குக்கு நீங்களே அந்த ஒரு ஒரு செக்லிஸ்ட் நீங்க டிக் பண்ணும் போது, ஸோ எவ்ரி சின்ன சின்னதா அந்த ஸ்மால் ஹேபிட்ஸ் வாங்கலாம், அதை பழகி பழகி. ஸோ நம்ம பெரிய கோல் செட்டிங் வரும்போது நம்மளே அறியாமலே நம்மளோட நடவடிக்கைகள் மாறும், நம்மளோட ஒர்க் அதுக்கான ஒர்க் மாறும். அதுதான் டிசிப்ளின், அங்கதான் சின்ன டிசிப்ளின் ஆரம்பிக்குது. நம்ம இன்னைக்கு இதை செஞ்சிடணும், இன்னைக்கு இன்னைக்கு செஞ்சிடணும், ஒரு மாணவர்களா இருக்கட்டும், இன்னைக்கு சப்மிட் பண்ணா இன்னைக்கு சப்மிட் பண்ணும், அதை கடைசி நிமிஷம் வரைக்கும் எடுத்துட்டு போகக்கூடாது. நீங்க உங்களுக்கு சொல்லிட்டீங்களா ஓகே நீங்க டைம் இருக்கு நீங்க சப்மிட் பண்ணிடணும், இன்னைக்கு இந்த வேலையை முடிச்சிடணும் முடிச்சிடணும், இன்னைக்கு நம்ம இதை செய்யறோம்னா செஞ்சிடணும். கொடுத்த வாக்கியம் காப்பாத்தின மாதிரி அங்கதான் டிசிப்ளின் கம்ஸ் இன்.
1: சொன்னதை சரியா செய்யணும். இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு கணக்கு டீச்சர் தெரியுமா?
2: அதுவும்
1: அதுவும் கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய கணக்கு டீச்சர் இவங்க.
2: எது முதல்ல கணக்கு ஆசிரியர் ஆகணும், அந்த கணிதமா இல்ல இந்த விளையாட்டா முதல்ல வந்தது உங்களுக்கு?
0: விளையாட்டுன்னு தான் சொல்லுவேன், ஏன்னா சின்ன வயசுல இருக்கும்போது நிறைய நம்மளுக்கு ட்ரீம்ஸ் இருக்கும்ல, சயின்டிஸ்ட் ஆகணும்னு நினைச்சிருக்கேன், டாக்டர் ஆகணும்னு நினைச்சிருக்கேன்,
2: எல்லாருமே கண்டிப்பாக.
0: அதுக்கப்புறம் நம்மளுக்கு விளையாட்டுத்துறை தான் சின்ன வயசுல இருந்து நம்ம வந்து, அப்புறம் விளையாட்டுத்துறை விளையாட்டுத்துறையில ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதுவும் இல்லாம விளையாட்டுத்துறையில நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, ஏஜ் எல்லாம் இருக்கு. இந்த டைம் இந்த நேரத்துல வந்து விளையாட்டுத்துறையில முக்கியத்துவம் கூட.
1: சரியாக ஒரு கணக்கு புலி, அதே நேரத்துல இந்த விளையாட்டுலயும் ஒரு புலியா இருக்கக்கூடிய ஷாம்ல ராணி சந்திரன் தான் நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. ஒரு பாடலை கேட்கலாம், அந்த பாடலுக்கு பிறகு நம்ம பேசுவோம். எப்ப வந்தாலும் இந்த பாட்டை நீங்க விரும்பி கேட்பீங்க, எதிர்நீச்சல் பாட்டு நீங்க சொல்லுவீங்க. அந்த பாடல் உங்களுடைய வெற்றிக்காக நாங்க கொடுக்கிறோம்.
0: ரொம்ப நன்றி.

0: எது ரொம்ப கவர்ந்தது இந்த பாட்டுல உங்களுக்கு? இந்த எந்த வரி உங்களுக்கு ரொம்ப பிடித்தது இந்த பாட்டுல?
1: எக்ஸாக்டா வரினா எனக்கு தெரியல, ஆனா அந்த அந்த சாங்கோட வைப்னு சொல்லுவாங்களே எல்லாமே, இட்ஸ் நாட் த எண்ட், எப்பயுமே அந்த ஒரு முடிவுன்றது இல்ல, அந்த முடிவோட தொடக்கம் தான் நம்மளோட முயற்சின்னு இருக்குல்ல. சோ அந்த பாட்டோட இது
0: சரி. இப்போ ஷாம்லா ராணி நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. ஆசிய விளையாட்டு போட்டியில இவங்க மலேசியாவுக்கு 3வது தங்கத்தை பெற்றுக் கொடுத்தாங்க. நேற்றைய கணக்குப்படி நம்ம மொத்தம் 6 தங்கம் எடுத்திருக்கோம். இப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு தங்கம் வென்றவர்கள் இருக்காங்களா, இவங்கெல்லாம் நீங்க சந்திக்க கூடுமா? எல்லாம் மலேசியா குழுவாதானே எல்லாம் போய் இறங்குறீங்க, ஹரிமாமலை எல்லாம் ஒன்னாதான் போய் இறங்குறீங்க, பாக்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா, எப்படி இருக்கும் ஷாம்லா?
1: நார்மலா கேம்ஸ் போனா பாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும், ஏன்னா எங்க அத்லீட் வில்லேஜ் இருக்கும். ஆனா இந்த வட்டி வந்து கராத்தே வந்து கொஞ்சம் துளைவா இருந்துச்சு, 2 மணி நேரம்
2: நெருங்க போறோம் அப்படின்னு போது அந்த மனநிலை எப்படி இருந்துச்சு?
0: ஏன்னா போனா போன வாரம் இவங்க ஒண்ணு சொன்னாங்க, நான் போகிறதுக்கு முன்னுக்கு எப்படி இருந்துச்சு நிலன்றது என்னோட பயிற்றுனர்களுக்கு தான் தெரியும், நான் இந்த போட்டியில என்ன செய்ய போறேன் அப்படின்னு. ஆனா நான் ஜெயிச்ச பிறகு எனக்கு அதுதான் என்னத்துக்கு வந்துச்சு சொல்லுங்க.
1: ஏன்னா ஆசிய விளையாட்டு போட்டி இது என்னோட 2வது ஏசியன் கேம்ஸ், சோ அந்த பிரஷர் வந்து ஆல்மோஸ்ட் சேம். ஆனா நம்மளுக்கு எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரிஞ்சுன்னு சொல்லுவாங்க, மொத வெட்டி போறதோட நம்மளுக்கு தெரிஞ்சு ஓகே இப்படிதான் இருக்க போகுது அந்த ப்ராசஸ் அப்படின்னு. சோ போற ஜேர்னி எல்லாம் ஓகே தான் இருந்துச்சு நம்மளுக்கு. என்னோட கேம் வந்து ஆக கடைசி நாளா வச்சுட்டாங்க, 4 நாள் எங்களோட கராத்தே போட்டி நடந்தது, அதுல கடைசி நாள்னால அந்த வெயிட்டிங் வந்து ரொம்ப நாளா இருந்துச்சு. எப்பயுமே என்னோட கேம் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்துடும், என்னோட -50 ஆக லைட்டஸ்ட் கேட்டகரி. சோ நம்ம வெயிட் பண்ணி அந்த ஒரு துடிப்பு ஒண்ணு இருந்திருக்கும், ஆர்வம் இருந்திருக்கும், அங்க போயிட்டு அப்படியே அமைதியாயிருச்சு. அண்ட் தென் when competition getting closer and the pressure build up பண்ணுவாங்கல, சோ அந்த 1 day before வந்து ஒரு ரொம்ப ஒரு ஹெக்டிக் அந்த ஒரு ரோலர் கோஸ்டர் ஜர்னியா இருந்துச்சு, ஒரு இமோஷனல் ஜர்னி. ஆனா ஏன் கேட்டிங்கன்னா அது வார்த்தையால சொல்ல முடியல, பட் தட்ஸ் ஹவ் அத்லெட்டிக் பிரஷர் கம்ஸ் இன். ஏன்னா அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம மேல இருக்கு, அந்த நம்பிக்கைன்னு சொல்லுவாங்களே அந்த நம்பிக்கை, நம்மளுக்காக நம்ம விளாடுறது வேற, அந்த நாட்டுக்காக விளாடுறோம், நம்மளை சுத்தி அவ்வளோ பேர் சியர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இட் வாஸ் வெரி இமோஷனலி அன்ஸ்டேபிளா நான் இருந்தேன், ரொம்ப டவுட் இருந்துச்சு. ஏன்னா ஏசியன் கேம்ல வின் பண்றது ஆக்சுவலி வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ல வின் பண்ற அளவுக்கு, நான் செமில மீட் பண்ணவங்க தான் வேர்ல்ட் சாம்பியன். அதுவும் இல்லாம நாங்க ரெண்டு பேரும் லாஸ்ட் இயர் 2 வெட்டி மீட் பண்ணிருக்கோம், 2 வெட்டி நான் தோல்வி கண்டேன், அது முக்கியமான நேரத்துல வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ல. சோ அதெல்லாம் நம்ம மைண்ட்ல ஓடிட்டு இருக்கோம், நம்ம புல் ஆஃப் பண்ணிட முடியுமா, இவ்வளவு பேர் நம்மளை நம்பி பின்னாடி இருக்காங்க அப்படின்னு. அதனால 1 day பிஃபோர் ஐ வாஸ் வெரி டவுட். அண்ட் தென் அந்த இரவு வந்து என்னால நான் யோசிச்சு நான் உண்மையை சொல்ல போனா ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன். ஏன்னா அந்த இமோஷனல் சொல்லுவாங்களே நம்மளுக்கு அந்த கேம் போறோம் அப்படின்னு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், என்ன பண்றேன்னு தெரியாம வேற வழி இல்லாம மாஸ்டர் டெக்ஸ்ட் பண்ண, மாஸ்டர் என்னால உண்மையிலே முடியல, எனக்கு தெரியல வெதர் ஐ கேன் புல் திஸ் ஆஃப், எனக்கு தெரியும் என்னோட மேல நம்பிக்கை நிறைய இருக்கு, அதையும் எனக்கு ஒரு மாதிரி ப்ரெஷர்டா இருக்கு. சோ ரொம்ப தூரத்துல மலேசியால இருந்து அவர் இருந்தாரு, ஆனா கால் பண்ணி ஒரு 45 நிமிஷம் 1 மணி நேரம் பேசிக்கிட்டே இருந்தாரு. அவர் பேசுற அந்த வார்த்தைகள் நான் ஒண்ணுமே பேசல, அந்த கேட்டு அப்படியே அமைதியான. அண்ட் அட் த எண்ட் ஐ கேம் டு அ கன்க்ளூஷன், இது ஒரு ஜேர்னி தான், இது ஒரு போட்டி தான், அந்த ஒரு போட்டினால ஷாம்லா ராணி யாருன்னு மாற போறது இல்ல. ஏன்னா நான் நிறைய என் லெகசியை நான் கிரியேட் பண்ணிட்டேன், இது வந்து just another test for me. நம்ம மாஸ்டர் சொன்னார், ஷாம் இது உங்களுக்குன்னு எழுதி வச்சிருந்தா உங்களுக்கு கிடைக்கும் ஷாம், இல்லாட்டி பரவாயில்ல why not, இது end of the journey ல நம்மளுக்கு இன்னொரு தொலைவான பாதை இருக்கு, உனக்கு நிறைய அச்சீவ் பண்றது இருக்கு ஷாம், கடவுள் உனக்கு நிறைய கொடுத்துட்டாரு, சோ கண்டிப்பா உனைய சோதிப்பாரு, நீ தாண்டி வர்றது உன்னுடைய சாமர்த்தியம் அப்படின்னாரு. ஓகே சரி என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அந்த ஒரு முடிவுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் அமைதியாயி. ஏன்னா நம்ம பிரஷர் நம்மள மேல நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வைக்கும் போது அந்த பிரஷர், அதுக்கப்புறம் தான் மறுநாள் போயிட்டு ஓகே எதா இருந்தாலும் பரவாயில்ல ஈவன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட். ஏன்னா இது விளையாட்டு, விளையாட்டுல அப் அண்ட் ரவுண்ட்ஸ் ஆர் நார்மல், நம்ம இன்னைக்கு ஜெயிப்போம் நாளைக்கு தோப்போம் அதுதான் விளையாட்டு, அதான் விளையாட்டோட அருமைன்னு சொல்லுவாங்களே. சோ மொதல் ரவுண்ட் வின் பண்ணியாச்சு, 2வது ரவுண்ட், அந்த 3வது ரவுண்ட் போனோன்னு தான் அவருக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், அதை அடிச்சோம்னா நாங்க அடுத்தது போயிடலாம்
0: இருக்கு
1: அப்படின்னு. சோ ஆல்மோஸ்ட் டைட்டா போயிட்டே இருந்துச்சு மேட்ச், ஃபர்ஸ்ட் 2 ஸ்கோர்ஸ் என்னோட ஃபேவரட் ஸ்கோர் எடுத்தேன், ஓகே எடுத்துடலாம் ஷாம் இன்னும் டைம் இருக்கு, வி நீட் டு பி வெரி காம் அப்படின்னு வின் பண்ணோன்னே இங்க ரெண்டு பேத்துக்கும் அது ஒரு பிரேக் த்ரூ. ஏன்னா ஏசியன் கேம்ஸ்ல வெரி பிரஷர்ட், அங்க வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ரெண்டு வட்டி நான் தோல்வி கேட்பட்டிருக்கேன். சோ அதை நாங்க பிரேக் த்ரூ பண்ணிட்டோன்னே அங்க ஒரு கான்பிடென்ட் பில் ஆயிருச்சு. ஆனா என்ன, இன்னொரு ஃபைனல் ஒன்னு இருக்கு, அவங்களும் ஈஸியான அத்லீட் இல்ல. நாங்க வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்லாம் சில்வர் எடுக்கும் போது அவங்க நம்பர் 5. எழுதி வச்சிருந்தா நம்மளுக்கு தான், இல்லாட்டி நம்மளுக்கு வெள்ளி பாத்துக்கும். இவ்வளவு தூரம் வந்துட்டோன்னு அவ்வளவு தூரம் போயிட்டு அவ்வளவு குருஷியலா 3 நிமிடம் நாங்க ஃபைட் பண்ணி கடைசியில 0-0 ஆக்சுவலி 1-0 வந்துருச்சு. என்னோட கடைசி பஞ்சுக்காக ஸ்கோர் கொடுத்துறாங்க. டைம் பார்க்கும் போது கரெக்டா 0.01 டைம் முடிஞ்சிருச்சு. வேலிடேட் பண்ணல, அந்த ஸ்கோர் வேலிடேட் பண்ணாம அந்த மூமெண்ட் நாங்க அங்க நிக்கிறோம். எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஓகே 0-0. கடைசியில ரெஃபரி டிசிஷன் வாங்க, ஹந்தின் வாங்க, மீன்ஸ் எங்களுக்கு இருந்த எல்லா ரெஃபரியும் ஒரு பாடா யாருக்கு கொடுக்க போறோன்னு. ஓகே பிகாஸ் நாங்க ஸ்கோர்ல வின் பண்ணிருந்தா அது வேற, அந்தியில வருதுன்னா நம்மளுக்குன்னு இருந்தா நம்மளுக்கு, இல்லாட்டி இல்ல, எதா இருந்தாலும் மனசார ஏத்துக்கணும். தட் இஸ் அக்செப்டன்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ்னு. கடைசியில திரும்பி பார்க்கும் போது 4 ரெஃபரீஸும் ஜட்ஜஸும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓகே, திஸ் இஸ் வாட் காட் கிவன் அண்ட் பட் ஐ ஹேட் சோ மச் ரெஸ்பெக்ட் ஃபார் மை ஓப்பனிங். ஏன்னா அவ்வளோ டஃப் ஃபைட் எங்களுக்கு, கடைசி நிமிடம் வரைக்கும் ரெண்டு பேர்னாலும் ஸ்கோர் எடுக்கல. ஆமா, அவங்களும் விடல நானும் எடுக்கல. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. பட் ஓகே, இதுதான் இப்படிதான் ஜேர்னி இருக்குமா? அந்த ஒரு நாளைக்கு முந்தைய என்னை கேட்டிருந்தா எனக்கே நம்பிக்கை இல்லை. ஏசியன் கேம்ஸ்ல நான் மறுநாள் தங்கத்தை எடுத்துட்டு யோசிச்சு பாக்குறேன், ஒன் டே பிஃபோர் எப்படி இருந்தேன்ஷா, ஒரு நாளுக்கு முன்னுக்கு புன்னகையே இல்ல. ஐயோ, என்னோட டீம்மேட்ஸ்க்கே தெரியும், ஐயோ ஷாம்லா கையா இப்படி இருக்காங்க, என்னாச்சு, ஓகேயா இருக்காங்கண்ணா. மறுநாள் புன்னகை தவிர வேற எதுவுமே இல்ல. அதுதான் ஜேர்னி.
0: இதுல கடினமான சுற்று அப்படின்னா அந்த அரையிறுதி சுற்று, உலக வெற்றியாளர் நீங்க சந்திச்சதுதான். ஷாம், இப்போ இந்த களத்துல இருக்கிறீங்களே, அந்த நொடி உங்க சிந்தனையில என்னெல்லாம் இருக்கும் அதை அப்படியே சொல்லுங்க. அந்த முன்னுக்கு இருக்கிறவங்க மட்டும் தானா, இல்ல இறங்குறதுக்கு முன்னுக்கு எல்லாத்தையும் யோசிச்சுட்டு தான் இறங்குவீங்களா? எப்படி அந்த தெளிவு ஏற்பட்டு நீங்க களத்துல இறங்குறீங்க?
1: எவ்ரிதிங் கம்ஸ் வித் எக்ஸ்பீரியன்ஸ் தான். எங்களுக்கு இத்தனை வருஷம் ஒவ்வொரு போட்டியா போறோம்ல, ஆனா அது பழகிருச்சு. அது பழக்கம் வர நாங்க மேபி காம்படிஷன் ஒரு வாரத்துக்கு போறது மாதிரி கொஞ்சம் வைடா இருக்கும். இத்தனை ஒப்போனன்ஸ் இருக்காங்க இவங்க இவங்களான்னு. அப்புறம் எங்களுக்கு சாட்னு எங்களை டிரா வந்துடும், டிரா வந்து எங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகே இவனு 10-15 காம்படிட்டர்ஸ் இருந்தாலும் இந்த ஒரு 4 காம்படிட்டர் தான் எங்க கேட்டகரியில எங்க சார்ட்ல வர போறாங்க. மத்தவங்களும் மேல இருப்பாங்க, நாங்க ஏன் அவங்கள பத்தி யோசிக்கணும்? நம்மளுக்கு யார் யார் முக்கியமோ அந்தந்த சார்ட் மட்டும் தான் பாக்கணும். அண்ட் தென் நம்ம லைக் நீங்க சொல்ற மாதிரி அவங்க போய் நிக்கிறோம், இங்க முன்னுக்கு ஒரு ஒப்போனன்ட் இருக்காங்க, அவங்கள பத்தி மட்டும் தான் சிந்தனை இருக்கும். அவங்க என்ன டெக்னிக்கல் செய்ய போறாங்க, நம்ம என்ன செய்யணும், என்ன டெக்னிக்கல். ஏன்னா எனக்கு எல்லாமே செய்ய முடிஞ்சாலும் அங்க நான் எல்லாத்தையும் செய்யக்கூடாது. அதுதான் ஸ்போர்ட்ஸ். அதுவும் இல்லாம கராத்தி காம்பேட் ஸ்போர்ட்ஸ்னா அப்படிதான், எனக்கு எல்லாமே வரும், ஆனா நாங்க எல்லாத்தையும் செய்யறதா இல்லையா, எந்த நேரத்துல நான் எதை செய்ய போறோம், ஏன்னா எங்களுக்கு இருக்கிறது 3 நிமிடம் 180 seconds தான். எங்களோட பிசிக்கல் வேலை செய்யறதோட எங்களோட மென்டல், எங்க மைண்ட் ரொம்ப ஆக்டிவா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், யோசிச்சுக்கிட்டே இருக்கணும், அடுத்து என்ன செய்யணும், அடுத்து என்ன செய்யணும், ஸ்கோர் எடுத்துட்டோம், ஸ்கோர் விட்டுட்டோம், கெச் அப் பண்ணணும் அப்படின்னு. சோ அந்த சிந்தனைலாம் நிறைய ஓடிக்கிட்டே இருக்கும், பட் வெரி டைரக்டடா, வெரி போக்கஸ்டா, இந்த இது கரெக்டா, அந்த மாதிரி வெரி ஃபோக்கஸ்டா இருக்கும். அதுல எங்க கொஞ்சம் நம்ம செதறனால தான் அந்த மெடல் நாங்க எங்க மிஸ் பண்றது.
2: எல்லாம் எடுத்தீங்க, உலகமே பார்த்துச்சு. வீட்டுல என்ன சொன்னாங்க?
1: வீட்டுல ஆக்சுவலி அது ஒரு பழக்கம் ஆயிருச்சு, பழகிருச்சு, அது நார்மல் ஆயிருச்சு. ஆனா என்ன, ஏசியன் கேம்ஸ்ல வின் பண்ணணும், அம்மா வெரி ஹாப்பி, அம்மா வாஸ் வெரி ஹாப்பி. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் நான் 1 day பிஃபோர் எப்படி இருந்தேன்னு. அவங்களுக்கு கவலை வந்து நீ ஓகே இருக்கியா, எல்லாம் ஓகே இருக்கா, எவ்ரிதிங் இஸ் ஃபைன். அதுதான் நான் மெடல் எடுத்ததோட ஒரு தாயா அவங்களோட இது அதான் இருந்துச்சு. மத்தவங்களா தான் கங்கிராஜுலேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ மெடல் எடுக்கிறது அது ஒரு நார்மல். வீட்டுலன்னு கேட்டீங்க,
0: போன முறை உங்களுடைய வெற்றியின் போது அம்மா வந்து வழக்கமா அம்மாவுக்கும் ஒரு பிள்ளைக்கும் அப்படி இருக்கும்னா ரொம்ப இமோஷன் நிறைய பேசப்படும் அங்க. ஆனா இப்ப அம்மா ஒரு ஆசிரியர், நீங்க சாதிக்கணும் அப்படின்ற நீங்க போட்டி இப்படின்னா நீங்க ஒரு துடிதுடிப்பா இருக்கீங்களா, எப்படி இருக்கும் அந்த ரெண்டு உரையாடல்கள்?
1: உரையாடல்கள் நிறைய கதாடிப்போம் ரெண்டு பேரும், ரொம்ப கதாடிப்போம். ஆனா இமோஷனலா நாங்க ரொம்ப கனெக்டட் இல்ல. ஏன்னா உண்மையே சொல்ல போனா எங்க அம்மா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான இண்டிபெண்டன்ட், அந்த மாதிரி எப்பயுமே ஸ்ட்ராங்கா
0: இருக்கும்.
1: ஆமா, சோ அவங்க எதா இருந்தாலும் அவங்களே எடுத்து போட்டு அந்த மாதிரி நான் பார்த்து வளர்ந்ததுனால நானும் அதே மாதிரி பழகிட்டேன். சோ உண்மையா ஷேர் பண்ணா நான் எந்த ஒரு கஷ்டத்தையும் எங்க அம்மாட்ட ஷேர் பண்ணதில்லை. ஏன்னா நான் எங்க அம்மா அவங்க கஷ்டத்தை யார்ட்டையும் ஷேர் பண்ணி பார்த்ததில்ல. எதா இருந்தாலும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் கஷ்டப்படுறது மத்தவங்க சொன்னா அவங்களும் கஷ்டப்படுவாங்க. ஐ நீட் டு, நான் என்னோட ஜேர்னியை நான் தான் எடுத்துட்டு போகணும். என் ஜேர்னி என் வாழ்க்கையில் என்னத்த இருக்கோ அதை நான் தான் தடுத்தெடுத்து வரணும். ஸோ அதே மாதிரி நான் பழகுனால நான் எங்க அம்மாட்ட ரொம்ப ஷேர் பண்ணதில்லை. எதா இருந்தாலும் நான் எடுத்து போட்டு செஞ்சிடறேன். ஸோ அதனால தான் எங்க அம்மாவுக்கு நான் கண் கலங்குறது ரொம்ப குறவு. எங்க அம்மா முன்னுக்கு அப்படி கலங்கிட்டேன்னா எங்க அம்மா ரொம்ப உடஞ்சிருவாங்க. ஏன்னா நான் அவங்க பார்த்ததில்ல அந்த மாதிரி குறவா. ஸோ எனக்கு தெரியும் நிறைய பேரண்ட்ஸ் நிறைய கிட்ஸ் வந்து ரொம்ப தே யூஸ் டு ஷேர். ஸோ அவங்களுக்கு அது நார்மலா இருக்கும். நாங்கள் எப்பயுமே வந்து நிறைய ஷேர் பண்ணுவேன், பட் இமோஷனலி ஐ வில் பி வெரி பவுண்ட்ரியா. அந்த பவுண்ட்ரி எப்பவுமே இருக்கும். ஏன்னா அவங்கள நான் அப்படி பார்த்து வளர்ந்தனால அந்த இண்டிபெண்டன்ஸ் எனக்கு எப்பயுமே இருக்கு. நான் இது நம்ம செஞ்சிடணும், நம்ம செஞ்சிடணும், நம்ம கஷ்டமா இருந்தாலும் நம்ம அதை வேற ஆள்கிட்ட அந்த கஷ்டத்தை கொடுத்துடக்கூடாது அப்படின்னு. ஸோ அதுதான் அந்த கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப். ஐ ஹவ் சோ மச் ரெஸ்பெக்ட். ஆனால் அவங்கள பார்த்து வளர்ந்தனால நானும் அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா வளர்ந்து வளர்ந்து இமோஷனலி கனெக்டட் இல்லை. பட் எதா இருந்தாலும் எனக்கு அம்மா தான்.
0: என்ன செஞ்சிட்டு இருப்பாங்க அவங்க
1: இப்ப வந்து? கண்டிப்பா மின்னல் கேட்டுட்டு இருப்பாங்க. இப்ப நான் வீட்டுல இருந்திருந்தா மொத ஆளா, நான் வீட்டுக்கு போன மொத ஆளா எனக்கு பசியாரெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருவாங்க. எனக்கு இந்த வயசாச்சு, பட் ஐம் ஸ்டில் த சைல்டு மைமா. நான் வீட்டுக்கு போனா எதுவுமே நான் செய்ய மாட்டேன். என்னோட எல்லாம் ப்ரிப்பேர்டா இருக்கும். அவங்களுக்கு தெரியும், ஓகே இந்த பிள்ளை அவசரத்துல போகும்போது ஐசி விட்டுட்டு போயிருவாங்க, போன் விட்டுட்டு போயிருவாங்க, எல்லாம் தச்சிருவாங்க. நான் யோசிப்பேன், மா நான் ஒன்னும் 10 வயசு பிள்ளை இல்ல, எனக்கு வயசு கூடிருச்சு. பட் அந்த தாயோட அன்பு இருக்குல்ல, அவங்களுக்கு நான் எப்பயுமே இன்னும் குழந்தை தானே. சோ அதுதான்
0: ஒரு சில வார்த்தைகள் அம்மாவுக்காக கேட்டுட்டு இருக்காங்களே அவங்களை.
1: திருமதி உமாராணி, நான் உங்களை இது ரொம்ப குறவா சொல்லியிருக்கேன், பட் ஐ லவ் யூ சோ மச் அம்மா. தேங்க் யூ ஃபார் எவ்ரி திங். இந்த ஜேர்னிக்கான ரொம்ப முக்கியமான காரணம் நீங்க தான். எப்பயுமே பின்னாடி தான் இருந்திருக்காங்க, முன்னுக்கு வந்து நின்னதில்லை. எந்த ஒரு கேமராலையும் சரி, எந்த ஒரு ஸ்பாட்ஸ்லையும் சரி, ஆனால் இந்த ஜேர்னிக்கு அவங்க ரொம்ப முக்கியம். திருமதி உமாராணி என்னோட அப்பாவும் கூட, திரு சந்திரன், ஆனால் அவர் வேலை வேலைன்னு பிஸியாக இருக்கும்போது எப்பயுமே எங்கள் கை பிடிச்சி போனது எங்கள் அம்மா தான். ஸோ அவங்களுக்கு எப்பயுமே எக்ஸ்ட்ரா ஒரு கிரெடிட்ஸ். Thank you so much.

0: விஸ்வநாதன் அண்ட் சன் அப்படின்னு ஒரு படம், அந்த படத்தில் இருந்து எடுக்கப்பட்ட பாடல் தான் இது. மணி இப்போ 8:50 நெருங்கி கொண்டிருக்கின்றோம். தங்க மகள் ஷாமலா ராணி நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நேற்று வந்து ஸ்குவாஷ்ல வந்து ஒரு புதிய அத்தியாயத்தை, வரலாற்றை வந்து சிவசங்கரி வந்து படைச்சிருக்கிறாங்க. சிவசங்கரி உங்களுடைய தோழியா, அவங்களும் இந்த மாதிரி பதற்றத்துல தான் இருக்கக்கூடிய ஒரு போட்டியாளரா? ஏன்னா பார்க்கும்போது எப்போது அவங்க ரொம்ப அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கும். எப்படி எப்படிப்பட்டவங்க, அவங்களுடைய குணாதிசயம்?
1: அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா மலேசியாவுக்கு ஒலிம்பிக்ன்றது ஒரு ட்ரீம். ஏன்னா கராத்தியா ஒலிம்பிக்ல இருந்தது இல்ல. சோ ஐ நோ ஒரு ஸ்குவாஷ்க்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சி அதை குவாலிஃபை பண்றது எவ்வளோ ஒரு ஒரு மோமெண்ட்னு அவங்களுக்கு இங்கிருந்து ஒரு வாழ்த்துக்கள் சொல்றேன். ஜப்பானுக்கு அவங்க வந்து ஸ்குவாஷ் டீம் வந்து ஐ திங்க் ஷீஸ் ட்ரைனிங் யூஎஸ்ல, எங்கேயோ ட்ரைனிங் இருக்காங்க, ஐ அம் நாட் மிஸ்டேக்கன். ஸோ இங்க மலேசியால அவங்களை பார்க்க ரொம்ப குறைவு. அப்படி எங்கேயாச்சும் பார்த்தாலும் இந்த ஜிம் செஷன்ஸ்ல அந்த நாங்க அப்படி வெளியாவோ அவங்க அப்படி வருவாங்க. அங்க ஹாய் அண்ட் பை சொல்றதுதான். மற்றபடி கம்யூனிகேஷன் ரொம்ப குறவா இருக்கும். பட் யா, அவங்களோட நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப காமான பர்சன். அண்ட் அந்த காமனஸ்னாலதான் அவங்க அவங்க கேம்லயும் அந்த காமனஸ் இருக்கு. எவ்ரி டைம் அவங்க அவங்க அப்பப்ப அவங்க பாயிண்ட்ஸ் குறவா இருக்கும், நம்மளுக்கு இங்க பதற்றமா இருக்கும், ஐயோ என்ன பண்ண போறாங்கன்னு. அவரை பார்த்து அப்படியே கேட்ச் அப் பண்ணிடுவாங்க. சோ வெரி ஹாப்பி. ஒரு ஒரு இந்தியன் கம்யூனிட்டியா இன்னொருத்தவங்க வந்து நானும் சாதிச்சுட்டு இருக்கேன். இன்னொருத்தவங்களையும் நான் பார்க்கும்போது, அவரு ஒரு பெண்ணை அந்த அந்த நிலைமையில பார்க்கும்போது எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு.
0: சரி, போட்டிக்கு முன்னர் செய்யக்கூடாத மூன்று, செய்யக்கூடிய மூன்று என்ன சொல்வீங்க?
1: இது வந்து என் ஜூனியர்ஸ்க்கு நான் அட்லீஸ்ட் நான் அட்வைஸ் பண்ற மாதிரி. செய்யக்கூடாத மூன்றுனா, ஃபர்ஸ்ட் வந்து எங்களோட ஃபுட் இன்டேக் சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்ப முக்கியம். என்னென்னமோ நாங்கள் கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம், எல்லாம் பண்ணியிருப்போம். எங்களோட சாப்பாடுல ஏதாச்சும் ஒரு தவறு நடந்திருந்தால், நாங்கள் கேம் போகும்போது எங்களுக்கு ஏதாச்சும் உடல் நலம் குறைவு அப்படின்னு வந்தால், ஹெல்த் இஷ்யூ வந்தால், நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணது எல்லாமே வேஸ்டாக போயிடும். ஸோ வில் வெரி பர்டிகுலர். ஒன்று, நாங்கள் எப்போதும் எடுக்கிற பிரேக்ஃபாஸ்டே நாங்கள் எடுப்போம். ஏன்னா அது எங்களுக்கு யூஸ் டு வீடாக இருக்கும். நம்ம எப்போதுமே எக்ஸாம்பிள், மலேசியால வந்து மேபி ஒரு முட்டை இல்லாட்டி பிரெட் எக்ஸ் அந்த மாதிரி பழகிட்டு வெஸ்டர்ன் கல்ச்சர் போகும்போது இல்லாட்டி வெளியூர்ல போகும்போது, ஓகே அங்க போய் நம்ம கறி ட்ரை பண்ண போறோம், அங்க ஒரு புது டிஷ் இருக்குன்னு அந்த மாதிரி ட்ரை பண்ண மாட்டோம். வெரி வெரி ரிஸ்கி. அதெல்லாம் எப்போ ட்ரை பண்ணோம்னா, கேம் முடிச்சிட்டா ஓகே எங்களுக்கு அந்த ஒரு நாள் இருக்கா, அப்பதான் நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணவே ஆரம்பிப்போம். ஸோ இந்த ஃபுட் இன்டேக், அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து எங்களோட ப்ரிப்பரேஷன்ஸ் இட் செல்ஃப். ஏன்னா நாங்க ஒரு கடல் கடந்து இன்னொரு நாட்டுக்கு போறோம், அங்க போயிட்டு எல்லாமே டிப்டாப்பா இருக்கணும். ஏன்னா அவசரத்துக்கு கூட எங்களால வந்து, ஓ இங்க நாங்க எங்களோட பொருளை விட்டுட்டு வந்துட்டோம், எங்க பேரண்ட்ஸ் எடுத்துட்டு வந்துடும், அதெல்லாம் இல்ல. எங்க அவ்வளவு தூரம் போயிட்டு இட்ஸ் ஆல் அபவுட் அவர் செல்ஃப். கோச்சஸ்க்கு வந்து ஒரு 10 athletes இருக்காங்க, 10 athletes அவங்க ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ நாங்க போயிட்டு கோச்சஸ் வந்து ரிமைண்டர் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது, நாங்க அதை ரெடியா வச்சுக்கணும் அது. அண்ட் தென் மோர் தென் தட், எங்களோட மைண்ட் செட். ஏன்னா ஆன் த டே நாங்க எப்படி இருக்கிறோமோ, அந்த 3 நிமிடம் எப்படி இருக்கிறோமோ அதுதான். சோ டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ரெண்டுத்தையும் கலந்து சொல்லிட்டேன்
0: நினைக்கிறேன்.
1: இதுதான் ரொம்ப மெயின் முக்கியமான திங்ஸ்.
2: இப்ப வந்து நிறைய பேர் டிக்டாக்ல பாத்துட்டு இருந்தாங்க உங்களை. அவங்க வந்து சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு எங்களுக்காக ஒரு தன்முனைப்பு வார்த்தை அவங்க கிட்டே இருந்து வேணும். எங்க என் மகளும் ஒரு நாள் இந்த மாதிரி நாட்டுக்காக மெடல் எடுப்பாங்க நாங்க நினைக்கிறோம்னு சில பேர் பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவேன்னா, கனவு காணுங்கள். அது ஒரு பெரிய கனவா கூட இருக்கலாம். அது எத்தனை பேருக்கு ரியலைஸ் பண்ண முடியும் தெரியல, ஆனா கனவு கண்ற உங்களுக்கு தெரியும். உங்களோட ஹார்ட் ஒர்க் அங்க இருந்தா அது கண்டிப்பா நிஜமாகும். ஏன்னா நானும் ஒரு 10-12 வருடத்துக்கு முந்தி நான் என்னையும் கேட்கும் போதெல்லாம், என்னென்னமோ பெரிய கனவு சொல்லும் போதெல்லாம், என்னை சுற்றி இருந்தவங்கலாம் ஒரு க்வெஸ்டின் மார்க் கூட பார்த்தாங்க, என்ன சொல்லுது ஒரு ஸ்போர்ட்ஸ்ல போயிட்டு என்ன ஏர்ன் பண்ண முடியும்னு. அவங்களோட கான்சர்ன் ட்ரூ ஆல்சோ. ஏன்னா அவங்களுக்கு என்ன, இவங்க நல்லா வரணும், அவங்க வாழ்க்கையில சாதிக்கணும், நல்லா வந்துடணும். ஏன்னா அவங்க அந்த ஒரு பயம் இருக்கணும். ஆனா நம்மளுக்கு தெரியும் நான் எவ்வளவு உண்மையா உழைப்பு போடுறேன்னு. கனவு பெருசா காணுங்க. அதையும் தவிர உங்க முயற்சி கண்டிப்பா இருக்கணும். முயற்சி இருக்கும் போது கடவுள் துணை எப்பயுமே இருக்கும். மேபி நாட் டுடேன்னு வாங்க, இப்ப உங்களோட டைம் இருக்காது. நீங்க நினைக்கலாம், உன்னை நிறைய ஒர்க் அவுட் பண்றேன், எனக்கு எதுவும் கிடைக்கல அப்படின்னு. ஆனா நீங்க திரும்பி பார்க்கும்போது, நானும் அதான் சொல்லுவேன், நான் நிறைய உழைப்பு போடும் போதெல்லாம் நான் தோத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த உழைப்பை நான் விடவே இல்லை, அந்த உழைப்பை போட்டுக்கிட்டே இப்ப திரும்பி பாக்குறேன். அந்த 5 வருடம் நான் போட்ட உழைப்பு எதுவுமே நான் அச்சீவ் பண்ணாது. இப்ப எல்லாம் பேக் டு பேக் எடுக்கும் போது பாருங்க, ஷாமலா ராணி இந்த வருஷம் ஃபுல்லா மெடல் எடுக்கிறாங்க. இந்த வருஷம் மெடல் எடுக்கிறதுக்கு நான் இந்த வருஷம் ட்ரெயின் பண்ணல, 10 வருடமா ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தேன். சோ அந்த கனவு பெருசா காணுங்க, அதுக்கான உழைப்பை போடுங்க, வெற்றி கண்டிப்பா வரும்.
0: பெரிய வளர்ச்சியை பார்க்க முடியுது ஷாமலா ராணி. உண்மையிலே இந்த 10 வருஷத்துல முதல்ல நீங்க ஒரு பள்ளி அந்த மாணவியா இருக்கிற காலத்துல வரும்போது, அதுக்கு பிறகு கல்லூரி பல்கலைக்கழகத்திலிருந்து இன்னைக்கு நீங்க வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு ஆசிரியராய் இவ்வளவு ஒரு பக்குவம், ஒரு மெச்சூரிட்டி அப்படின்னு அதை வந்து பார்க்க முடியுது. நிச்சயமா அனுபவம் தான் இவ்வளவு தூரம்
2: கொண்டு வந்திருக்கீங்க.
1: என்னோட தமிழ் பள்ளி ஆசிரியர்கள் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. நானே யோசிப்பேன், படிச்சு இத்தனை வருடம் சொன்ன வயசு தெரிஞ்சிடல, இத்தனை வருடம் ஆயிடுச்சு, என்னையெல்லாம் ஞாபகம் இருக்குமானே ஒரு கேள்விக்குறியா இருக்கும். ஆனா எப்ப பார்த்தாலும் எங்க நான் மீட் பண்ணாலும் ஷாமரணி எப்படி இருக்கீங்க அப்படின்னு எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கும். ரொம்ப ஏன்னா நம்மள சொல்லுவாங்க, தமிழ் பள்ளியில தான் அந்த உணர்வு பூர்வமான அந்த உறவு இருக்கு நம்ம ஆசிரியர்கள் கூட. ஏன்னா அவங்க பிள்ளைங்களோட இன்னும் ஒரு படி மேல நம்மளை பாத்துக்குவாங்க. பிள்ளைங்க ஹே எடுக்கிறது பாஸ் பண்றது ஒரு வேற, இந்த உறவுன்னு சொல்லுவாங்களே அந்த உறவு எனக்கு என்னோட தமிழ் பள்ளியில கிடைச்சது ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன். அந்த இந்த நேரத்துல என் தமிழ் பள்ளி ஆசிரியர்கள் அனைவர்களுக்கும் எனது நன்றிகள்,
0: பாராட்டுகள். அதே நேரத்தில் உங்களுக்கு வாழ்த்து தெரியும். இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் ஒரு நாள் நீங்க பதிவு செய்திருந்தீங்க திருமணம் பற்றி, அதுக்கும் எங்களுடைய வாழ்த்து இந்த வேளையில சொல்லிக்கிறோம். கூடிய விரைவில் நல்லது ஒரு செய்தி நாங்க எதிர்பார்க்கலாமா ஷாம்லர்?
1: இதுக்கப்புறம் கேம் முடிஞ்சிருச்சு, அப்புறம் வாழ்க்கை பத்தி யோசிச்சு
0: சொல்லுவீங்களா? கொஞ்ச நாள் இருங்க அப்படின்ட்டு.
1: கண்டிப்பாக சொல்றேன். பிரேக்கிங் நியூஸ்
0: ஷாம்லராணி, உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்து பாராட்டுகள். அதாவது வந்து சுட சுட ஒரு ரெண்டு நாள் கூட ஓய்வு கூட எடுக்கல, உடனடியா இங்க வந்ததுக்கு இன்னும் வெற்றி அடையறதுக்கு எங்களுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் ஷாம்லர்.
1: தேங்க்யூ தேங்க்யூ. மின்னல் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் என் நன்றி. எனக்கு வாழ்த்துக்கள் வந்துகிட்டே இருக்கு அனைவருக்கும், மலேசியா சப்போர்ட்டர்ஸ் அனைவருக்கும் என் நன்றி. இனி இங்க கூட்டு என்னைய பெருமைப்படுத்துறதுக்காக உங்களுக்கும் நன்றி.
0: ஏன்னா எப்ப மின்னல் கூட்டாலும் டக்குன்னு சொல்லுங்கண்ணே அப்படின்னு வந்துருவாங்க ஷாம்லா. இன்னும் பெரிய அளவுல வளர்ச்சி அடையணுன்ற வாழ்த்துக்களை ஷாம்லா.
2: நன்றி ஷாம்லா, வந்ததுக்கு வாழ்த்துக்கள். இன்னும் அடுத்த அடுத்த மெடலோட நாங்க உங்களை சந்திக்க
1: கண்டிப்பா.
0: எனக்கு இந்த பாட்டு ஞாபகம் வருது, நீங்க பேச பேச பேச இந்த பாட்டு நீங்க
2: கனடா பேசுறாங்க, என்ன பாட்டுன்னு
0: வாயாடி பெத்த பிள்ளை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு.
1: இப்ப நான் இன்டர்வியூல பேசினாலும் இப்ப நிறைய பேசுறேன், தனியா பேசுறேன் இன்னும் நிறைய பேசுறேன்.
0: ஓ, அது வழக்கமே வந்துருச்சு.
1: அது பழக்கத்துலதான் என்னோட ஆசிரியர் துறை வந்துச்சு. இந்த மாதிரி இன்டர்வியூஸ் எல்லாம்
2: இல்ல, சில நேரங்கள் அது தேவைதான்.
0: சரி, இந்த பாடல் உங்களுக்காக.

0: 2026 ஆசிய போட்டி ஸ்குவாஷில் இரட்டை தங்கம், பிரதமர் பாராட்டு. மலேசியாவும் கஜகஸ்தானும் உயர் கல்வி ஒத்துழைப்பை மீண்டும் வலுப்படுத்தும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். 2026 ஆசிய போட்டியில் ஸ்குவாஷ் ஆடவர் மகளிர் தனிநபர் பிரிவில் தங்கப் பதக்கங்களை தக்கவைத்த எங் என் யாவ், எஸ் சிவசங்கரி ஆகியோருக்கு பிரதமர் டத்து ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் வாழ்த்தினையும் பாராட்டினையும் தெரிவித்துள்ளார். 4 ஆண்டுகளுக்கு முன்பு ஹங்சுவில் தங்கப்பதக்கம் வென்ற இருவரும் இம்முறையும் அதே வெற்றியை மீண்டும் பதிவு செய்து நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வெற்றியின் மூலம் 2028 லாஸ் ஏஞ்சலிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கான தகுதியையும் இருவரும் உறுதி செய்துள்ளனர். ஸ்குவாஷ் விளையாட்டு முதன் முறையாக ஒலிம்பிக்கில் அரங்கில் இடம்பெறவுள்ள நிலையில் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணம் என்றும் பிரதமர் பெருமிதத்துடன் முகநூலில் பதிவிட்டுள்ளார். மலேசியாவும் கஜகஸ்தானும் கோவிட்-19 பெருந்தொற்று பரவலால் பாதிக்கப்பட்ட உயர்கல்வி ஒத்துழைப்பை மீண்டும் வலுப்படுத்துவதுடன் புதிய வியூகத்துறைகளிலும் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளன. இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பில் செயற்கை நுண்ணறிவு AI, அணுசக்தி, அரிய கனிம வளங்கள், வேளாண் ஆகிய துறைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக உயர்கல்வி அமைச்சர் டத்து ஸ்ரீ டாக்டர் ஜம்ப்ரி அப்துல் கடீர் தெரிவித்தார். நாட்டில் முன்னர் கல்வி பயின்ற ஆயிரக்கணக்கான கஜகஸ்தான் மாணவர்கள் தற்போது பல்வேறு துறைகள், நிறுவனங்கள், அமைச்சுகளில் பணியாற்றி வருவதால் அவர்கள் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்த முக்கிய பங்காற்றுவதாக அவர் கூறினார். மியான்மர் அகதிகளுக்கான புதிய குடியிருப்புகள் தொடர்பான அடிக்கல் நாட்டு விழாக்களில் தாம் கலந்து கொள்ளவோ, அதனை தொடக்கி வைக்கவோ அல்லது அதில் ஈடுபடவோ இல்லை என பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேச முன்னாள் அமைச்சர் டத்து ஸ்ரீ டாக்டர் ஜலிஹா முஸ்தபா மறுத்துள்ளார். சமூக வலைதளங்களில் பரவி வரும் குற்றச்சாட்டுகள் பொய்யானவை என்றும் தம்முடன் தொடர்பு படுத்தப்பட்டுள்ள புகைப்படமும் தவறான முறையில் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் புகைப்படத்தில் உள்ள நபரை தமக்கு தனிப்பட்ட முறையில் தெரியாது என குறிப்பிட்டுள்ள அவர், அவருடன் எந்த விதமான தொடர்பும் இல்லை என வலியுறுத்தியுள்ளார். உலகின் அதிகரித்து வரும் நிலைத்தன்மையற்ற புவிசார் அரசியல் பொருளாதார மாற்றங்களை எதிர்கொள்வதில் ஆசியான் பெரும் பங்கை ஆற்றும் திறன் கொண்டுள்ளதென வெளியுறவு அமைச்சர் டத்து ஸ்ரீ முகமது ஹசன் தெரிவித்தார். வலுவான மக்கள் தொகையையும் பொருளாதாரத்தையும் கொண்ட வட்டாரத்தை கொண்டுள்ளதால் பன்னாட்டு அரங்கில் ஆசியானின் குரல் செல்வாக்கு பெற்று வருகிறது என்றார் அவர். இருப்பினும் ஆசியான் அமைப்பு குறிப்பிட்ட புவிசார் அரசியல் நலன்களை முன்னிறுத்தாத வண்ணம் ஒருமித்த குரலை கொண்டு வருவதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று டத்து ஸ்ரீ முகமது ஹசன் கூறினார். ஆசியானின் குரல் கொள்கை அடிப்படையில் இருத்தல் அவசியம். பத்தங்களி தடத்தில் ஏற்பட்ட குறிகை அலை அமைப்பு கோளாறு முழுமையாக சீரமைக்கப்பட்டதை தொடர்ந்து KTM ETS சேவைகள் வழக்கமான அட்டவணைக்கு திரும்பியுள்ளன. நேற்று மாலை 5 மணியளவில் பழுது சரி செய்யப்பட்டதாக KTM நிறுவனம் தெரிவித்துள்ளது. கோளாறு கண்டறியப்பட்டவுடன் நுட்பக்குழு உடனடியாக பணியில் ஈடுபட்டு பாதுகாப்பான முறையில் சேவைகளை மீண்டும் தொடங்குவதற்கான பழுதுபார்ப்பு பணிகளை மேற்கொண்டதாகவும் அது குறிப்பிட்டது. இதனிடையே பயணிகள் ரயில் சேவை தொடர்பான தகவல்களுக்கு KTMBயின் அதிகாரப்படி சமூக ஊடக பக்கங்களை அணுகுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். நெக்ரிசம்பிலானில் நிலவும் நிர்வாக நெருக்கடிக்கு உதவும் நோக்கில் அதன் முன்னாள் உறுப்பினர்கள் விசாரணைக்கு அழைக்கப்படுவர் என தேசிய காவற்படை தலைவர் தான் ஸ்ரீ முகமது ஹலீத் இஸ்மாயில் தெரிவித்தார். இவ்விவகாரம் தொடர்பில் சில தரப்பினரிடமிருந்து விளக்கமளிப்பு பெறப்படும் என்றார் அவர். இதுவரை சிலரின் வாக்குமூலம் பெறப்பட்டு விட்டதாக அவர் சொன்னார். அவர்களில் ஓரிரு பேர் சாட்சியாளர்களாக இருக்க வாய்ப்புள்ளது. தேச நிந்தனைச் சட்டம் தொடர்பில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதற்கான சாத்தியத்தை காவல்துறை நிராகரிக்கவில்லை. சபா பாப்பார் பகுதியில் அமைக்கப்படும் முதலாவது 5 நட்சத்திர தங்கும் விடுதி இன்டர் கான்டினென்டல் சபா கோத்தகினபாலு ரிசார்ட் 2027 டிசம்பரில் செயல்பட தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சினி குரூப் நிறுவனத்தால் 1 பில்லியன் ரிங்கிட் செலவில் உருவாக்கப்படும் இத்திட்டம் 80 ஏக்கருக்கும் அதிகமான நிலப்பரப்பில் அமைக்கப்படுவதாக பாப்பார் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்து ஆர்மிசன் முமர் அலி குறிப்பிட்டார். IHJ ஹோட்டல்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் அதன் இயக்க பங்காளியாக செயல்படும் எனவும் அவர் கூறினார். 418 அறைகளை கொண்ட இந்த தங்கும் விடுதியின் கட்டுமானம் 2028 முழுமையாக நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கெடாவில் 1998 பின்னர் மனிதர்களிடையே வெறிநாய் கடிநோய் ரேபிஸ் காரணமாக ஏற்பட்ட முதல் மரணம் பதிவாகியுள்ளதாக மாநில சுகாதாரத்துறை GKN தெரிவித்துள்ளது. குபாங் பசு மாவட்டத்தைச் சேர்ந்த அந்த 31 வயது ஆடவர் கடந்த மாதம் தெருநாய் கடிக்கு ஆளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அச்சம்பவத்தை தொடர்ந்து சுகாதார மையத்தில் சிகிச்சை பெற்ற அந்நபர் ரேபிஸ்க்கு எதிரான தடுப்பு மருந்தை எடுத்துக் கொள்ளவில்லை என GKN தெரிவித்துள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
2: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
3: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
4: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
5: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
6: தேசிய கோட்பாடு ருக்கன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
7: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: இவ்வாரம் ஈரானுடன் அதிகமான கலந்துரையாடல் நடத்தப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இன்னும் சில நாள்களில் தமது பேராளர்கள் தெஹ்ரானுடன் சந்திப்பு நடத்துவர் என்றும் மோதலை முடிவுக்கு கொண்டுவர ஈரான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பரிந்துரைகளை முன்வைக்கவில்லை என்றார் அவர். தமது தரப்பு ஓராண்டுக்கு முன்னரே ஒப்புக்கொள்ள வேண்டிய பரிந்துரைகளை தெஹ்ரான் தற்போது வழங்கியுள்ளதாக எக்ஸியஸ் ஊடகத்திற்கு வழங்கிய நேர்காணலில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டிற்கு எதிரான இராணுவ தாக்குதல்களை மீண்டும் தொடங்குவது குறித்து வாஷிங்டன் பரிசீலித்து வருகிறதா என வினவப்பட்டபோது அந்த வாய்ப்பு இன்னும் செயல்பாட்டில் இருப்பதாக ட்ரம்ப் கூறினார். வளைகுடா வட்டாரத்தில் அதிகரித்துள்ள பாதுகாப்பு பதற்றத்தை தொடர்ந்து சவுதி அரேபியா ரியாட்டில் உள்ள பள்ளிகள் ஒரு வாரத்திற்கு இல்லிருப்பு கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைக்கு திரும்பியுள்ளன. அதிகாரப்படியான தகவல் ஏதும் வெளியிடப்படாத நிலையில் பள்ளிகளை ஒரு வாரத்திற்கு மூட உத்தரவிடப்பட்டுள்ளதாக AFP அறிக்கை வெளியிட்டுள்ளது. நாட்டின் மீது ஹூட்டி நடத்திய தொடர் தாக்குதல்களின் போது சவுதி தலைமையிலான கூட்டணி திருக்குருதிகளையும் ஏவுகணைகளையும் இடைமறித்த நடவடிக்கைகளை தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆனால் சில பள்ளிகள் நேரடி கற்றல் நடவடிக்கைகளை தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. போர் தொடரும் என மோஸ்கோ சூளுரைத்த ஒரு நாளுக்கு பின் யுக்ரைனை நோக்கி மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் 80 கொல்லப்பட்டனர். கடந்த வாரம் கியேவை நோக்கி 3900க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளையும் திருக்குருதிகளையும் கொண்டு ரஷ்யா தாக்கியதாக அதிபர் வொலோடிமிர் ஜெலென்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார். கடுமையான குளிர்காலத்தை எதிர்கொள்ள தயாராகி வரும் நிலையில் ரஷ்யா வேண்டுமென்றி பொதுமக்களை நோக்கி தாக்குதல்களை நடத்துவதாக யுக்ரைன் சாடியுள்ளது. நாட்டின் வடநகரமான சுமியில் உள்ள சிரார் மையத்தினை நோக்கி மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் 3 பலியாகினர். அவர்களில் 16 வயது யுவதியும் அடங்குவார். போர்த்துகல் போர்ட்டோ விமான நிலையத்தில் டெல்டா விமான நிறுவனத்தின் விமானத்திற்குள் புகை ஏற்பட்டதை தொடர்ந்து அவசரமாக திரையிறக்கப்பட்டது. பார்சிலோனாவில் இருந்து அமெரிக்காவின் போஸ்டன் நகருக்கு சென்ற அந்த விமானத்தில் 296 பயணிகள் இருந்தனர். விமானம் பாதுகாப்பாக தர இறங்கிய பின்னர் 14 பயணிகளுக்கு மருத்துவ உதவி தேவைப்பட்டது. சம்பவத்திற்கான காரணம் தெரியவில்லை எனவும் கூறப்பட்டுள்ளது. ஈராயிரத்து 2026 ஆசிய போட்டி ஸ்குவாஷில் இரட்டை தங்கம், பிரதமர் பாராட்டு. மலேசியாவும் கசக்ஸ்தானும் உயர்கல்வி ஒத்துழைப்பை மீண்டும் வலுப்படுத்தும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். வணக்கம்.

0: வணக்கம். இன்னும் கேட்டு இருக்கீங்க மணி 9:12 திங்கட்கிழமைகள்ல வணிகர் நிகழ்ச்சி இடம்பெற்று வருது 9 மணிக்கு மேல.
1: ஆமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க நம்ம சந்திக்க போறோம். ரொம்ப மகிழ்ச்சியா ஷாம்லா ராணி இங்க இருந்து புறப்பட்டு போனாங்க.
0: ஆமா, ரொம்ப நல்லா இருந்தது. படபடன்னு அந்த பொண்ணு வந்து அவ்வளவு வாழ்க்கை அனுபவத்தையும் அதே நேரத்துல கராத்தையில கிடைச்ச அனுபவத்தையும் வந்து ஒரு பாடமாக எடுத்துட்டு போனாங்க டீச்சர்.
1: ஆமா, இன்னும் நிறைய சாதிக்கணும். என்ன, இவங்க மட்டும் இல்ல, நம்மளுடைய நாட்டின் பிரதிநிதித்து போகக்கூடிய எல்லா விளையாட்டும் ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க.
0: இது வரைக்கும் 6 தங்கம் இன்றைய நாள் வரைக்கும். நேற்றைய நிலவரப்படி இன்னும் இன்றைய தங்க வேட்டை தொடர்கிறது. அதே நேரத்தில் அந்த ஆசிய விளையாட்டு போட்டி ஒரு நிறைவுக்கு வரப்போகின்றது.
1: ஆமா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வணிகருக்கு போக போறோம். அங்கிருந்து வந்திருக்கிறாங்க
0: எபிசோட் இவெண்ட்ஸ் இதனுடைய உரிமையாளர் ரவனேஷ் அரவிந்த் விஜயன் கிட்டதான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம பேச போறோம்.

0: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.
2: ஏதோ ஒரு வழி இருக்கு. அதுல வாழ்க்கையில ஜெயிச்சிட்டு இருக்கிற, வாழ்க்கையில முன்னுக்கு வந்திருக்கிற வணிகர்களை அறிமுகப்படுத்தக்கூடியதுதான் நம்முடைய வணிகர் நிகழ்ச்சி.
1: சரி, இன்றைக்கு வணிகர் நிகழ்ச்சியில வந்து எபிசோட் ஈவென்ட், அதாவது இந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் நடத்துறாங்க. ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி அதை நடத்து முடிக்கிறதுன்றது சாதாரண விஷயமே கிடையாது.
2: ஏற்பாட்டு குழு ஒருத்தவங்க இருப்பாங்க.
1: ஆமா,
2: அவங்க என்ன பண்ணுவாங்க, முன்னேற்பாடுகள் எல்லாம் செஞ்சுட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்துனர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈவென்ட் மேனேஜ் டீம் கிட்ட அதை ஒப்படைச்சிருவாங்க. இதுக்கு மேல எல்லாம் உங்க பொறுப்பு தான்.
1: ஆமா,
2: ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மாற்றது யாரு தருமா?
1: நீங்க தான், உங்க கிட்ட தான் ஒப்படைச்சோம் அப்படின்னா வரும். அது மட்டும் இல்ல, அவங்களுடைய பொறுப்பு மிகப்பெரிய பொறுப்பு. ஏன்னா ஒரு மிகப்பெரிய திருமணமா இருக்கட்டும், ஒரு மிகப்பெரிய விழாவா இருக்கட்டும், அவங்களை நம்பி நம்ம குடுக்கறோம். என்ன இப்படி எல்லாம் பயமுறுத்துறாங்களே. ருவனேஷ் நம்ம மூட உட்கார்ந்து இருக்கிறாரு.
2: ஆமா, எபிசோட் இவென்ட்ஸ் உடைய உரிமையாளர். வணக்கம் ருவனேஷ்.
3: வணக்கம் தேவிகன். வணக்கம் புவனா.
2: எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கோம்.
1: நீங்க நல்லா இருக்கீங்க தானே? நல்லபடியா போகுதுங்களா?
2: ருவினேஷனுடைய பின்னணியே வந்து இந்த எபிசோட் இவெண்ட்ஸ். இப்படி இந்த நிறுவனத்தை நடத்துறீங்களே, இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துனரா தான் வந்தீங்களா, இல்ல வேற எதுல இருந்து இங்க வந்தீங்களா இந்த வேலை?
3: ஆக்சுவலி வந்து நான் வந்து ஒரு ஃபார்மசிஸ்ட். சோ ஐ வாஸ் வர்க்கிங் அஸ் எ ஃபார்மசிஸ்ட். சோ சின்ன சின்னதா சைட் ஹஸலா வந்து ஆரம்பிச்சது வந்து இந்த இவெண்ட் பிளானிங் அண்ட் இவெண்ட் கோஆர்டினேஷன் சர்வீசஸ். சோ லாஸ்ட் இயர் வந்து

0: ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னாக்க வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் அந்த நாலேஜ் தான் வந்து டிஃபரன்ஸ், பட் த ஸ்கில் செட் வந்து இட்ஸ் ஆக்சுவலி சேம் தான். பீப்புள் மேனேஜ்மெண்ட், ப்ராப்ளம் சால்விங், அந்த ஒரு ஒரு பிரச்சனை வந்துட்டு அதை எப்படி சால்வ் பண்றது, காமா சால்வ் பண்றது, இதுதான் வந்து ஆக்சுவலி ஆஸ் அ ஃபார்மசிஸோ இட் இஸ் த கைண்ட் ஆஃப் ஸ்கில் செட் நம்ம பாய்க்கிறது. ஸோ அதே தான் வந்து நம்ம இங்க இது பண்றோம். இது என்னன்னாக்க வந்து ஒரு at the end of the day வந்து ஒரு தனி சட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது, பிகாஸ் அது ஒரு பேஷனேட்டா நம்ம சேர்றதுனால அந்த ஒரு நம்மளோட கிளையன் அந்த ஒரு ஈவென்ட் ஹோஸ்ட்ல அந்த ஒரு சந்தோஷம் பார்க்கும் போது அந்த ஒரு தனி சட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு தனி ஹை கொடுக்கறது வந்து. ஸோ அதனால வந்து இது அப்படி இப்படி
1: மாறிடுச்சு. அப்பா அம்மா தான் படிக்க வச்சிருப்பாங்க.
0: ஆமா கண்டிப்பா,
1: நீங்க எஸ்பிஎம் முடிஞ்சு சரி இந்த பையனை வந்து ஒரு மருந்தகரா ஆக்கணும் அப்படின்ற கனவு எல்லாம் கண்டிருக்காங்க. சரி பையனை படிக்க வைப்போம், அதை விட்டு நீங்க இதுக்குள்ள வரும்போது எப்படி இதை வந்து முன் வச்சுங்க, எப்படி ஏத்துக்கிட்டாங்க அவங்க?
0: ஆக்சுவலி இந்த பிகினிங் வந்து அவங்களுக்கும் யோசிப்பாங்க, என்ன அவனு படிக்க வச்சிருந்ததே நீ போய் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க, லைக் ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை நீ செஞ்சுக்கிட்டு இருக்க, டெஃபினட்டா யோசிச்சாங்க. பட் போக போக வந்து அவங்க என்னோட இதுல என்னோட பேஷனை வந்து அவங்க பார்த்தோன்னே, அப்புறம் இப்போ நம்ம வந்து நிறைய ரிலேட்டிவ்ஸோட ஈவெண்ட்ஸு, ஃப்ரெண்ட்ஸோட ஈவெண்ட்ஸாக செய்ய ஆரம்பிச்சு, அப்போ அவங்களும் சொல்லுவாங்களே போயிட்டு வீட்டில், ஆக்சுவலி ரோனேஷ் இந்த ரொம்ப நல்லா செஞ்சு கொடுத்தாரு. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு அவங்களுக்கு தனி ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. அண்ட் ஸ்லோலி எனக்கு வந்து நிறைய வெளியே வெளியே ஈவெண்ட்லாம் வர்றப்போ வந்து அந்த அந்த ஸ்கேல் பிகராகப்போ அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து அவங்களும் இது ஏற்றுக்கிட்டாங்க. அண்ட் இப்போ வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இருக்காங்க.
2: இன்னும் ஃபார்மசிஸாக இருக்கீங்களா?
0: ஆக்சுவலி வந்து நான் ரிசைன் பண்ணிட்டேன் லாஸ்ட் இயர், பட் இப்போ வந்து ஐ ஸ்டில் ஒரு கன்சல்டேஷன் அந்த மாதிரி ஏதாச்சும் அட்வைஸ் கேட்டாங்கனாக்க அந்த மாதிரி இது பண்றது.
1: படிச்சதுக்கு ஒரு நியாயம் இருக்கணும்.
0: ஆமா,
2: ஒரு அடையாளம் இருக்கணும்.
1: சரி ரோனேஷ், என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் நீங்க நடத்துறீங்க, உங்களுடைய பொறுப்புகள் தான் என்ன அப்படின்னு சொல்லுங்க.
0: ஓகே, எபிசோட் இவெண்ட்ஸில் வந்து நாங்கள் வந்து பேசிக்கலா டூ டைப்ஸ் ஆஃப் இவெண்ட்ஸ் நாங்கள் செய்வோம். ஒன் வந்து முதல் இது வந்து வெட்டிங்ஸ், கல்யாணம், கல்யாண நிகழ்ச்சி வந்து நம்ம
1: செய்வோம். ஆட்களை நிர்ணயிக்கிறாங்க
0: இப்ப வந்து அது வந்து ஒரு நீடா நாங்க ஆக்சுவலி வந்து நாங்க உருவாக்குனது
1: பிகாஸ்
0: அங்க ஒரு அங்க என்ன பார்த்தோம்னாக்க வந்து அது ஒரு கேப் இருந்துச்சு. ஒரு வெட்டிங் பிளானிங், ஒரு வெட்டிங் ஒரு ஒருத்தவங்க ஹோஸ்ட் பண்றாங்கனாக்கா அது ஒரு கேப் இருக்கு. என்ன கேப்னாக்க வந்து அவங்களுக்கு எப்படி அது ஸ்ட்ரக்சர்டா பிளான் பண்ணி கொண்டு போகணும். ஆன் த டே எஸ்பெஷலி ஆன் த டே எல்லாரும் ஸ்ட்ரெஸ்ஸாக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க, பொண்ணு மாப்பிள்ளையிலேருந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லேருந்து, ஏன்னா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அதுதான் மேபி இது ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் அவங்க வந்து செய்கிறதா இருக்கும். ஆனால் வந்து அது அந்த கேப் நமக்கு கண்டுபிடிச்சனால வந்து அண்ட் ஓவர் டைம் வந்து எங்களுக்கும் வந்து அந்த ஒரு ப்ராப்பர் ப்ரொசீடியர் வந்துருச்சு, ஒரு ஈவெண்ட்னா இப்படி தான் செய்யணுன்ட்டு. ஸோ எங்களோட சிஸ்டம் நமக்கு போய் அந்த ஈவெண்ட்டில் நம்ம வைக்கும் போது அது ஒன்றும் கொஞ்சம் எங்கள் கிளையண்ட்க்கு வந்து அது ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸாக வருது, அவங்களுக்கு வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்குது அந்த ஈவெண்ட்டில்.
2: கல்யாணம்னு சொல்லும் பொழுது மணப்பெண்ணு மணமகள் வந்து மணமகன் அவங்க வந்து ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஆனா அங்க இருக்கிற பெரியவங்க இருப்பாங்க தெரியுமா, என்ன அப்படி பண்றீங்க நீங்க, அதெல்லாம் செய்ய கூடாது அந்த மாதிரி வந்திருக்கா?
0: ஆக்சுவலி ஆரம்பத்துல அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு, ஒரு மாதிரி லைக் அந்த அவங்க பொண்ணு மாப்பிள்ளையோட சித்தப்பா மாமா இவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் நடுவுல வந்து கொஞ்சம் கொலப்படி உண்டு வாக்குவாங்க. நம்ம ஒண்ணு பிளான் பண்ணி வச்சிருப்போம், நடுவுல வந்து அவங்க ஒரு மாதிரி பிளான் மாத்துவாங்க. பட் ஓவர் டைம் வந்து நம்மளே கிளியரா சொல்லிடும் பொண்ணு மாப்பிள்ளைகிட்ட, நீங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்ஃபார்ம் பண்ணிருங்க, இங்க ஒரு டீம் இருப்பாங்க அவங்கள்ட்ட விட்டுருவோம், நீங்களா வந்து என்ஜாய் பண்ணுங்க, போட்டோ எடுத்துட்டு அந்த மொமெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணுங்க, அந்த ஸ்ட்ரெஸ் எடுத்து வச்சுக்காதீங்க. We will run everything behind the
1: scenes. பொதுவாகவே ஒரு கல்யாணம் நடக்குது உதாரணத்துக்கு, எது தாமதமாகும்னா எடுத்து வர வேண்டியதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க மாட்டாங்க. சில நேரத்துல மாலை தாமதமா இருக்கும், இல்ல ஏதாவது ஒன்னு விட்டுட்டு வந்திருப்பாங்க, இல்ல அங்க வேண்டிய ஒன்று. இப்ப உதாரணத்துக்கு பொதுவா நம்ம அந்த நிகழ்ச்சி அறிவிப்புக்கு எல்லாம் போகும்போது என்ன பார்ப்போம்னா ஸ்லைட் ஷோ எல்லாம் இருக்கும், அந்த வீடியோ எல்லாம் அந்த ப்ரீ வெட்டிங் எல்லாம் பதிவு பண்ணுவோம். டக்குன்னு பார்த்தா மடிக்கணினி லேப்டாப் இருக்காது, ஐயோ அதை மறந்துட்டோமே அப்படின்ற, அதெல்லாம் உங்களுடைய பொறுப்புக்கு வந்துருமா?
0: ஆமா, அது எல்லாமே எங்க பொறுப்புல தான் இருக்கும். நம்ம யூஸ்வலி வந்து ஒரு ஒரு ஈவெண்ட் போறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ ஈவெண்ட் செக்லிஸ்ட் மாதிரி வச்சிருப்போம். ஸோ அதாவது வந்து ஹோஸ்ட் சைட்ல இருந்து எங்கள்ட்ட என்னென்ன கொடுக்கணும், அப்போ எங்களுக்கு ஒரு தனி செக்லிஸ்ட் இருக்கும். ஒரு ஈவெண்ட் போனா இது எல்லாமே எங்க கிட்ட இருக்கும், நாங்க பிரிண்டர் கூட எடுத்து
2: போயிருவோம்.
0: ஆமா, சோ எல்லாமே எங்க கிட்ட இருக்கும். என்ன விஷயம் வேணுமோ அதெல்லாமே நம்ம ஒரு செக்லிஸ்டா கொடுத்துருவோம். ஒன் டே இப்ப கல்யாணம் வந்து அந்த செரமனியல் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும், குத்து விளக்கு அந்த இதெல்லாம் இருக்கும்ல, அது வந்து நாங்க ஒன் டே பிஃபோரே வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு அதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்து கலெக்ட் பண்ணிட்டு நாங்க எடுத்து போயிரும். ஏன்னா வந்து இந்த மார்னிங் ஆஃப் த வெட்டிங் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்கோம், ஐயோ இது எடுத்துட்டீங்களா, அது வச்சுட்டீங்களா, அந்த மாதிரி இது கொடுக்காம இருக்கிறதுக்காக வந்து நாங்களே எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு அங்க செரமனி வச்சிருவோம். ஸோ அவங்களோட வேலை வந்து

0: அந்த மோமெண்ட் வந்து நல்லா என்ஜாய்
1: பண்ணுறது. வேலையை தவிர எல்லா வேலையும் செஞ்சாங்க. ஆமா
2: இல்ல ஐயரையுமே அவங்க சரியா வராறாங்க.
1: ஆமா ஆமா அந்த கலை இருக்கு.
0: இருக்கும் சோ இப்ப லெட்ஸ் வந்து சில ஹோஸ்ட் வந்து அவங்களோட ஈவென்ட் செய்யணும்ட்டு அந்த ஸ்டார்டிங்ல இருந்து நம்மள்ட்ட வந்துருவாங்க. சோ வி வில் பிளான் எவ்ரி திங் ஃபார் தட் ஈவென்ட். இப்போ ஒரு அவார்ட் ஷோனாக்க என்ன மாதிரி அவார்ட் கொடுக்கணும், அது என்ன வேர்டிங் வரணும், விஷுவல்ஸ் என்ன வரணும், அந்த விஷுவல் டிசைன் பண்றது அது எல்லாமே. சோ அது வந்து கம்ஸ் அண்டர் பிளானிங். அதுக்கப்புறம் கோஆர்டினேஷன் ஆன் த டே எக்ஸிக்யூட் பண்றது. சோ அந்த டே தான் வந்து எங்க டீம் வந்து ஃபுல் ஃபோர்ஸா இறங்குவோம். சோ ஃபுல் ஃபோர்ஸா இறங்கி ஸ்டேஜ் மேனேஜ் பண்றது, ஃபுளோர் மேனேஜ் பண்றது, இந்த ஃப்ரண்ட் டெஸ்க்ல வந்து கெஸ்ட் ஆஷர் பண்ணி அவங்க கரெக்டான டேபிள்ல போய் உட்கார வைக்கிறது, டெக்னிக்கல் ஃப்ளோ, என்ன சவுண்ட் பாய்க்கிறது, என்ன மாதிரி லைட்ஸ் பாய்க்கிறது, ஸோ இது எல்லாமே வந்து எங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ பேசிக்காக வந்து ஒரு எங்களுக்கு என்ன எனக்கு வந்து எஸ் அ ஹோஸ்ட் டு அண்ட் கெஸ்ட் வந்து அவங்க ஒரு ஈவெண்ட்க்கு வராங்கனாக்க வந்து அவங்க எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் எடுத்துக்கூடாது. அந்த பிஹைண்ட் த சீன்ஸ் வேலை எல்லாமே வந்து நாங்கள் செஞ்சு கொடுத்துணும். அந்த ஈவெண்ட் வந்து ஒரு ப்ராப்பர் ஃப்ளோவாக சீம்லெஸ்ஸாக இருக்கணும். அதுதான் எங்களோட
2: அன்சாங் ஹீரோவில் நாங்கள் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு கொடுக்கல.
0: இல்லை இல்லை இல்லை ரொம்ப எல்லாரும் நல்லா ஸ்வீட்டாக தான் இருக்கிற நடந்துக்கிட்டீங்க.
2: சரி நம்முடைய அந்த நிகழ்ச்சியை வந்து இவங்க தான் நமக்கு வந்து அழகாக ரொம்ப வழி நடத்தி கொடுத்துருந்தாங்க. ஒரு பாடலை கேட்கலாம், அதுக்கு பிறகு நம்ம வந்து பேசுவோம்.
1: தொடர்ந்து இணையர்களை இது வணக்கம் மின்னலில் வணிகர்
2: பாட்டு வேணும்னு கேட்டோம், அவர் இந்த பாட்டு தான் தேர்ந்தெடுத்தாரு உங்களுக்காக. அந்த பாட்டு வருது ரோடேஷ்.
0: Thank you.

0: உங்க உயர்வு உங்க வளர்ச்சியை நீங்க சரியா இருந்தீங்கன்னா தடுக்க யாருனாலையும் முடியாது அப்படின்ற மாதிரி பாடல் கேட்டிருந்தோம். வணிகர் நிகழ்ச்சியில இன்றைக்கு எபிசோட் இவெண்ட் உரிமையாளர் ருபனேஷ் அரவிந்த் விஜயன் நம்ம கூட பேசிட்டு இருக்காரு.
1: சரிங்க, முதல்ல இந்த திருமணத்தை பத்தி பேசிருந்தீங்க, கார்ப்பரேட் ஈவென்ட்ஸ் எல்லாம் செய்யறாங்க எல்லாம் சொல்லியிருந்தீங்க. இந்த கட்டணம் அப்படின்ற சில விஷயங்கள் எல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் நிறைய பேர்
0: எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஐயரே நீங்க தேர்ந்தெடுங்கன்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு செலவாகும் இது உங்களுடைய பொறுப்புக்கு வரும்போது ருபனேஷ்?
2: ஓகே, ஆக்சுவலி வந்து ஒரு ஈவென்ட்க்கு வந்து ஒரு வேரிட்டான ஒரு பட்ஜெட்டிங் தான். இதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு என்ன தெரியணும்னாக்க வந்து அந்த கிளையனோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு நம்ம முதல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், நாங்கள் புரிஞ்சுக்குவோம் முத. அவங்களோட கெஸ்ட் கவுண்ட் அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஒரு ஈவெண்டோட பட்ஜெட் செட் பண்றது வந்து அந்த கெஸ்ட் கவுண்ட், ஏன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நம்ம ஒரு வென்யூ தெரியணும். அந்த கெஸ்ட்டுக்கு எத்தனை பேர் இது பண்றாங்க வர போறாங்க அவங்களுக்கு தெரியணும், அதுக்கப்புறம் ஒரு வென்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க எவ்வளவு செலவு பண்ணலான்ட்டு இருக்காங்கன்ட்டு ஒரு விஷயத்தை அவங்க கேட்டுரும். ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோன்னதான் வந்து மற்ற விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து பட்ஜெட் அலோகேட் பண்ணுவோம். ஓகே, ஃபுட்டுக்கு எவ்வளவு போகலாம், டெக்கோக்கு எவ்வளவு போகலாம், டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்க்கு நம்ம எவ்வளவு செலவு பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயத்த வந்து நம்ம ஃபர்தரா ஸ்பிளிட் பண்ணுவோம். ஆனா இது வந்து முக்கியமான விஷயம் பட்ஜெட்டிங்னு எடுத்துட்டாக்க வந்து கிளையனோட எக்ஸ்பெக்டேஷன் அது வந்து அவங்களோட கொடுக்குற பட்ஜெட்க்கு வந்து மேட்ச் பண்ணணும். ஸோ அது மேட்ச் பண்ணாட்டி வந்து நம்ம ஏர்லியாவே சொல்லிடுவோம், டிரான்ஸ்பரண்டா சொல்லிடுவோம், இல்ல நீங்க சொல்ற பட்ஜெட்க்கு வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி ஈவென்ட் வந்து செய்ய முடியாதுன்னு. ஏன்னா வந்து நம்ம பிறகு ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம பிறகு போயிட்டு அதுல நிறைய குறைகள் வரும்போது அது வந்து ஒரு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு குறையாயிரும் அது அவங்களுக்கு. ஸோ நம்ம ஏர்லியா சொல்லிடுவோம், ஓகே நீங்க இப்படி செட் பண்ற பட்ஜெட்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஈவென்ட் செய்யலாம். ஆனா மோஸ்ட் ஆஃப் இப்ப வந்து அவங்களுக்கு மக்களுக்கு என்னன்னா வந்து அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு, இந்த பட்ஜெட்க்கு வந்து இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்.
0: பட்ஜெட் எந்த பட்ஜெட் எவ்வளவு ஒரு ஒரு அடிப்படையில் ஒரு மினிமம் இருக்கும் இல்லையா, எவ்வளவு ஒரு நிமிஷம் அது?
2: ஓகே, ஒரு மாடரேட்டான ஒரு வெட்டிங் செய்யணும். ஓகே, வெட்டிங்னு எடுத்துக்கோ, ஒரு மாடரேட் லெவல்ல ஒரு வெட்டிங், ஒரு 300 பேர் வந்து ஒரு டெம்பிள் ஹால்ல வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். டெம்பிள் ஹால்ல வைக்கிறோம்னாக்க
1: ஒரு ஐயரோட சேர்த்து
2: ஒரு 300 பேருக்கு வந்து ஒரு 40,000 to 50,000 வந்து டெஃபினட்டா வந்து வர வாய்ப்பு.
0: இது சாப்பாடு அலங்கரிப்பு வேலை எல்லாமே
2: ஒரு ஈவென்ட்க்கு வந்து ஒரு 45 வெண்டர்ஸ் இருப்பாங்க. 45 வெண்டர்ஸ் இருப்பாங்க, இது எல்லாமே சேர்த்து வந்து இந்த ஒரு காஸ்டிங் இப்படி வரும்.
0: இது வந்து அந்த பொறுப்பு எல்லாம் உங்களுடைய. இப்போ உங்களுக்கு இன்னொருத்தவங்க வராங்க, அவங்க சொல்றாங்க அந்த கல்யாண தண்ணிக்கு அந்த மண்டபத்துல இருக்கிற எல்லாத்தையும் நீங்க நிர்வகிக்கணும், எல்லாத்தையும் வரிசைப்படுத்தி உட்கார வச்சு சரியா சாப்பாடு அதுதான் உங்களோட வேலை அப்படின்னா அது எப்படி இருக்கும்?
2: ஓகே, ஸோ இந்த எனக்கு வந்து அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க, எல்லா வெண்டர்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து
0: கோஆர்டினேட்டர்
2: அந்த டே வந்து ஆன் தி டே கோஆர்டினேஷன் சொல்லுவோம் நம்ம, வந்து ரன் பண்ணி கொடுங்கன்ட்டு. ஸோ அதுவும் பிரச்சனை இல்லை, என்னன்னாக்கா அவங்க வந்து ஃபுல் பொறுப்பு எங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ நாங்கள் தான் வந்து ஃப்ரம் அந்த ஒன் டே பிஃபோர் த ஈவென்ட் வந்து அந்த செட்டப் இந்த டெக்கோ அந்த நக்கல் எடுக்கிறது அது அதுலேருந்து நாங்கள் வந்து அங்கே இருப்போம், ஃபுல்லாக மானிட்டர் பண்ணிட்டு. அப்போ அந்த ஒரு ஒரு வெண்டர்ஸும் வராங்களே அவங்களுக்கு கரெக்டாக எடுத்து நீங்கள் வந்து செட்டப் பண்ணணும், இந்த விஷயம்லாம் நாங்கள் வந்து அவங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணுவோம். அண்ட் வென் த ஃப்ளோ ஈவென்ட் ஆரம்பிக்கும் போது அந்த டைம் லைன் ஒன்று வச்சிருப்போம், ஒரு ப்ரோக்ராம் வச்சிருப்போம், அந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம என்ஃபோர்ஸ் பண்ணுவோம் அந்த இன்னைக்கு. ஸோ எதுவுமே வந்து டிலே ஆகாமல் இருக்கிறது அந்த கைட்டா அப்படி நம்ம
1: திருமணம் நடக்கிறது உட்பட.
2: என்ன பாட்டு ஓடணும் எத்தனை மணிக்கு சாப்பாடு நீங்க திறந்து ஓடணும் இதெல்லாமே வந்து டிசிஷன் மேக்கர்ஸ்.
0: இதுக்கு ஒரு நபர் தேவைதான், யாராவது வழக்கமா என்ன நடக்குன்னா வீட்டுல இருக்கிற யாராவது ஒருத்தர் பொறுப்பெடுத்துக்குவாங்க, ஆனா அவங்களுக்கு மற்ற வேலைகள்லாம் கூட இருக்கும். அப்போ இந்த பொறுப்பு
2: இருக்கக்கூடாது. நல்லா ரிலாக்ஸ்டா ஒரு வெட்டிங்க்கு அட்டெண்ட் பண்ணணும், அவங்களுக்கு எந்த பொறுப்பு இருக்க கூடாது. சோ அதுதான் வந்து ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் நம்ம ஏன் இது செய்யறதும் இந்த கோஆர்டினேஷன் பார்ட்.
0: இப்போ பெரும்பாலும் எல்லாம் யோசிக்கிறது என்னன்னா, இந்த மாதிரி நபர்கள் கிட்ட கொடுக்கும்போது அவங்களே சில வேலைகளை செஞ்சிடறாங்க, அது சரியா இல்லாமல் கூட போகுது அப்படின்ற ஒரு குறையுமே வைக்கிறாங்க இந்த மாதிரி நிறுவனம், சாரி இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துனர்கள் கிட்ட, ஒருங்கிணைப்பாளர்கள் கிட்ட. எதெல்லாம் கவனிக்கணும் வாடிக்கையாளர்கள் அப்படின்னு சொல்லுங்க.
2: எதுலாம் கவனிக்கணும்னாக்க வந்து, ஓகே ஒரு நீங்கள் ஒரு ஈவெண்ட் பிளான், ஒரு ஈவெண்ட் கோஆர்டினேட்டர் வந்து என்கேஜ் பண்ணுறீங்கனாக்க வந்து, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஐ திங்க் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸோ அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். மற்றபடி வந்து அவங்களோட டீம், யார் யாரெல்லாம் அந்த அவங்க கூப்பிட்டு வராங்க, இது வந்து இப்போ ஒரு இவெண்ட் பிளானிங் இவெண்ட் கோஆர்டினேஷன் வந்து இது ஒரு ஆளா சேர முடியற வேலை இல்ல, இதுக்கு வந்து ஒரு குழு தேவை. ஸோ அந்த மாதிரி ஒரு குழு இருக்காங்களா, ஹவு ஸ்ட்ராங் அது, எவ்வளோ நாளாக ஒன்றா வேலை செய்கிறாங்க, ஏன்னா அதெல்லாம் வந்து இட்ஸ் சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு ஈவெண்ட் வந்து கரெக்டான ஃப்ளோவில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அண்ட் எஸ் ஒன் மோர் திங் வந்து வெதர் அவங்க நீங்க சொல்ற விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அதுவும் வந்து ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா நிறைய ஃபேமிலிஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட், அவங்களோட சொந்த கல்ச்சர் இருக்கும், அவங்களோட சொந்த ட்ரெடிஷன் இருக்கும். ஸோ அது அவங்க சொல்லும் போது நம்ம ஏத்துக்கணும், அதை ஏத்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம அவங்களுக்கு அது நடத்தி கொடுக்கணும். சோ இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஆரம்பத்திலேயே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி கரெக்டா வச்சுட்டோம்னாக்க ஐ திங்க் இந்த பிரச்சனை எல்லாம் வந்து வராம இருக்கிறதுக்கு.
1: இப்போ சில அனுபவங்கள்ல இருந்து நம்ம கத்துக்கிற விஷயங்கள்லாம் இருக்கும், சவால்கள் இருக்கும் இல்லையா. ஒரு நிறைய நிகழ்ச்சிகளை நடத்திருப்பீங்க, ஏதாவது குறைகள் மூலமா அப்பா இது இதுக்கப்புறம் இந்த விஷயத்த நான் ரொம்ப கவனமா இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கு?
2: அது ஆக்சுவலி வந்து எவ்ரி ஈவெண்ட் வந்து ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எங்களுக்கு. நம்ம நான் சொல்லலாம் வந்து ஒரு 10 இயர்ஸ் ஆகுது இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் செஞ்சு, ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்ட்டு. பட் இன்னைக்கும் வந்து நான் ஒரு ஈவெண்ட்க்கு போகும்போது நான் டெஃபினட்டாக அதில் வந்து ஒரு புதுசாக ஒன்று கற்றுக்குவேன், நாட் ஜஸ்ட் ஃப்ரம் த ஈவெண்ட் இட் செல்ஃப், அதில் வர வெண்டர்ஸ்கிட்ட இருந்து அவங்களோட தொழிலில் என்ன விஷயம் இருக்குது அதுவும் வந்து எனக்கு ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக தான் ஆகுது. ஆனால் சேலஞ்ச்னு பார்த்துக்கிட்டிங்கனாக்கு வந்து ஈவெண்ட்ஸ் வந்து எப்படி சொல்றது, ஈவெண்ட்ஸ் வந்து ஒரு லைஃப் ஈவெண்ட், அது வந்து ஒரு ரீவைண்ட் பட்டன் இல்லை.
0: ஆமா.
2: ஸோ அப்ப அங்க நடக்குதா அது வந்து நம்ம வந்து கரெக்டா செஞ்சிடணும். கரெக்டா வராட்டினாக்க வந்து அந்த வரும்போது காமா அந்த பிரச்சனையை வந்து நம்ம வந்து சரிப்படுத்திடணும் அந்த இதை. சோ அதுதான் வந்து தி சவாலுன்னு நான் சொல்லுவேன்.
0: புது புது ட்ரெண்ட் எல்லாம் வருது இல்ல, இப்ப உங்களுடைய வாடிக்கையாளர்கள் அதை விரும்பி கேட்பாங்க, கல்யாணம் பண்றவங்களும் சரி இல்ல பெரிய நிகழ்ச்சிகள் பண்றவங்களும் சரி, அது கேட்டாட் போல எப்படி அவங்களுக்கு நீங்க கொடுக்குறீங்க, அதுல எப்படி நீங்க அந்த ட்ரெண்ட் படி இருக்கிறீங்க?
2: ஓகே, ட்ரெண்ட் படி இருக்கிறது வந்து ஆஃப்கோர்ஸ் நம்ம வந்து நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் எடுப்போம், நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் ஃப்ரம் இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்ஸ், மற்ற ஊரில் எப்படி செய்கிறாங்க, மற்ற கம்யூனிட்டியில் வந்து ஒரு ஈவெண்ட் எப்படி செய்கிறாங்க, நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் எடுப்போம். இன்ஃபேக்ட் வந்து நான் நிறையா வந்து ஐ மீன் நாட் ஜஸ்ட் இந்தியன் வெட்டிங் எக்ஸ்போ, நான் நிறைய சைனீஸ் வெட்டிங் எக்ஸ்போ, மல்லிய வெட்டிங் எக்ஸ்போலாம் நான் போய் அட்டெண்ட் பண்ணுவேன். பிகாஸ் அவங்க என்ன செய்கிறாங்க, என்ன புதுசாக அங்கே வச்சுருக்காங்கன்ட்டு நான் போய் லேர்ன் பண்ணுறது உண்டு, ட்ரெண்ட் பண்ணுவேன். பட் ஆஃப்கோர்ஸ் அது வந்து நம்ம எப்படி இந்த பர்டிகுலர் ஈவெண்ட் அது உண்மையிலே தேவையா, பிராக்டிக்கலா இருக்குமான்ட்டு அதுவும் நம்ம வந்து கண்டிப்பா நம்ம கவனிக்கணும். அண்ட் அதுக்கு ஏத்த மாதிரி தான் வந்து நம்ம கிளைண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணுவோம். சம்டைம்ஸ் வந்து கிளைண்ட்ஸ் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அது மேம்பாங்க ரொம்ப அழகா இருக்கும், பட் கொஞ்சம் அன்ரியலிஸ்டிக்காவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நம்ம ஏர்லியாவே சொல்லிடுவோம். அண்ட் யூஸ்வலி வந்து அவங்க புரிஞ்சுக்குவாங்க, அப்பதான் அவங்களே ஓ இந்த மாதிரி நம்ம யோசிக்கல அப்படி ஒரு இதுல வந்து இது பண்ணுவாங்க.
0: சரி, இப்ப ஒரு பாடல் இருக்கு, இந்த பாட்டு தான் இவங்களுக்கான பாடல் உண்மையிலே.
1: ஆமா,
0: இது பாட்டை கேளுங்க உங்களுக்கு புரியும் என்ன பாட்டு அப்படின்னு.

0: ருவனேஷனும் சுந்தரேசா கிட்ட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். எபிசோடு ஈவன் இவங்க வந்து நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர், அது நேரத்தில் நிகழ்ச்சி நடத்துனர், அதில் தான் பேசிட்டு இருக்காரு. ருவனேஷ் முதல்ல வசிகரா படத்துல இருந்து பாட்டு வந்துச்சுல, அதுதான் சரியான பாட்டு. நீங்க இதான் வந்து உங்களை பாடல் தேர்வா எடுத்துருக்கணும். முதல்ல அந்த பாட்டுல தான்
1: தீம் சாங்
0: ஒரு கல்யாணத்துக்கான வேலைகள்ல சொல்லி சொல்லி செய்வாரு அவரு.
2: கல்யாணம்னு சொன்ன உடனே தான் அவர் ஞாபகத்து வருது. அண்மையில சூர்யா ஜோதிகா ஒரு 20 ஆண்டு நிறைவு விழான்னு சொல்லிட்டு ஒரு காணொலி வெளியிட்டு, அந்த மாதிரி யாராவது எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு வந்தாங்களா?
1: இப்போதைக்கு ஒன்றும் வரல,
0: வருவாங்க
1: இதுக்கப்புறம்
0: வருவாங்க.
2: வந்துருச்சு ஒரு காணொலி, அதனால தான் கேக்குறேன்.
1: இப்போதைக்கு ஒன்றும் வரல, பட் நாங்க இந்த 60 கல்யாணம் செஞ்சிருக்கோம்.
0: எல்லா எல்லா சேவைகளையும் நீங்க வந்து வழங்குறீங்க. சரி, எபிசோட் இவன்ஸ் அப்படின்னு நீங்க இன்ஸ்டாகிராம் டிக்டாக்ல எல்லாம் தேடி பாத்தீங்கன்னா அவங்களுடைய முழு விவரங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நம்ம இந்தியர்கள் பொதுவாக இது கல்யாணமா இருக்கட்டும், பிறந்த நாளா இருக்கட்டும், இல்ல இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்ணும் போது எதுல ஒரு தவறு பண்றோம் அப்படின்னு பொதுவா நம்ம பாக்குறோம்னா, நேரம். இப்போ 7 சொல்லிருவாங்க, கூட்டம் எல்லாம் 6 வந்துருவாங்க. 7 மணிக்கு ஆரம்பிக்க மாட்டாங்க, அது ஒரு 7:30-8 ஆகும், அதுக்குள்ள பசி எடுத்துரும். இந்த மாதிரி பிரச்சனையை நம்ம பொதுவா பார்க்க முடியுது, தவிர்க்க முடியல. நம்ம வீட்டுல நம்ம செய்யும் போது கூட இது நடக்குது இல்லையா? இதை தாண்டி என்ன மாதிரியான தவறுகளை நம்ம சரிப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்றீங்க ரோனிஷ்?
1: ஆக்சுவலி இந்த டைமிங் என்பது வந்து அது அது அது மேமாங்க, அது நம்மளோட கம்யூனிட்டிக்கு வந்து அது ஒரு ஸ்டாம்ப் மாதிரி, அது இந்தியன் டைமிங்னு சொல்ற விஷயம். ஸோ அது அஃப்கோர்ஸ் வந்து நம்மளும் வந்து இப்போதைக்கு வந்து வி ஹேவ் ஒரு சொல்யூஷனை நம்ம அதை கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது வந்து கெஸ்ட்டுக்கு வந்து நாங்களே வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிடுவோம், 8 அரைவ் பண்ணும், உங்கள் பார்க்கிங் எங்கே வைக்கணும், இதெல்லாம் வந்து நம்ம வாட்ஸ்அப் மெசேஜாகவே அனுப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு மெசேஜ் அவங்களுக்கு வரும்போது, ஒரு ப்ரொஃபஷனல் இவெண்ட் மேனேஜ்மெண்ட் டீம்லேருந்து வரும்போது, தே டேக் இட் அ பிட் மோர் சீரியஸ்லி. ஸோ அதில் நாங்கள் என்ன பார்க்குறோம்னாக்க வந்து கெஸ்ட் வந்து அந்த அந்த டைமிங்கோட வர ஆரம்பிக்கிறாங்க, அண்ட் எங்களுக்கும் வந்து அந்த இவெண்ட் ஒரு இவெண்ட் வந்து டைமிங் ஆல்மோஸ்ட் ஒரு 90% ஆஃப் இவெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து கரெக்டாக டைம்லாம் ஆரம்பிக்க முடியுது. ஸோ அது ஒன் ஆஃப் தி திங். அப்புறம் இன்னொன்று விஷயம் என்னன்னாக்க பார்க்குறனாக்க வந்து ஒரு குறைன்னு சொல்ல முடியாது, பட் இது வந்து ஒரு மைண்ட் செட் சேஞ்சுன்னு நான் இது பண்ணலாம். நிறைய பேர் வந்து இந்த இவெண்ட் மேனேஜ்மெண்ட் எடுத்தாலே வந்து இது வந்து ஒரு லக்ஸரி, இது வந்து ஒரு அன்நெசசரி எக்ஸ்பென்ஸ்ன்ட்டு, இது இதுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸஸ் இருக்காங்க, அவங்க வச்சு நம்ம செஞ்சுக்கலான்ட்டு. ஸோ மேபி வந்து அந்த ஒரு மைண்ட் செட் வந்து மாத்தணும்னு நினைக்கிறேன். அது இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் சர்வீஸ்ன்னு ஆளுங்களுக்கு வந்து ஒரு புரிதல் வரணும்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் வந்து இது வந்து உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸை வந்து அவங்களோட ரோல் நாங்கள் குறைக்கணும்ட்டு நம்ம இந்த விஷயம் செய்யலை. அவங்க பேர்டனை குறைக்கிறோம், அவங்க சந்தோஷமாக இருக்கணும். அந்த ஒரு ஈவெண்ட் அட்டெண்ட் பண்ணுறாங்கனாக்கா அவங்க வந்து சந்தோஷமாக இருக்கணும் ஆஸ் அ ஹோஸ்ட் அஸ் வெல். ஒரு கார்பரேட் ஈவெண்ட் செஞ்சனாலும் வந்து என்ன நடக்கும்னாக்க வந்து அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க தான் வந்து அந்த ஈவெண்ட்டும் வந்து அங்கேயும் வந்து வேலை செஞ்சுருப்பாங்க. ஆனால் பார்க்க போனால் அந்த ஈவெண்ட் வந்து அவங்களை செலிப்ரேட் பண்ணுறது. ஸோ திஸ் இஸ் இதுதான், இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் சர்வீஸாக வந்து அவங்க பார்க்கணும். அவங்களோட பேர்டனை நம்ம குறைக்கணும்ட்டு அந்த மைண்ட் செட் சேஞ்ச் இருந்தாக்க கொஞ்சம் நல்லா இருக்கும்ட்டு நான் நம்புறேன்.
0: கொஞ்சம் மாத்திக்கணும்.
2: ஏன்னா எப்போதுமே வந்து திருமணம் வந்துட்டா அதை எடுத்து நடத்துறவங்க பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருந்தாலும் அந்த மணமகன் மணமகள் ரொம்ப அப்படி பரபரப்பாவே இருப்பாங்க, நிம்மதியாவே இருக்க மாட்டாங்க, சிரிப்பே இருக்காது முகத்துல. ஏன்னா இது ஓடுதா அந்த வேலை ஓடுதா. இப்ப உங்ககிட்ட கொடுக்கும் போது அவங்க கொஞ்சம் நிம்மதியாக உட்காந்துருக்காங்க மனமேடை.
1: ஆமா ஆமா.
0: சரி, இப்போ இதெல்லாம் பேசிட்டு இருக்கும் போது நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க இதுல வந்து நிறைய பேர் வந்து இன்னும் இதுல செயல்படல, இந்தியர்களை பொறுத்தவரைக்கும் ரொம்ப குறைவா ஈடுபடுற ஒரு தொழில். வாய்ப்பு பெருசா இருக்குது, எப்படி பயன்படுத்திக்கணும், யாரெல்லாம் இந்த நீங்க சொல்ற இந்த ஒருங்கிணைப்பு துறையை வந்து அவங்களுடைய ஒரு வேலையாக மாற்றிக்கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்கு?
1: ஓகே, இந்த ஃபீல்ட்ல வர்றதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் செட் வேணும். ஒரு ப்ராஜெக்ட், இது வந்து ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தான். அந்த ப்ராஜெக்ட் மேனேஜ் பண்ணுறதுக்கு அந்த ஒரு திறமை வேணும். ஓரளவுக்கு பேஷனும் கண்டிப்பாக வேணும். இந்த பேஷன் இருக்கும்போது அந்த கிரியேட்டிவாக நீங்கள் ஒரு அந்த விஷயத்தை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். மற்றபடி வந்து எக்ஸ்பீரியன்ஸும் நீங்கள் பில்ட் பண்ணும். இது உடனே வந்தோடனே வந்து நம்ம பெருசாக ஒரு இவென்ட் ஒரு பெரிய பிக் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆகணும் அந்த மாதிரிலாம் இது முடியாது. நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் லேர்ன் பண்ணணும், ஒரு நெட்ஒர்க் பில்ட் பண்ணணும். மற்ற வெண்டர்ஸ் கூட வந்து அவங்க எப்படி வந்து வேலையை செய்கிறாங்க, இப்போ ஒரு சவுண்ட் சிஸ்டம், லைட்டிங், இதெல்லாம் வந்து நீங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணாலும் வந்து உங்களுக்கு தெரியணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் நாலேஜ்லாம் கொஞ்சம் ஸ்லோ கொஞ்சம் கொஞ்சமாக கற்று பில்டப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து யூ கேன் ஃபுல் டைமாக நீங்கள் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் செய்யலாம். நான் பார்த்தது என்னன்னா நிறைய பேர் நான் பார்த்த மற்ற வெண்டர்ஸ் வந்து அவங்க சின்ன வயசுலேருந்தே அவங்களோட பேரண்ட்ஸை ஃபாலோ பண்ணி ஸ்பீக்கர் போட்டுருது, அதுலேருந்து ஆரம்பித்து வந்தவங்களாம் இருக்காங்க. ஸோ ஆக்சுவலி வந்து பேஷன், அந்த உங்களுக்கு அந்த அந்த நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தாக்க வந்து நீங்க கண்டிப்பா வந்து இது பண்ணலாம்.
0: அப்போ இதுல அதே நேரத்துல வருமானம் எப்படி இருக்கும் இந்த இந்த வேலை செய்யும் போது?
1: ஓகே, வருமானம்ட்டு வரும்போது ஓகே, டு பி வெரி ஆனஸ்ட் வந்து நம்ம வந்து அவ்வளவு பெருசா நம்ம சம்பாதிக்க முடியும்ன்ட்டு நான் சொல்ல முடியாது, எஸ்பெஷலி இந்த பிகினிங். பிகாஸ் நீங்க ஒரு பிகினிங் வரும்போது கண்டிப்பா நீங்க வந்து ரொம்ப சார்ஜ் எல்லாம் பண்ணணும். நானே வந்து ஒரு அளவுக்கு ஒரு ப்ராஃபிட் பாக்குறதுக்கே வந்து எனக்கு வந்து ஒரு 8 வருஷம் ஆச்சு. அது நிறைய வாட்டி நான் யோசிச்சிட்டேன் கிவ் அப் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு 3rd இயர் 4th இயர் 5th இயர் இல்லாமல் நான் யோசிச்சேன், ஓகே கிவ் அப் பண்ணிடுவோம். கோவிட் டைம்ல நான் யோசிச்சிட்டேன், ஓகே நம்ம இதெல்லாம் செய்ய தேவை, டைம் தான் வேஸ்ட் ஆகுது, நம்மளுக்கு இன்கமும் வர மாட்டேதுன்ட்டு. பட் சம்ஹவ் நான் ஹோல் அப்படி இப்படின்னு ஹோல் பண்ணி செஞ்சு செஞ்சு செஞ்சு பட் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு ஆஃப்டர் அபவுட் 8 இயர்ஸ் ஐ கேன் ஸ்டார்ட் சீயிங் சம் ரிட்டர்ன். அண்ட் எனக்கு என்னன்னாக்க, இன்னைக்கு வந்து ஒரு ஒரு டீம் இருக்கு, எனக்கு ஒரு 10 பேர் வச்சு எனக்கு ஒரு ஈவெண்ட் செய்யறதுக்கு அது அந்த ஃபைனான்சியல் ஃப்ரீடமும் ஒரு ஃபைனான்சியல் ஒரு சப்போர்ட் அங்கே எனக்கு கண்டிப்பா இப்போ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கிடைக்கும்.
0: இதுக்கு முழுக்க முழுக்க அனுபவம் தான்.
1: அதனுடைய
0: உரிமையாளர் ருவனேஷ் அரவிந்த் விஜய் நம்ம கூட பேசியிருந்தாரு. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு ஏற்பாடு இதெல்லாம் இவங்க பாத்துக்கிறாங்க அப்படின்றது. இன்ஸ்டாகிராம்ல எபிசோட் இவெண்ட்ஸ் தேடி பாருங்க. ரொம்ப நன்றி ருவனேஷ் இந்த தகவல் எங்க கூட பகிர்ந்து கொண்டதற்கு.
1: ரொம்ப தேங்க்ஸ் தேவிகன், ரொம்ப தேங்க்ஸ் புவனா, மினிமல் எஃப்எம்கோ ரொம்ப நன்றி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு,
0: எங்க நிகழ்ச்சி நல்லபடியா செய்து கொடுத்ததுக்கு இந்த வேளையில நன்றியை சொல்லிக்கிறோம்.
1: தேங்க்யூ.
0: பாராட்டி இருந்தாரு, நல்ல ஏற்பாடு செய்த நிகழ்ச்சி. ஏற்பாடு
2: சொன்னது இவரோட குழுல உள்ளவரா?
0: அவருடைய குழுல பண்ணாத டிக்கெட் வேணாம்னு சொல்லி
2: அன்னைக்கு நான் வர முடியல, அதான் காணொலி எல்லாத்தையும் பாத்துட்டு இருந்தா. அந்த டிக்கெட் வேணாம்னு சொன்னது உங்க
1: டீம்ல உள்ளவர்
0: தான்.
1: அவரு வேமாங்க, அவருக்கு அவருக்கு அது வேணும்னு அவருக்கு தேவைப்படலன்னு சொன்னாரு. தேவைப்படல அந்த டைம் எங்க போனோம்னு எனக்கு தெரியல, வேணாம்னு சொல்லிட்டு.
0: அவர் இன்னொன்னு சொன்னாரு, ஆசைப்படுற எவ்வளவு பேர் இருக்காங்க அவங்களுக்கு அந்த வாய்ப்பு போய் கிடைக்கட்டும்னு சொல்லி அவர் பெரிய ஆள் ஆயிட்டாரு அந்த இடத்துல.
2: மனசுல இடம் பிடிச்சிட்டாரு,
1: எனக்கு நல்ல பெருமையா இருந்துச்சு.

0: தண்ணீர் நாராயணனுடைய நிழல் கூந்தல் அந்த பாடலோடு இன்றைய வணக்கம் இன்னும் நாங்க விடைபெறும் நேரம் வந்துருச்சு.
1: சரி, 6:30 ஆரம்பிச்சோம்.
0: நேரத்தை எப்படி நிர்வகிக்கிறீங்க அப்படின்றத பத்தி சொல்லிருந்தோம். நிச்சயமா இன்றைக்கு பேசின கௌரின்ற அந்த நேயருடைய குரல் நிறைய பேருடைய கவனத்தை ஈர்த்திருக்கோம். அவங்க
1: சொன்னாங்க
0: பரவாயில்ல விட்டுறாத அப்படின்ட்டு போயிட்டே இருக்காங்க. 8 மணிக்கு பிறகு ஒரு புது தெம்பே வந்து ஷாமலா ராணி பட்டன்னு நமக்கு வந்து கொடுத்துட்டு போயிருந்தாங்க.
1: மகள் பேசியிருந்தாங்க, இப்போ வந்து வணிகர் நிகழ்ச்சியும் இடம்பெற்றிருந்தது.
0: எபிசோட் இவன்ல இருந்து ருவனேஷ் வந்து பேசினாரு. இதெல்லாம் சொல்லி நாங்க விடை பெறுகின்றோம். அடுத்து உங்க கூட பேசுறதுக்கு கிஷன் காத்துட்டு இருக்காரு. இன்றைய இளமை உல்லாசத்துல விடை பெறுவது தெய்வீகன் தாமரை செல்வன்.
1: நான் புவனாவிரமோக
0: மீண்டும் சந்திப்போம். உடம்பு மனசு பாத்துக்கோங்க. முட்டை கலக்கி

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். வெளிப்படையான ஒருங்கிணைந்த வட்டாரத்தை உருவாக்க ஆசியான் அதன் உறுப்பு நாடுகளுடனான உறவை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முமர் ஹசன் தெரிவித்தார். ஐரோப்பிய ஒன்றியத்தில் நடைமுறையில் உள்ள மக்களின் தடையற்ற நடமாட்டத்தை ஆராய்வது உட்பட வரும் 10 முதல் 12 ஆண்டுகளில் ஆசியான் மேலும் சுதந்திரமான வட்டாரமாக மேம்படுவதை காண விரும்புவதாக அவர் சொன்னார். இவ்விடை பன்னாட்டு சட்டமீறல்கள் தொடர்பான தங்கள் நிலைப்பாட்டை வெளிப்படுத்தவும் நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கவும் தென் ஆப்பிரிக்காவுடன் இணைந்து தி ஹேக் குழுவின் இணைத்தலைவர் பொறுப்பை ஏற்குமாறு மலேசியாவை பல நாடுகள் கேட்டுக் கொண்டுள்ளதை டாக்டர் ஸ்ரீ முமர் ஹசன் சுட்டிக்காட்டினார். ஆனால் இவ்விவகாரத்தில் அமைச்சரவை உறுப்பினர்கள், குறிப்பாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் ஒப்புதல் அவசியம் என்றார் அவர். கடந்த பிப்ரவரி தொடங்கி ஆகஸ்ட் வரை தொலைத்தொடர்பு சேவை நடத்துனர்களின் ஒத்துழைப்புடன் 100 மில்லியனுக்கும் மேற்பட்ட போலி அழைப்புகளை மலேசிய தொடர்பு பல்லுடை ஆணையம் MCMC முடக்கியுள்ளது. இவ்வாண்டு தொடக்கத்தில் செயல்படுத்தப்பட்ட இன்டர் ஆபரேட்டர் ஸ்பூஃபிங் கேட்வே முனைப்பின் வாயிலாக அந்த வெற்றி சாத்தியமானதாக தொடர்பு துணை அமைச்சர் தியோனி செங் கூறினார். வடகொரிய போர்க்கைதிகள் இருவரை தென்கொரியாவுக்கு மாற்றிய விவகாரத்தை ரகசியமாக வைத்திருப்பதற்கான உடன்பாட்டை யுக்ரைன் மீறியுள்ளதாக தென்கொரிய அதிபர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக யுக்ரைன் அதிகாரப்படி விளக்கமும் மன்னிப்பும் அளிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. செர்பிய அதிபர் அலெக்சாண்டர் வூசிச் அக்டோபர் 25 நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக பதவி விலகியுள்ளார். 2வது தவணை அதிபராக பொறுப்பேற்றிருந்த வூசிச் அரசியலமைப்பின்படி 3வது முறையாக அதிபராக போட்டியிட முடியாத நிலையில் ஆளும் செர்பிய முற்போக்கு கட்சி SNS சார்பில் பிரதமர் பதவிக்கு போட்டியிட உள்ளார். விளையாட்டு. யுஎஃப்ஏ லீக் கால்பந்து. போர்த்துகல் தொடர்ந்து 2வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. அவனி 2-1 எனும் கோல்களில் நோர்வேயை வென்றது. அவனிக்கான கோல்களை ஹுவா ஃபிலிக்ஸும் கொன்சாலோ ராமோஸும் அடித்தனர். மற்றொரு ஆட்டத்தில் கிரீஸ் 1-0 ஜெர்மனியை வென்றது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த பக்கமா கிஷன் உங்களோட பேசிட்டு இருக்கேங்க. அங்க செப்டம்பர் மாதத்தின் 28 நாள்ல நம்ம கால் எடுத்து வச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் நாள் தான், அது கொஞ்சம் ஒரு சில நாட்கள் தான் இருக்கு இந்த மாதத்தை வந்து முடிவுக்கு கொண்டு வர. அடுத்த அக்டோபர் மாதத்தை ரொம்ப வெற்றிகரமா நம்ம வந்து அனுசரிக்க போறோம், கொண்டாட போறோம். ஏன் அப்படின்னா நிறைய விஷயங்கள் காத்துட்டு இருக்கு இல்லையா. கொஞ்ச நாள் தான் இருக்கு தீபாவளிக்கு, நிறைய பரபரப்பான சூழல்கள் இதற்கு பிறகுதான் உருவாகும். இதற்கிடையில இந்த மாதத்துக்குள்ள சில வேலைகளை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி உங்க மனசு இப்போ அலைப்பாய்ந்து அப்படியே அழைப்பாய்
2: மலையாள பாடல்களை தொடர்ந்து நம்ம கேட்க போறோம் வாங்க.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு.

வினீத் ஸ்ரீனிவாசன் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. மலையாள பாடல்களை தான் நம்ம இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க. மாலிவுட் அப்படின்னு சொல்லும் போது அந்த பக்கமா அக்டோபர் மாதம் என்னென்ன திரைப்படங்கள் வெளிவர போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவராச்சன் அண்ட் சன்ஸ் அப்படின்ற திரைப்படம், ஒரு நகைச்சுவையான திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம், இது உருவாகிட்டு இருக்குங்க. இந்த திரைப்படம் அடுத்த மாதம் தான் வெளிவர போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டோன்ட் ட்ரபிள் த ட்ரபிள், பிரச்சனைக்கே பிரச்சனை கொடுக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஃபாட் ஃபாசில் அடுத்த கட்டமா அவருடைய திரைப்படத்திற்கு தயாராயிட்டாரு. அக்டோபர் மாதம் இந்த திரைப்படம் வந்து வெளிவர போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அந்த போஸ்டர்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் அவர் நடிச்ச படங்கள் வேற, இது அப்படியே தனிச்சு தெரியும் அப்படின்னு சொல்லலாம்.

0: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: நம்ம உடல் வந்து நமக்கு அடிக்கடி சில சிக்னல் அறிகுறிகளை கொடுக்கும், அதை வந்து நம்ம அலட்சியம் செய்யக்கூடாது. உதாரணமாக கண்ணெரிச்சல், தொடர்ச்சியான இரும்பல், தொண்டை வலி அல்லது மூச்சு திணறல் இருந்தால் கவனியுங்கள். குறிப்பா அஸ்மா, சிஓபிடி இப்படி உள்ள நோயாளிகள் வந்து மருத்துவர்கள் கொடுக்கும் இன்ஹேலர்ஸ் இருக்கும், அதை வந்து என்னைக்குமே நம்ம அருகாமையில் வச்சிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அடிக்கடி அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி உங்களுக்கு அட்டாக் வந்து உங்களுடைய யூஸ்வலா பாய்க்கக்கூடிய இன்ஹேலர்ஸ் ஒரு முறை பயன்படுத்துங்க, இருமுறை பயன்படுத்துங்க. எந்த நிவாரணம் கிடைக்கலையா தயங்காமல் மருத்துவமனைக்கு உடனே செல்லுங்கள். இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி.

ஜாலக்காரி அப்படின்ற பாட்டு மலையாளத்துல கேட்டிருந்தோம். சாய் அபியங்கர் சுப்லாஷினி குரல்லங்க. சரி, இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் அனுசரிக்கப்படுது. அறியும் உரிமை நாள், அனைத்துலக அறியும் உண்மை நாள், உரிமை நாள் அப்படின்ற ஒரு விஷயம் அனுசரிக்கப்படுது. இது எதற்கு அப்படின்னா, நமக்கு என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம், நமக்கு தேவையான தகவல்களை பெற்றுக்குவோம். ஒவ்வொருவருக்குமே வந்து உரிமை இருக்குங்க, அதை சொல்றதுக்காகத்தான் இந்த ஒரு நாள் அனுசரிக்கப்படுது. தகவல் தெரிஞ்சாதான் தெளிவு பிறக்கும், தெளிவு இருந்தால் தான் சரியான முடிவு எடுக்க முடியும். நமது உரிமைகளை அறிஞ்சுக்குவோம், தகவல்களை தேடி பெறுவோம். நம்மளை சுற்றி பார்த்தீங்கன்னா அவ்வளவு நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கு, நிறைய நல்ல நல்ல திட்டங்கள் அரசாங்கம் நமக்காகவே உருவாக்கி கொடுத்துருக்காங்க. பயனுள்ள விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்துகிட்டு தான் இருக்கு, இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனால் அதை எப்படி தேடி எடுக்கிறோம், எப்படி நம்ம தேடி போறோம் அப்படின்றது தான் இருக்கு. ஆக உங்களுக்கும் அதை பற்றின விவரங்கள் தெரியணும் அப்படின்னா எங்களோடு ஆர்டிஎம்மோடு தொடர்ந்து பயணித்துட்டே இருக்கிற உங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் நாங்கள் நன்றியை சொல்லிக்கிறோங்க. உண்மை தகவல்களுக்கு ஆர்டிஎம் உடைய சமூக வலைதளங்களை நீங்கள் வளம் பெறலாம். இப்போ அடுத்த பாட்டு வேடன் அப்படின்ற படத்துக்காக வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: மலேசிய முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீரின் மனைவி துன் டாக்டர் சித்தி ஹஸ்மா முகமது அலி இன்று காலமானார். தேசிய இருதய கழகத்தில் இன்று காலை 9:20 அவரின் உயிர் பிரிந்ததாக தெரிவிக்கப்பட்டது. அவருடைய சேவையையும் பங்களிப்பையும் நினைத்து பார்க்கிறது மின்னலம். அன்னாருக்கு வயது 100. அன்னாருக்கு அஞ்சலி செலுத்துவதில் மலேசியர்களோடு இணைந்து கொள்கிறது மின்னலம்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.

நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

மூளைக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்மன் இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலகச் செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். உலகச் செய்திகளுக்கு முன்னதாக, முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதிர் முகமட்டின் துணைவி துன் டாக்டர் சித்தி ஹஸ்மா முகமட் அலி தமது 100வது வயதில் இன்று காலை 9:20 தேசிய இருதய கழகம் IJNல் காலமானார். அவரது மகன் தான் ஸ்ரீ மொக்சானி மகாதிர் இதனை பர்னாமாவிடம் உறுதிப்படுத்தியுள்ளார். பிரான்சுக்கான 4 நாள் பயணத்தின் நிறைவாக போப் லியோ மெட்ஸ் நகரில் ஐரோப்பாவின் எதிர்காலம், ஒற்றுமை, ஒருங்கிணைப்பு குறித்து உரையாற்ற உள்ளார். ஐரோப்பாவில் தேசியவாத இயக்கங்கள் வலுப்பெற்று வரும் நிலையில் யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் போர் நீடிப்பதையும் சுட்டிக்காட்டி அமைதியையும் ஐரோப்பிய ஒற்றுமையின் அவசியத்தையும் அவர் வலியுறுத்த உள்ளார். இதனிடையே பாரிஸ் லூட்ஸ் நகரங்களில் போப் லியோவை காண 1.3 மில்லியனுக்கும் அதிகமானோர் திரண்டதாக வெட்டிகன் தெரிவித்துள்ளது. வடகொரிய போர் கைதிகள் இருவரை தென்கொரியாவுக்கு மாற்றிய விவகாரத்தை ரகசியமாக வைத்திருப்பதற்கான உடன்பாட்டை யுக்ரைன் மீறியுள்ளதாக தென்கொரிய அதிபர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக யுக்ரைன் அதிகாரப்படி விளக்கமும் மன்னிப்பும் அளிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. முன்னதாக யுக்ரைன் அதிபர் வொலோடிமிர் ஜெலென்ஸ்கி ரஷ்யாவுக்காக போரிட்ட போது பிடிபட்ட 2 வடகொரிய வீரர்கள் சோலுக்கு அனுப்பப்பட்டதாக தெரிவித்திருந்தார். செர்பிய அதிபர் அலெக்சாண்டர் வூசிச் அக்டோபர் 25 நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக பதவி விலகியுள்ளார். 2வது தவணை அதிபராக பொறுப்பேற்றிருந்த வூசிச் அரசியலமைப்பின்படி 3வது முறையாக அதிபராக போட்டியிட முடியாத நிலையில் ஆளும் செர்பிய முற்போக்கு கட்சி SNS சார்பில் பிரதமர் பதவிக்கு போட்டியிட உள்ளார். அவரது பதவி விலகலை தொடர்ந்து புதிய அதிபர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை நாடாளுமன்ற தலைவர் அனா பினாபிக் இடைக்கால அதிபராக பொறுப்பேற்கிறார். சிரியா இந்த வாரம் ஈராக்கிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட பெட்ரோலை அனுப்ப தொடங்குகிறது. ஹொர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சனா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. 3 மாதங்களுக்கு புதுப்பிக்கப்பட்ட ஒப்பந்தத்தின் கீழ் பனியஸ் எரிபொருள் முனையம் வாயிலாக இந்த பெட்ரோல் விநியோகிக்கப்படும். வரும் வியாழக்கிழமை 57 கொள்கலன்கள் அனுப்பப்படும் நிலையில் அது நாள் 1க்கு 200 வரை அதிகரிக்கப்படும் என சிரியா குறிப்பிட்டுள்ளது. போர்த்துகலில் உள்ள போர்டோ விமான நிலையத்தில் டெல்டா ஏர்லைன்ஸ் விமான பயணிகளுக்கான அறையில் புகை வெளிப்பட தொடங்கியதை அடுத்து ஜெட் ரக விமானம் அவசரமாக தரையிறங்கியது. இதனைத் தொடர்ந்து 4 பயணிகளுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டதாக பொது தற்காப்பு சேவை பிரிவு தெரிவித்தது. பார்சிலோனாவில் இருந்து அமெரிக்காவின் போஸ்டனுக்கு 296 பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த அந்த விமானம் இதன் காரணமாக திருப்பி விடப்பட்டதாக அதிகாரிகள் கூறினர். இவ்வேளை இந்த விபத்துக்கான காரணம் வெளியிடப்படவில்லை. விளையாட்டு. 20 வயதுக்குட்பட்ட மகளிர் உலகக்கிண்ண கார்பந்து. போலந்து லோட்ஸில் நடைபெற்ற இறுதியாட்டத்தில் ஸ்பெயின் 4-3 என பெனால்டி வாயிலாக வடகொரியாவை வெற்றி கொண்டது. ஆட்டத்தின் 90 நிமிடங்கள் உட்பட கூடுதல் நேரத்தின் போதும் இரு அணிகளும் கோல் ஏதும் புகுத்தவில்லை. இந்நிலையில் பெனால்டியின் போது கொரியாவின் சோ யோன் ஆவும் பாக் இல் சிம்மும் அடித்த பந்தை தடுத்த ஸ்பெயின் கோல் காவலர் லோபேஸ் அவ்வணியின் வீரராக திகழ்ந்தார். நிறைவாக யுஎஃப்ஏ லீக் கார்பந்து. போர்த்துகல் தொடர்ந்து 2வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. அவனி 2-1 எனும் கோல்களில் நோர்வேயை வென்றது. அவனிக்கான கோல்களை ஹோவா ஃபிலிக்ஸும் கொன்சாலோ ராமோஸும் அடித்தனர். மற்றொரு ஆட்டத்தில் கிரீஸ் 1-0 என ஜெர்மனியை வென்றது. ஜெர்மனியின் தலைமை பயிற்றுநர் என்ற முறையில் ஹர்ஜன் கிளாப் முதல் வெற்றியை பதிவு செய்ய தொடர்ந்து போராடி வருகிறார். ஹாவி ஹனடஸ் தலைமையிலான நெதர்லாந்து முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளது. அவனி 2-1 என செர்பியாவை வீழ்த்தியது. இவ்வேளை அயர்லாந்து 3-0 என இஸ்ரேலை தோற்கடித்தது. இதனுடன் உலகச் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு.
வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்க உங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் நன்றிங்க. அடுத்த ஒரு மணி நேரம் பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கிற நேரங்க. யாருக்காக என்ன பாட்டு கேட்கணும்னு இப்போ மனசு சொல்லுது, அவங்களுக்கு அழைத்து ஒரு பாட்டை அன்பு பரிசா நீங்க கொடுக்க போறீங்க உங்க சார்பா. சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 என்ற எண்களுக்கு நீங்க அழைக்கலாங்க. அழைத்து பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்டு அவங்களை அப்படியே மகிழ்ச்சியா வச்சிருங்க. இப்ப அடுத்த பாட்டு உங்களுக்காக நம்ம இசை ஞானியுடைய இசையில வந்துட்டு இருக்க, கேட்கலாம்.

0: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கணுமா? நம்ம இளமை உல்லாசம் நிகழ்ச்சிக்கு தாராளமா நீங்க அழைக்கலாங்க. வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கௌரி இப்போலேந்து பேசுறேன் சார்.
0: கௌரி சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக கேட்கலாம்?
1: எஸ்பி பாலா சாரோட ஏதாவது ஒரு பாட்டு எனக்காக தான் நான் கேக்குறேன்.
0: உங்களுக்காகவே நீங்களே கேக்குற பாட்டு? ஏன், இப்ப பயணத்துல இருக்கீங்களா என்னது?
1: ஆமா சார், டிரைவிங்ல இருக்கேன்.
0: பயணத்துல இருக்கும் போதுதான் ஏதாவது ஒரு பாட்டை கேட்கணும்னு தோணும்ல மனசுக்கு?
1: ஆமா சார்.
0: சரி, பாதுகாப்பா போங்க, பாட்டை கேட்டுக்கிட்டே. நன்றி.
1: தேங்க்யூ சார, தேங்க்யூ.
0: நீங்களும் தொடர்ந்து அழைக்கலாங்க. சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கணுமா? நம்ம நிகழ்ச்சிக்கு நீங்களும் தாராளமா அழைக்கலாம்.

0: 5 மணிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். மேல் விவரங்களுக்கு www.mitra.gov.my.
1: மடானி உங்களுக்காக.
2: Bring it back.

0: வணக்கம் கிஷன், நான் தமிழ் செல்வி தமன் சரளிந்து பேசுறேன்.
1: தமிழ் செல்வி, இன்றைக்கு யாருக்காக என்ன பாட்டு கேட்கலாம்னு இருக்கீங்க?
0: நாளைக்கு என் பையனுக்கு பர்த்டே, அவர் பேரு தர்ஷன் சூரிய பிரகாஷ்.
1: தர்ஷன் வந்து இப்ப பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டாரா இல்ல வீட்டுல இருக்காரா? அவங்க கூட
0: வீட்டுலதான் இருக்காரு, வீட்டுலதான் இருக்கு.
1: ஏன் போல இன்றைக்கு?
0: இன்றைக்கு அவருக்கு வந்து மத்தியான ஸ்கூல், ஈவினிங்.
1: ஓ, அதான் போலயா? சரி, நான் கூட ஏதோ அவர் வந்து விடுமுறை எடுத்துட்டாரோ அப்படின்னு நினைச்சிட்டேன். நல்ல
0: பையன்தான், கரெக்டா போயிருவாரு ஸ்கூலுக்கு.
1: சரி, நாளைக்கு எப்படி பிறந்த நாளுக்கு?
0: நாளைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு ஒரு கிஃப்ட் எல்லாம் இருக்கு, பிள்ளைங்களுக்கு எல்லாம் கொடுக்க வாங்கியாச்சு அவங்க ஃப்ரெண்டுக்கு எல்லாம்.
1: ஓ, அவரு சார்பா குடுக்கறதுக்கா? சரி, மகிழ்ச்சியா கொண்டாட சொல்லுங்க. அவருக்கு என்ன பாட்டு பிடிக்கும்னு சொல்லுங்க, கொடுத்துருவோம்.
0: அவருக்கு வந்து அஜித் ஃபேன், சோ அதனால அவருக்கு ஏதாச்சும் ஒரு பாட்டு போட்டுருங்க.
1: சரி, கண்டிப்பா வந்துகிட்டே இருக்கு. ஏகே உடைய பாடல் கேக்கலாம்.
0: தேங்க்யூ.

மின்னல்ல வந்து 2026ல இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்தது. மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணுமா.

0: ஓ வணக்கம் சார், ஆச்சரியமங்களா?
1: ஆமா, மின்னல் எஃப்எம் தான், சொல்லுங்க.
0: கோபால் பேசுறேன், கோலம்புல இருந்து.
1: கோபால் சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக கேக்கலாம்?
0: விடுதலை
1: படத்துல இருந்தா காட்டு மல்லியா? வானொலி பக்கமா இன்பதிர்ச்சி கொடுக்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா நம்ம நிகழ்ச்சி உங்களுடைய அழைப்புக்காக காத்துட்டு இருக்கு.

0: எனக்கு 24 மணி நேரம் கூட பத்த மாட்டேனது. 2 hours 3 hours எக்ஸ்ட்ரா எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நான் ஏங்கிட்டு இருக்கேன்.
1: எந்த வேலையெல்லாம் தள்ளி போட்டுருவீங்க?
0: கிளீனிங், புக் ஷெல்ஃப், அதெல்லாம் வந்து நான் முதல் யோசிக்க மாட்டேன். பாத்தி ஏங்குற மாதிரி இருக்கும் அந்த வேலை. வா இனி வந்து
1: சுத்தப்படுத்து
0: அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு அந்த அளவுக்கு என் உடம்புல செம்பு இல்ல, எனக்கு ஓய்வு கூட. நான் வந்து 3 பிள்ளைங்களுக்கு அம்மா, நான் வேலையும் செஞ்சிட்டு இருக்கேன். காலையில வேலைக்கு போறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் 2 hours நான் வீட்டுல வேலை செய்யணும். காலையில ஸ்னூஸ் பண்ணிட்டேன்னா ஒரு 5 நிமிஷம் அதுக்கு ரொம்ப வருத்தப்படுவேன். அப்புறம் நான் பர்சனல் கிளாஸ் டியூஷன் வேற செய்யறேன் ஸ்பெஷல் பிள்ளைங்களுக்கு.
1: உங்களுக்காக கொஞ்சம் நேரத்தை எப்படி ஒதுக்குறதுன்னு பாருங்க. சரியா,
2: அவங்க சொன்ன பிறகு எனக்கே அசதியாயிருச்சு. அவங்க கதையை கேட்டு
0: நான் எப்போதும் கண்ணாடி மண்டுக்குன்னு நிண்டு என்னை பாப்பேன். நான் எங்கேயும் என்னை தொலைச்சிட்டனோ அப்படின்ட்டு அந்த ஒரு தேடலுக்கு நான் யோசிச்சேன்னா அது ரொம்ப கவலையாயிரும். ஆனால் என்னை வந்து நான் ரொம்ப போதை பண்ண மாட்டேன். ஒன்னு ஒண்ணுதான் ப்ரே பண்ணும் போது நான் காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். இன்னைக்கும் நம்ம வந்து நல்ல ஹெல்த் எனக்கு கொடு, அது போதும் அப்படின்னு.
2: சரியாகும், கவலைப்படாதீங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
3: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் இன்னலோடு இணைந்திருங்கள்.

0: வணக்கம், இந்த பக்கம் கிஷன் பேசுறேன். அந்த பக்கம் யார் பேசுறீங்க?
1: இந்த பக்கம் கோகிலா மோகன், கிளங்கில இருந்து பேசுறேன்.
0: கோகிலா, உற்சாகமா பேசுறீங்க, எங்க போயிட்டு இருக்கீங்க?
1: ஓகே, நான் வந்து கிளங்கில இருக்கேன். என்னோட ஸ்டாஃப் உங்களை ஏத்த போய்கிட்டே இருக்கிறேன்.
0: போய்கிட்டே இருக்கும் போது என்ன பாட்டு கேட்கணும்னு தோணுது?
1: ஓகே, நான் வந்து என்னோட ஃப்ரெண்டுங்க கொஞ்சம் பேரு, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் 7 வயசுல உள்ள ஃப்ரெண்டுங்க, ஒரு 6 பேர் ஒரு குரூப்ல இருக்கிறோம். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் இந்த பாட்டை வந்து டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்டோட பாட்டு. இப்பதான் 1 வாரம் ஆச்சு இந்த குரூப் ஸ்டார்ட் பண்ணி, தெரியுங்களா?
0: கண்டுபிடிச்சிருக்கீங்களா 6 பேரை?
1: ஓ, சொல்லுங்க. குரூப்ல வந்து சேர்ந்துட்டாங்க, அதுதான் ஆச்சரியம், சரிங்களா? ரொம்ப வருஷம் ஆச்சு அவங்க எல்லாம் பாத்து. 12 வயசுல பார்த்தோம்.
0: 12 வயசுல பார்த்தவங்கள கொஞ்சம் கொஞ்சமா இப்ப 6 பேரை சேர்த்துட்டீங்க. இன்னும் மீதம் உள்ளவங்க சேர்ந்துருவாங்க, தன்னால கவலையே படாதீங்க.
1: ஆமா, ஆக்சுவலி அது ஆக்சுவலி வேற குரூப் இருக்கு. இவங்கெல்லாம் வந்து பாதிலே வந்து அந்த 6ஆம்ப்ல இருந்து தனியா வேற ஸ்கூல் போனவங்க, மிஸ் ஆனவங்க. அந்த மாதிரி அந்த பேர்லாம் சொல்லாமா?
0: கண்டிப்பா சொல்லுங்க.
1: மலர், சீதா தேவி, சரஸ், ஷீவா, ஃபிளாரன்ஸ், நானு.
0: என்ன பாட்டு கேக்கலாம்?
1: எந்த பாடல் போட்டாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்.

0: கிஷன், நஜிமா பேசுறேன்.
1: நஜிமா வணக்கம், சொல்லுங்க என்ன பாட்டு கேட்கலாம்?
0: சந்தோஷ் சுப்பிரமணியம்ல இருந்து அடடா அடடா சாங் வேணும்.
1: பாட்டு கேட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுல.
0: என் மகன் கேட்டான் அவனுக்காக.
1: சித்தார்த் பாண்ட பாட்டு அது. நிறைய பேருக்கு நடிகரா தான் தெரியும், ஆனா அவர் பாடகர் அந்த பாட்டு ரொம்ப நல்லா பாடியிருப்பாரு.
0: இப்ப நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியும்.
1: சரி கேட்கலாம் வாங்க, அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு.
0: அவர் பேர் சொல்ல முடியுமா? ராகில்.
1: ராகிலுக்காக பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.
0: நன்றி.

வணக்கம். சல மலேசிய மடானி மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். துன் டாக்டர் சித்தி ஹஸ்மா முகமது அலியின் மறைவுக்கு பேரரசர் சுல்தான் இப்ராஹிமும் பேரரசி ராஜா சாரித் சோஃபியாவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளனர். அன்னாரின் குடும்பத்தினருக்கு வலிமையும் மனத்திடமும் வழங்குமாறு பிரார்த்திப்பதாக மாமன்னர் தம்பதியர் முகநூலில் பதிவிடப்பட்டுள்ள இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளனர். இதனிடையே பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் துன் டாக்டர் சித்தி ஹஸ்மாவின் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். அன்னாரின் மறைவு சமூகத்துக்கும் நாட்டிற்கும் பேரிழப்பு என பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மனிதவள முன்னாள் அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன் தனது மனைவி இரு பிள்ளைகளுடன் இன்று காலை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் MECC தலைமையகத்துக்கு வருகை தந்தார். அவர்களிடம் 2009 மலேசிய ஊழல் தடுப்பு ஆணைய சட்டம் பிரிவு 36 கீழ் சொத்துக்களை அறிவிக்குமாறு கோரும் அறிவிக்கைகள் வழங்கப்பட்டுள்ளன. நாட்டின் காலநிலை மாற்றத்தை கையாளும் திறனை நிரூபிக்கும் வலுவான தரவுகள் வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை அதிகரிக்க அவசியம் என மலேசிய பங்குபத்திர ஆணைய தலைவர் டாக்டர் முகமது ஃபைஸ் அஸ்மி தெரிவித்துள்ளார். இதனிடையே நேரடி வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதில் காலநிலை மீள்திறன் முக்கிய காரணியாக அமைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். என்ட்ரோபிக் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி டேரியோ அமோடே அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை வெள்ளை மாளிகையில் இன்று தனிப்பட்ட இரவு விருந்தில் சந்திக்கவுள்ளார். அந்நிறுவனத்துக்கும் டிரம்ப் நிர்வாகத்துக்கும் இடையே பல மாதங்களாக கருத்து மோதல் நீடித்து வரும் நிலையில் இருவருக்கும் இடையிலான முதல் தனிப்பட்ட சந்திப்பாக இது அமையவுள்ளது. 7 மாதங்களுக்கு பின் அல்ஜீரியாவின் பன்னாட்டு விமான நிறுவனம் அல்ஜீரி கத்தார் டோவாவிற்கு அதன் விமான சேவையை மீண்டும் தொடங்கியுள்ளது. அந்நாட்டின் உள்ளூர் நேரப்படி நள்ளிரவு 12:55 அதன் முதல் விமானம் டோஹாவை நோக்கி பயணம் மேற்கொள்ளும் என அதிகார தரப்பு தெரிவித்துள்ளது. விளையாட்டு ஐச்சி நகோய ஆசிய போட்டி பூப்பந்து மகளிர் இரட்டையர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பினை தேசிய இணை பலிதான் எம்தீனா தவறவிட்டனர். கடும் போராட்டத்திற்கு பின் அவர்கள் சீனாவின் லியு ஷெங் ஷூ தான் நிங் இணையிடம் 21-16 20-22 என நேரடி செட்டில் வீழ்ந்த நிலையில் வெண்கலப் பதக்கத்தை மட்டுமே வெல்ல முடிந்தது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். வணக்கம்.

அல்லது 4 7 6 8 அடுத்த பாட்டு அனிருத் இசையில கேட்கலாம் வாங்க.

0: காத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-ஆம் 90-ஆம் ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.

0: அடுத்து நான் போட்டிக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி யோகேஷ் அழைப்புல இருக்காரு. வணக்கம்.
1: வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: ஏதோ பரபரப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. ஓ, சாப்பிட வந்த நேரத்துல இந்த போட்டி அங்கத்துல பங்கெடுத்திருக்கீங்க, மகிழ்ச்சி. உங்களுக்கான வசனம் வந்து இதுதான்.
2: வந்துட்டியா? என்னால நம்பவே முடியல, இவ்வளவு நாள் என் முன்னாடி வராம ஏன் இப்படி பண்ண? நீ உண்மையிலேயே என்ன காதலிக்கிறியா இல்ல சும்மா விளையாடுறியா? அன்னைக்கு நீ போன்ல சொல்லும் போது அந்த சந்தோஷத்துல என்னால எதுவும் சொல்ல முடியல. இப்ப நான் பேசுன மாதிரி பேசுனா ஓகேல?
0: எங்களுக்கு போதும் இந்த வசனத்தை நீங்க பேசிட்டாலே.
1: நான் முயற்சி பண்றேன்.
0: முயற்சி பண்ணுங்க.
1: வந்துட்டியா? நீ நிஜமாவே வந்துட்டியா? நீ வந்துட்டேன்னு தெரிஞ்சாலே ரொம்ப சந்தோஷம். சாரி சாரி, அவ்வளவுதான் வருது.
0: அவ்வளவுதான் வருதா? இப்படி சொன்னீங்கன்னா முன்னுக்கு உள்ளவங்க போயிருவாங்க போல இருக்க. பரவாயில்ல, நீங்க சொல்லவே வேணாம் அப்படின்னு. அது இருந்தாலும் பரவாயில்ல யோகேஷ், நல்லா முயற்சி பண்ணீங்க. சாப்பிட்டு இருந்தாலும் முயற்சி பண்ணீங்க பாத்தீங்களா, அதை நாங்க பாராட்டுறோம். என்ன பாட்டு யாருக்காக வேணும்?
1: என்னோட வைஃப்காக அந்த பாடல் நான் விரும்பி கேட்கிறேன். உருகுதே மருகுதே பாடல்.
0: சரி, அவங்க கிட்ட வீட்டுல போயிட்டு இந்த வசனத்தை நீங்க பேசி காட்டணும். சரியா?
1: கண்டிப்பா கேட்டுக்கிட்டுதான் இருக்காங்க ரேடியோ.
0: கேட்டுட்டுதான் இருக்காங்க. சரி, கேட்க சொல்லுங்க. நன்றி.
1: ஓகே, ரொம்ப நன்றி.
0: இவர் மாதிரி நீங்களும் பிடிச்சவங்களுக்கு பாட்டு கேட்கணுமா? தாராளமா இந்த போட்டி அங்கத்துல நீங்களும் பங்கெடுக்கலாங்க. அந்த வசனத்தை பேசி காட்டினாலே போதும், உங்களுக்கு பாட்டு கிடைச்சிடும். சொல்லி 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: எவலின் வணக்கம்.
1: வணக்கம் பிரதர்,
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நல்லா நலமா இருக்கிறேன்.
0: உங்களுக்கான வசனம் என்னன்னு பாத்துடலாமா?
1: ஓகே சொல்லுங்க சொல்லுங்க.
2: வந்துட்டியா? என்னால நம்பவே முடியல, இவ்வளவு நாள் என் முன்னாடி வராம ஏன் இப்படி பண்ண? நீ உண்மையிலேயே என்ன காதலிக்கிறியா இல்ல சும்மா விளையாடுறியா? அன்னைக்கு நீ போன்ல சொல்லும் போது அந்த சந்தோஷத்துல என்னால எதுவும் சொல்ல முடியல. இப்ப நான் பேசுன மாதிரி பேசினா ஓகேல?
0: இப்ப இவர் பேசுன மாதிரி நீங்க பேசினா எங்களுக்கு ஓகே
1: தான். என்ன விரும்புறியா?
0: ஐயோ வர மாட்டுதே. அந்த வசனம் காவலன் படத்துல வந்துச்சா அப்படின்னு கேப்பீங்க போல இருக்கு. ரொம்ப நாள் ஆயிருச்சா? சரி பரவாயில்ல, இருந்தாலும் நீங்க சொன்ன ஒரு வசனத்துக்கு நாங்க பாட்டு குடுக்கறோம். என்ன பாட்டு யாருக்காக வேணும்?
1: என்னோட
0: பிறந்த நாள் இன்னைக்கு மேபல் பீட்டா சார்ஸ்
1: ரெண்டு பேருக்கு இன்னைக்கு
0: பிறந்த நாள் வாழ்த்து. நன்றி.
1: நன்றி சார்.

0: நம்மை சுற்றி
1: வருமானத்திலிருந்து செல்வத்தை நோக்கி நிதி சுதந்திரத்திற்கான பயணம். நாம் பணத்துக்காக உழைக்கும் நிலையிலிருந்து பணம் நமக்காக உழைக்கும் நிலைக்கு எவ்வாறு முன்னேறுவது என்பது குறித்து அர்த்த ஞான அமைப்பின் ஏற்பாட்டில் இன்று 7:45 முதல் நடைபெறவுள்ள இலவச இயங்கலை அரங்கில் விளக்கம் அளிக்கப்பட உள்ளது. இந்நிகழ்ச்சியில் சேமிப்பு, கற்றல், முதலீடு, வளர்ச்சி, மேம்பாடு ஆகிய 5 முக்கிய அம்சங்களின் அடிப்படையில் நீண்ட கால செல்வத்தை உருவாக்குவதற்கான பல்வேறு வழிகள் குறித்து சொத்துடைமை நிறுவன அதிகாரி கோவிந்த் பாலா பேசுவார். மேலதிக தகவலுக்கு 3 2 3 0 2 5 6 4 3 அல்லது 3 6 3 6 7 9 6 3 8 என்ற எண்களை தொடர்பு கொள்ளவும்.
2: நம்மை சுற்றி
1: மார்பக நலம் பரிசோதனை. பணியிடத்திலேயே உடல் நலத்துக்கு முன்னுரிமை அளிப்பதற்கான நடைமுறை வழிகள் குறித்து அறிந்து கொள்ளும் வாய்ப்பு. மார்பக புற்றுநோயின் உண்மை நிலவரத்தை அறிந்து கொள்ளலாம். நாளை செவ்வாய்க்கிழமை 29 பிற்பகல் 2 முதல் 4:30 வரை பிரின்ஸ் கோர்ட் மருத்துவ மையத்தில் இலவச முகாம் நடைபெறவுள்ளது. மேல் விவரங்களுக்கு அவினாஷை 0 3 7 2 8 4 3 4 2 5 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம்.
2: நம்மை சுற்றி
1: சத்குருவுடன் மகா சத் சங்கம். இந்தியாவுக்கு வெளியே முதல் முறையாக சத்குருவுடன் தமிழில் நடைபெறும் மகா சத் சங்கம் அக்டோபர் 8 வியாழக்கிழமை 7:00 முதல் 9 வரை பத்துமலை திருத்தலத்தில் நடைபெறவுள்ளது. இந்த இலவச நிகழ்ச்சி குறித்த மேல் விவரங்களை தருகிறார் சத்யா.
3: சத்குருவின் அருளில் நேரில் திளைத்திட ஒரு அரிய வாய்ப்பு மலேசியா மக்களுக்கு கிடைத்துள்ளது. முதன்முறையாக மலேசியாவில் சத்குருவுடன் தமிழில் ஒரு சிறப்பு மகா சத் சங்கம். சத்குருவின் நகைச்சுவை கலந்த ஞானத்தையும் வாழ்க்கையை பற்றிய அவரது ஆழமான பார்வையும் நம் தமிழ் மொழியில் நேரடியாக கேட்டு உணர ஒரு அரிய வாய்ப்பு இது. இந்த சிறப்பு நிகழ்வில் கலந்து கொள்ள அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். அக்டோபர் 8 10 கோலாலம்பூர் மாலை 7 முதல் 9 வரை. நீங்கள் ஏற்கனவே சத்குருவை அறிந்தவராக இருந்தாலும் சரி, அல்லது முதன்முறையாக அவரை பற்றி அறிந்து கொள்ள விரும்புவராக இருந்தாலும் சரி, இந்த சிறப்பு மகா சத் சங்கத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பதிவு செய்ய sadguru.co/tamil-satsang. இந்த அரிய வாய்ப்பை உங்கள் குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் அன்புக்குரியவர்களுடன் பகிர்ந்து கொண்டு தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். தொடர்புக்கு ஈஷா யோகா சென்டர் மலேசியா 0176767442 மற்றும் 0176767551. சத்குருவுடன் தமிழில் ஒரு மறக்க முடியாத மாலை.
2: நம்மை சுற்றி
1: துன் டாக்டர் சித்தி ஹஸ்மா மொஹமத் அலிக்கு தேசிய பெருமக்கள் நல்லடக்க சடங்கு. இன்று காலை காலமான முன்னாள் பிரதமரின் மனைவி துன் டாக்டர் சித்தி ஹஸ்மா மொஹமத் அலிக்கு பெருமக்கள் நல்லடக்க சடங்கு நடத்தப்படும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். அன்னாரது நல்லுடல் அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்படும். அன்னாரை பிரிந்து துயருற்றிருக்கும் துன் டாக்டர் மகாதீருக்கும் குடும்பத்தாருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் கூறியுள்ளார். அன்னாரது தொண்டும் தாய்மையும் என்றென்றும் போற்றப்படும்.
4: நீ நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

0: உமாடானி உங்களுக்காக
1: உயர்வு மடானி 2.0 இந்திய சமூகத்தை சேர்ந்த B40 M40 சிறு நடுத்தர தொழில் முனைவோரின் வர்த்தக வளர்ச்சிக்கு உதவும் திட்டம். தகுதியான தொழில் முனைவோர் 20,000 ரிங்கிட் முதல் 50,000 ரிங்கிட் வரை உதவி பெறலாம். அக்டோபர் 13 மாலை 5 மணிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். மேல் விவரங்களுக்கு www.mitra.gov.my
0: மடானி உங்களுக்காக

0: காயத்ரி பூச்சம் இருந்து பேசுறேன்.
1: காயத்ரிக்கான வசனம் பாத்துடலாமா?
0: பாக்கலாம்.
2: வந்துட்டியா? என்னால நம்பவே முடியல, இவ்வளவு நாள் என் முன்னாடி வராம ஏன் இப்படி பண்ண? நீ உண்மையிலேயே என்ன காதலிக்கிறியா இல்ல சும்மா விளையாடுறியா? அன்னைக்கு நீ போன்ல சொல்லும் போது அந்த சந்தோஷத்துல என்னால எதுவும் சொல்ல முடியல. இப்ப நான் பேசுன மாதிரி பேசுனா ஓகேல?
1: எப்படி பேச தயாரா இருக்கீங்களா?
0: தயாரா இருக்கேன்.
1: நடிச்சு காட்டுக்க பாப்போம்.
0: ஓகே. என்னால நம்பவே முடியல அன்னைக்கு போன்ல பேசுன மாதிரி பேசி காமிச்சா ஓகே தானே? அவ்வளவுதான், என்ன ரொம்ப லாங்கா இருக்குல்ல,
1: அதனால நீங்களே சுருக்கிக்கிட்டீங்க பரவாயில்லங்க அப்படின்ற மாதிரி. சரி பரவாயில்ல, இருந்தாலும் நீங்களும் அதே மாதிரி தயக்கத்திலேயேதான் பேசின மாதிரி இருந்தது.
0: லைட்டா தயக்கம் தான்.
1: சரி, யாருக்காக என்ன பாட்டு கேக்கலாம் சொல்லுங்க, குடுத்துடலாம்.
0: என்னோட பிள்ளைங்களுக்காக ஷர்வின் வெற்றிவேல் துருவன் ஏதாவது அம்மா சாங்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களை, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லுஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:07. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லுஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:07.
2: இது நம்ம நேரம், ஒரு மணி நேரம் முழுக்க முழுக்க நம்ம ஊர் பாட்டு தான். திங்கள் தொடங்கி வெள்ளி வரைக்கும் நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு.

இந்த அளவில் இளமை உல்லாசம் நிகழ்ச்சிக்கு ஒரு நிறைவு கொடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சுங்க. அடுத்து இசையும் இசையும் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுக்காக திரேசாலா சார் வந்திருக்காங்க. அவங்களுடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நான் உங்கள் கிஷன். பயணத்துல இருக்கீங்க அப்படின்னா பாதுகாப்பான பயணமா இருக்கட்டும், மதிய நேரம் நெருங்கியாச்சு இல்லையா, ஆரோக்கியமான உணவா தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: நூற்றாண்டு கண்ட பெருமையுடன் விடைபெற்றார் துன் டாக்டர் சித்தி ஹஸ்மா முகமது அலி. துன் டாக்டர் சித்தி ஹஸ்மா மறைவு உரிய மதிப்பளிக்குமாறு உள்ளூர் ஊடகங்களுக்கு தொடர்பு அமைச்சர் வலியுறுத்தல். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் ஒரு மணி முதன்மை செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமாட்டின் துணைவி துன் டாக்டர் சித்தி ஹஸ்மா முகமது அலி தமது 100வது வயதில் இன்று காலை மணி 9:20 தேசிய இருதய கழகம் IJN-ல் காலமானார். அவரது மகன் தன்ஸ்ரீ மொக்சானி மகாதீர் இதனை பிரணாமாவிடம் உறுதிப்படுத்தியுள்ளார். இவ்வேளை 1926 July 12 பிறந்த டாக்டர் சித்தி ஹஸ்மா மருத்துவம் மற்றும் சமூக நலத்துறைகளில் ஆற்றிய பங்கு அளப்பரியது. மேலும் அவர் ஆற்றிய நற்சேவைகள் மலேசியர்களுக்கு முன்னுதாரணமாக அமைவதாக பர்னாமா தெரிவித்துள்ளது. சிங்கப்பூரில் உள்ள மன்னர் 7 எட்வர்ட் மருத்துவக் கல்லூரியில் படிப்பை தொடர வாய்ப்பை பெற்ற முதல் மலாய் பெண் டாக்டர் சித்தி ஹஸ்மா ஆவார். இதனிடையே டாக்டர் சித்தி ஹஸ்மாவின் நல்லுடல் தேசிய இருதய கழகம் IJN-லிருந்து சிலாங்கூர் ஸ்ரீகம்பாங்கான் த மைன்ஸில் உள்ள அவரது இல்லத்திற்கு காலை மணி 10:48 கொண்டு செல்லப்பட்டது. முன்னதாக போக்குவரத்து சீராக இருப்பதை உறுதி செய்யும் நோக்கில் IJN நுழைவாயிலுக்கு அருகில் காவல்துறை உறுப்பினர்களும் பாதுகாவலர்களும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். இவ்வேளை துன் டாக்டர் சித்தி ஹஸ்மா முகமது அலியின் மறைவுக்கு பேரரசர் சுல்தான் இப்ராஹிமும் பேரரசி ராஜசாரித் சோஃபியாவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளனர். அன்னாரின் குடும்பத்தினருக்கு வலிமையும் மனத்திடமும் வழங்குமாறு பிரார்த்திப்பதாக மாமன்னர் தம்பதியர் பேஸ்புக்கில் பதிவிடப்பட்டுள்ள இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளனர். முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமாட்டின் மனைவியான துன் சித்தி ஹஸ்மா இன்று காலை தேசிய இருதய கழகம் IJN-ல் தனது 100வது வயதில் காலமானார். டாக்டர் சித்தி ஹஸ்மா 7 பிள்ளைகளை விட்டுச் சென்றுள்ளார். இதனிடையே பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் துன் டாக்டர் சித்தி ஹஸ்மா முகமது அலியின் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார். அந்த முன்னாள் பிரதமரின் துணைவியின் மறைவு சமூகத்திற்கும் நாட்டிற்கும் பேரிழப்பு என டாக்டர் ஸ்ரீ அன்வார் விவரித்தார். இதனிடையே மறைந்த துன் டாக்டர் சித்தி ஹஸ்மா முகமது அலிக்கு அரச மரியாதையுடன் கூடிய இறுதிச் சடங்கு நடத்தப்பட உள்ளதாக பிரதமர் அறிவித்துள்ளார். தலைநகரில் அனைத்துலக இஸ்லாமிய பல்கலைக்கழகம் UIAM-இன் இஸ்லாமிய சிந்தனை மற்றும் நாகரிக கழகம் ISTAC-யில் நடைபெற்ற மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றுவதற்கு முன்னர் பிரதமர் இரங்கல் தெரிவித்தார். டாக்டர் சித்தி ஹஸ்மாவின் மறைவுக்கு இறுதி மரியாதை செலுத்தும் வகையில் அனைத்து உள்ளூர் தொலைக்காட்சி வானொலி நிலையங்களும் தங்கள் ஒளிபரப்பு நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்து அதற்கேற்ப ஒருங்கிணைக்குமாறு வலியுறுத்தப்படுவதாக தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீஃபாமி ஃபாட்சேல் தமது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். துயர் மிகுந்த இந்த தருணத்தை அன்னாரின் குடும்ப உறுப்பினர்கள் மனத்திடத்துடன் எதிர்கொள்ள வேண்டும் என ஒற்றுமை அரசாங்க பேச்சாளருமான ஃபமிஃபா டேல் கூறினார். வெளிப்படையான ஒருங்கிணைந்த வட்டாரத்தை உருவாக்க ஆசியான் அதன் உறுப்பு நாடுகளுடனான உறவினை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டுமென வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது அஸான் தெரிவித்தார். ஐரோப்பிய ஒன்றியத்தில் நடைமுறையிலுள்ள மக்களின் தடையற்ற நடமாட்டத்தை ஆராய்வது உட்பட வரும் 10 முதல் 12 ஆசியான் மேலும் சுதந்திரமான வட்டாரமாக மேம்படுவதை காண விரும்புவதாக அவர் சொன்னார். உறுப்பு நாடுகளுக்கிடையில் பலதரப்பட்ட கொள்கைகளும் சட்டங்களும் மாறுபட்டுள்ளதால் தற்பொழுது அந்த விருப்பத்தை நிறைவேற்ற இயலவில்லை. ஆனால் ஆசியான் தொலைநோக்கு பார்வையை அடைய அது ஒரு தடையாக இருக்காது என டாக்டர் ஸ்ரீ முகமது அஸான் சொன்னார். இவ்வேளை பன்னாட்டு சட்ட மீறல்கள் தொடர்பான தங்கள் நிலைப்பாட்டை வெளிப்படுத்தவும் நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கவும் தென்னாப்பிரிக்காவுடன் இணைந்து த ஹேக் குழுவின் இணை தலைவர் பொறுப்பை ஏற்குமாறு மலேசியாவை பல நாடுகள் கேட்டுக் கொண்டுள்ளன. அனைத்துலக சட்டம் உட்பட மனிதநேய சட்ட மீறல்கள் தொடர்பாக பல்வேறு பன்னாட்டு தளங்களில் மலேசியா வெளிப்படுத்தியுள்ள நிலைப்பாட்டினால் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக டாக்டர் ஸ்ரீ முகமது அஸான் குறிப்பிட்டார். ஆனால் இவ்விவகாரத்தில் அமைச்சரவை உறுப்பினர்கள் குறிப்பாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் ஒப்புதல் அவசியம் என்றார் அவர். மனிதவள முன்னாள் அமைச்சர் டாக்டர் எம் சரவணன் தனது மனைவி இரண்டு பிள்ளைகளுடன் இன்று காலை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் MACC தலைமையகத்துக்கு வருகை தந்தார். அவர்களிடம் 2009 மலேசிய ஊழல் தடுப்பு ஆணைய சட்டம் பிரிவு 36 கீழ் சொத்துக்களை அறிவிக்குமாறு கோரும் அறிக்கைகள் வழங்கப்பட்டுள்ளன. டஜுஸ்ரீ சரவணன் தனது மனைவி மூன்று பிள்ளைகளும் ஒரு மாதத்துக்குள் சொத்து விவரங்களை அறிவிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளதாக MACC தலைமை ஆணையர் டஜுஸ்ரீ அப்துல் ஹலீம் அம்மான் தெரிவித்தார். இதனிடையே 2022 ஆண்டு 1000 வெளிநாட்டு தொழிலாளர் ஒதுக்கீடுகளை அங்கீகரித்தது தொடர்பாக 1.09 மில்லியன் ரிங்கிட் கையூட்டு பெற்றதாக டஜுஸ்ரீ சரவணன் மீது கோலாலம்பூர் செஷன் நீதிமன்றத்தில் இதற்கு முன் 3 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: அரசாங்க தொடர்புடைய விவரங்கள் தேவையா? பதிவு மற்றும் விண்ணப்ப முறைகளை அறிய வேண்டுமா? கல்வி, வர்த்தகம், சமூகம், சுகாதாரம் என அனைத்து விவரங்களையும் அறிய உங்களுக்காக மை கவர்மெண்ட் அகப்பக்கம். மேல் விவரங்களுக்கு www.malaysia.gov.my.
0: சீனாவில் 4 புதிய அதிவேக ரயில் தடங்கள் திங்கட்கிழமை முதல் செயல்பாட்டுக்கு வந்துள்ளன. புதிதாக திறக்கப்பட்டுள்ள தடங்கள் ஜியோங்கான் ஷாங்கியூ, ஜியாங் அங்காங், ஜிச்சாங் ஜிங்ஷான், ஹார்பின் ஈச்சூன் ஆகிய பகுதிகளை இணைக்கின்றன. இந்த புதிய ரயில் இணைப்புகள் பல்வேறு வட்டாரங்களுக்கு இடையிலான போக்குவரத்து வசதியை மேம்படுத்துவதுடன் அப்பகுதிகளின் மேம்பாட்டிற்கும் பொருளாதார நடவடிக்கைகளுக்கும் ஆதரவளிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 7 மாதங்களுக்கு பின் அல்ஜீரியாவின் பன்னாட்டு விமான நிறுவனம் அல்ஜீரி கத்தார் டோஹாவிற்கு அதன் விமான சேவையை மீண்டும் தொடங்கியுள்ளது. அல்ஜீரியாவின் உள்ளூர் நேரப்படி நள்ளிரவு மணி 12:55 அந்த முதல் விமானம் டோஹாவை நோக்கி பயணிக்கும் என அதிகார தரப்பு தெரிவித்துள்ளது. வாரத்திற்கு 3 நாள்கள் விமான சேவைகள் மேற்கொள்ளப்படும். அமெரிக்க இஸ்ரேல் ஈரான் போர் தொடங்கியதை தொடர்ந்து மேற்காசியாவில் பாதுகாப்பு நிலைமை மோசமடைந்ததால் அல்ஜீரி நிறுவனம் கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் டோஹாவுக்கான விமான சேவைகளை நிறுத்தியது. ஆண்ட்ரோபிக் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி டேரியோ அமோடே அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை வெள்ளை மாளிகையில் இன்று தனிப்பட்ட இரவு விருந்தில் சந்திக்க உள்ளார். அந்நிறுவனத்திற்கும் டிரம்ப் நிர்வாகத்துக்கும் இடையே பல மாதங்களாக கருத்து மோதல் நீடித்து வரும் நிலையில் இருவருக்கும் இடையிலான முதல் தனிப்பட்ட சந்திப்பாக இது அமையவுள்ளது. ஆண்ட்ரோபிக் நிறுவனத்தின் AI தொழில்நுட்பங்களை உள்நாட்டு கண்காணிப்புக்கு பயன்படுத்த அனுமதி மறுக்கப்பட்டதைத் தொடர்ந்து டிரம்ப் நிர்வாகம் அந்த நிறுவனத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுத்திருந்தது. மேலும் பென்டகன் ஆண்ட்ரோபிக் நிறுவனத்தை தேசிய பாதுகாப்பு தொடர்பான விநியோகச் சங்கிலி இடர் என வகைப்படுத்தியிருந்த நிலையில் அதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கிலும் அண்மையில் அரசாங்கத்திற்கு சாதகமான தீர்ப்பு வழங்கப்பட்டது. நோபல் பரிசினை வென்றவரும் வெனிசுவேலாவின் எதிர்க்கட்சித் தலைவருமான நாடு கடத்தப்பட்ட மரியா கோரினா மன்சாடோவின் ஆதரவாளரை அந்நாட்டு மக்கள் ஆரவாரத்துடன் வரவேற்றனர். கரகாஸ் விமான நிலையத்தை வந்தடைந்த கிளவுடியா மக்கேரோவை வரவேற்கும் 100 மேற்பட்டோர் கூடியிருந்தனர். கடந்த ஜனவரியில் நிக்கலஸ் மடுரோவை அமெரிக்கா கைப்பற்றி அந்நாட்டிற்கு ஆதரவான அரசாங்கத்தை அமைத்தும் மரியாவால் வெனிசுவேலாவிற்கு திரும்ப முடியவில்லை. அவர் அந்நாட்டிற்கு திரும்ப 7 முறை முயற்சித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் மரியா நாட்டிற்கு திரும்ப வேண்டிய தருணம் வந்துவிட்டதாகவும் கரகாஸை மீட்டெடுக்க வேண்டுமெனவும் கிளவுடியா குறிப்பிட்டார். விளையாட்டு ஐச்சி நகோயா ஆசிய போட்டி அதன் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பினை நாட்டின் மகளிர் இணையினர் பலிதான் எம் தீனா தவறவிட்டனர். அவர்கள் வெண்கலப் பதக்கத்தை வெல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டனர். கடும் போராட்டத்திற்கு பின் தேசிய இணையினர் உலகின் முதல் நிலை வீரர்களான சீனாவின் லியூ ஷெங்சு தாங்னிங் இணையிடம் 21-16, 20-22 என நேரடி செட்டில் வீழ்ந்தனர். நூற்றாண்டு கண்ட பெருமையுடன் விடைபெற்றார் துன் டாக்டர் சிதி ஹஸ்மா முகமது அலி. துன் டாக்டர் சிதி ஹஸ்மா மறைவு உரிய மதிப்பளிக்குமாறு உள்ளூர் ஊடகங்களுக்கு தொடர்பு அமைச்சர் வலியுறுத்தல். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

من الأفهم تون دكتور ستي حسما محمد علي نلدك سدنگ كوريت بيورنگلي أبوبود ورنگي كوندير كينرده پرپغل ونر موپد منيك أنارد نلودل إلتل إرند سوري كمبانغان تامان سنغاي بسي إندا آش شاريف مسودك كوندسل لپدوم ஒன்று நாற்பத்தைந்திலிருந்து இரண்டு நாற்பத்தைந்துக்குள் இறுதி மரியாதைக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு பிற்பகல் 3 மணிக்கு இறுதி மரியாதை தொடங்கும். 4:15க்கு அசார் தொழுகைக்கு பின்னர் நல்லுடலுக்கான தொழுகை மேற்கொள்ளப்படும். பின்னர் அரசு மரியாதையுடன் நல்லடங்கு சடங்கு நடைபெறும்.

0: சில மனிதர்கள் பதவியால் உயர்வதில்லை, அவர்கள் செய்த சேவையால் உயர்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான பெண்மணி துன் டாக்டர் ஹஸ்மா முகமது அலி. மருத்துவராக தனது பயணத்தை தொடங்கி மக்களின் ஆரோக்கியம், பெண்கள் நலம், குடும்ப நலன், சமூக சேவை என பல துறைகளில் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். ஒரு நாட்டின் பிரதமரின் துணைவியாக மட்டுமல்ல, தனக்கென ஒரு அடையாளத்தையும் தனக்கென ஒரு சேவை பாதையையும் உருவாக்கியவர். 100 ஆண்டுகள் என்பது வெறும் வயதல்ல, ஒரு நூற்றாண்டின் வரலாற்றை தன் வாழ்வில் கடந்து வந்த பயணம். இன்று அவர் நம்முடன் இல்லை, ஆனால் அவர் தொட்ட வாழ்க்கைகள், அவர் செய்த சேவைகள், அவர் விதைத்த நம்பிக்கை, அவரது நினைவுகள் என்றென்றும் வாழும். ஒரு மருத்துவராக, ஒரு சமூக சேவையாளராக, ஒரு தாயாக, ஒரு துணையாக, ஒரு முன்னுதாரணமான பெண்மணியாக துன் டாக்டர் ஹஸ்மா அவர்களின் வாழ்க்கை பல தலைமுறைகளுக்கு ஒரு பாடமாக இருக்கும். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பதாக இணையத்தில் ஒரு நேர்காணலில் அவர் பேசிய போது, அந்த நேர்காணல் செய்கின்றவர் அவரிடம் ஒரு கேள்வியை நிறைவாக கேட்டிருந்தார். ஒரு நாள், அதாவது ஒரு நாள் நீங்கள் இந்த மண்ணுலகை விட்டு பிரிய ஒரு நாள் வந்தால், மக்களுக்கு, மலேசிய மக்களுக்கு உங்களின் அன்பான வார்த்தை தான் என்னவென்று கேட்கும் போது டாக்டர் இப்படித்தான் பதிலளித்தார்.
1: Seorang doktor, perempuan, seorang doktor dan orang Islam yang membantu mereka hidup selesa, bukan saja untuk diri saja, tapi dengan suaminya dan anak-anak. Dan itu saya punya tugas bila saya pergi ke Alustan. Bila saya bertugas 18 tahun dekat Kedah, kan, saya bernasib baik dapat saya tukarkan orang kampung itu. Mereka faham saya dan terima saya sebagai seorang yang membantu.
0: எந்த ஒரு நேர்காணல் நீங்கள் செவி மடித்திருந்தாலுமே கூட, அதில் வந்து குடும்பம், பிள்ளைகள், கணவர், அதற்கு பிறகு சமுதாயம், பெண்கள் நலன், இப்படி எப்போதுமே தன்னுடைய குடும்பத்தை விட்டு கொடுக்காமல் வாழ்ந்த ஒரு அன்பான இதயம்தான் அவருடையது. 100 ஆண்டுகள், 100 கதைகள், 1000 நினைவுகள். மருத்துவத்தில் சேவை, மக்களிடம் அன்பு, வாழ்க்கையில் அர்ப்பணிப்பு. இன்று பயணம் முடிந்தாலும் அவர் விதைத்த நன்மைகள் என்றும் அழியாது. அமைதியாக உறங்குங்கள் துன் டாக்டர் ஹஸ்மா, உங்கள் நினைவு என்றும் வாழும்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். துன் டாக்டர் சித்தி ஹஸ்மா முகமது அலி ஆற்றிய நற்சேவைகள், குறிப்பாக மக்களின் நலன் மீதான அக்கறையும் அர்ப்பணிப்பும் போற்றத்தக்கது என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இதனிடையே டாக்டர் சித்தி ஹஸ்மா மறைவுக்கு துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் அகமது ஜஹீத் அமீடியும் ஆழ்ந்த இரங்கலை வெளிப்படுத்தியுள்ளார். மற்றொரு நிலவரத்தில் சிறந்த மற்றும் நிலையான முன்னேற்றத்தை உறுதி செய்யும் நோக்கில் செயற்கை நுண்ணறிவு, AI, இலக்கவியல் உருமாற்றம் உள்ளிட்ட தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் உயர்நெறி கலாச்சாரம் மற்றும் சமூக விழுமியங்களை மையமாக கொண்டிருக்க வேண்டும் என்று டாக்டர் ஸ்ரீ அன்வார் தெரிவித்துள்ளார். தியோமான் தீவில் வசிப்பவர்களின் நலன் மற்றும் அத்தீவின் சுற்றுலாத்துறையின் வளர்ச்சியை ஆதரிக்கும் வகையில் 2027 வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கும்போது அங்குள்ள அடிப்படை உள்கட்டமைப்பை மேம்படுத்துவது முன்னுரிமை அளிக்கப்படும் விவகாரங்களில் ஒன்றாக உள்ளது. அத்தீவின் உள்கட்டமைப்பை வலுப்படுத்துவது அதிக சுற்றுப்பயணிகளை ஈர்ப்பதற்கும் அதன் மூலம் உள்ளூர் மக்களுக்கு வணிகம் மற்றும் வேலைவாய்ப்புகளை அதிகரிப்பதற்கும் மிக அவசியம் என்று 2 நிதியமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அமீர் அம்சாசிசான் தெரிவித்தார். 2026 பேரா வேளாண் மடானி விற்பனை திட்டம் 35 தொழில் முனைவோர் பங்கேற்புடன் 100,000 ரிங்கிட் விற்பனை இலக்கில் நடைபெற்றது. இதில் 2,000 வருகையாளர்கள் சந்தை விலையை விட 30 விழுக்காடு குறைந்த விலையில் பொருள்களை வாங்கி பயனடைந்ததாக கூட்டரசு விவசாய விற்பனை வாரியம் ஃபார்மா தலைவர் அபாங் அகமான் கர்டி அபாங் மகாகூஸ் தெரிவித்தார். தைவானுக்கான ஆயுத விற்பனை குறித்த கவலைக்கு பதிலளிக்கும் விதமாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பெய்ஜிங்கிற்கு ஆயுதங்களை விற்க பரிந்துரைத்துள்ளதாக சீனாவுக்கான அமெரிக்க தூதர் டேவிட் பெர்டோ ஃபாக்ஸ் செய்திக்கு வழங்கிய நேர்காணலில் குறிப்பிட்டுள்ளார். மக்களாட்சி முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபர் உட்பட சட்டமன்றத்தை கொண்ட தைவானுக்கு அதன் தற்காப்புக்காக ஆயுதங்களை வழங்க வேண்டிய அதிகாரம் வாஷிங்டனுக்கு உள்ளதாக அவர் சொன்னார். விளையாட்டு, ஐச்சி நகோயா ஆசிய போட்டி பதக்க நிலவரம். 119 தங்கம், 48 வெள்ளி, 38 வெண்கல பதக்கங்களுடன் சீனா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. 37 தங்கங்களுடன் ஜப்பான் 2 நிலையிலும், 21 தங்கத்துடன் தென்கொரியா 3 இடத்தையும் வகிக்கின்றன. 6 தங்கம், 2 வெள்ளி, 8 வெண்கலத்துடன் மலேசியா 10 இடத்துக்கு முன்னேறியுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

ஒரு நூற்றாண்டு என்பது வெறும் வயது அல்ல, அது ஒரு நாட்டின் வரலாற்றை தன்னுடன் சுமந்து வந்த ஒரு வாழ்க்கை. இன்று மலேசியா இழந்திருப்பது ஒரு முன்னாள் பிரதமரின் துணைவியை மட்டும் அல்ல, மருத்துவத்துறையில் முன்னோடியாக திகழ்ந்த ஒரு மகத்தான பெண்மணியை. துன் டாக்டர் சித்தி ஹஸ்மா முகமது அலி மலேசியாவின் ஆரம்பகால மலாய் பெண் மருத்துவர்களில் ஒருவராக தனது பயணத்தை தொடங்கியவர். 1965 கடாவில் தாய்சேய் சுகாதாரத்துறையில் முதல் பெண் மருத்துவ அதிகாரியாகவும், 1974 முதல் பெண் மாநில தாய்சேய் சுகாதார அதிகாரியாகவும் வரலாறு படைத்தவர். ஆனால் அவரது சேவை மருத்துவமனையின் சுவர்களுக்குள் மட்டும் நின்றுவிடவில்லை. பெண்கள் நலம், தாய் சேய் நலம், குடும்ப நலம், மனநலம், போதைப் பொருள் தடுப்பு, எத்தனையோ சமூக பணிகளில் தனது குரலை கொடுத்தவர். 1995 பெய்ஜிங்கில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் சபையின் உலக பெண்கள் மாநாட்டில் மலேசிய குழுவை வழிநடத்தியதும் அவரது நீண்ட சமூக பயணத்தின் ஒரு முக்கிய அத்தியாயம். 1956 துன் டாக்டர் மகாதீருடன் திருமணம், 7 பிள்ளைகள், மருத்துவர், தாய், சமூக சேவையாளர், ஒரு நாட்டின் முதல் பெண்மணி, பல பாத்திரங்கள், ஆனால் ஒரே அடையாளம் சேவை. 1926 பிறந்தவர். 1200 இந்த காலகட்டங்களில் நம் மனதில் நிறைய நல்ல நினைவுகளோடு வாழ்ந்திருக்கின்றார். இன்று அவர் இந்த மண்ணில் இல்லை. 2026 தனது 100வது வயதில் தனது வாழ்க்கை பயணத்தை நிறைவு செய்திருக்கிறார். ஒரு நூற்றாண்டு வாழ்ந்தவர் இன்று நம்மிடையே இல்லை. ஆனால் அவர் செய்த சேவை, அவர் உருவாக்கிய வரலாறு, அவர் விட்டு சென்ற முன் உதாரணம், அவை என்றும் மறையாது. துன் டாக்டர் சித்தி ஹஸ்மா, உங்கள் வாழ்க்கை ஒரு வரலாறு, உங்கள் சேவை ஒரு பாடம், உங்கள் நினைவு என்றென்றும் வாழும்.

பிற்பகல் 1:45 2:45 இறுதி மரியாதைக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு பிற்பகல் 3 இறுதி மரியாதை தொடங்கும். 4:15 அசார் தொழுகைக்கு பின்னர் நல்லுடலுக்கான தொழுகை மேற்கொள்ளப்படும். பின்னர் அரசு மரியாதையுடன் துன் டாக்டர் ஹஸ்மா அவர்களுடைய நல்லுடல் நல்லடக்க சடங்குக்கு நடைபெறும்.

1926 ஜூலை 12 பிறந்த டாக்டர் சித்தி ஹஸ்மா முன்னாள் பிரதமரின் மனைவி என்ற அடையாளத்தையும் தாண்டி மருத்துவத்துறையிலும் சமூக நலத்துறையிலும் சிறப்பான பங்களிப்புகளை செய்த மதிப்புமிக்க மலேசிய பிரமுகராக திகழ்ந்தார். சிங்கப்பூரில் உள்ள கிங் எட்வர்ட் 7 மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் பயில இடம் வழங்கப்பட்ட முதல் மலாய் பெண் என்ற பெருமையை அவர் பெற்றார். 1965 தாய்மார் செய் சுகாதாரத்துறையில் மருத்துவ அதிகாரியாக நியமிக்கப்பட்ட முதல் பெண்மணியும் இவராவார். தொடர்ந்து 1974 மாநில தாய் செய் சுகாதார அதிகாரியாக நியமிக்கப்பட்ட முதல் பெண் என்ற பெருமையையும் இவர் பெற்றிருக்கின்றார். அமைச்சர்கள் துணை அமைச்சர்களின் மனைவிகளுக்கான நலன் கழகமான பக்தியின் தலைவராக பணியாற்றிய காலத்தில் இளையோரிடையே போதைப் பொருள் ஆபத்து குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் அவர் தீவிரமாக ஈடுபட்டார். 1985 அமெரிக்காவின் முதல் பெண்மணி நான்சி ரேகனின் அழைப்பின் பேரில் அமெரிக்க தலைநகரில் நடைபெற்ற போதைப் பொருள் தொடர்பான முதல் பெண்மணிகளின் மாநாட்டில் கலந்து கொண்டார். 1987 வியன்னாவில் நடைபெற்ற போதைப் பொருள் சட்டவிரோத கடத்தல் தொடர்பான பன்னாட்டு மாநாட்டிலும் கலந்து கொண்டார். டாக்டர் சித்தி ஹஸ்மா சிறந்த விளையாட்டாளராகவும் விளங்கினார். 75 வரை பூப்பந்து விளையாட்டில் ஈடுபட்டார். பூப்பந்து விளையாட்டின் மீதான அவரது நீண்ட கால ஆர்வமும் ஈடுபாடும் காரணமாக மலேசிய பூப்பந்து சங்கத்தின் புரவலராகவும் இருந்தார். மலேசிய சக்கர நாற்காலி டென்னிஸ் சங்கத்தின் முன்னாள் புரவலராகவும் இருந்தார். துன் என்ற கௌரவ பட்டத்தை வழங்கும் மலேசியாவின் உயரிய விருதான சரி சத்யா மகோதா மலேசியா SSM விருதை பெற்ற முதல் மலேசிய பிரதமரின் மனைவி என்ற பெருமையையும் டாக்டர் சித்தி ஹஸ்மா பெற்றார்.

சில பிரிவுகள் வார்த்தைகளால் சொல்ல முடியாத வலி. இன்று ஒரு வாழ்க்கை மட்டும் விடைபெறவில்லை, ஒரு நூற்றாண்டின் நினைவுகள் நம்மை விட்டு நகர்கின்றன. துன் டாக்டர் சித்தி ஹாஸ்மா அவர்களே, நீங்கள் விட்டு சென்ற பாதையில் பல தலைமுறைகள் நடக்கட்டும். உங்கள் குரல் அமைதியாகிவிட்டாலும் உங்கள் சேவையின் குரல் என்றும் ஒழித்துக் கொண்டே இருக்கும். ஒரு நூற்றாண்டு வாழ்ந்த உங்கள் வாழ்க்கைக்கு எங்கள் தலைவணக்கம், உங்கள் நினைவுக்கு எங்கள் கண்ணீர் அஞ்சலி. உங்கள் ஆன்மா சாந்தியடையட்டும். விடைபெறுகிறோம். ஆனால் மறக்கவில்லை, மறக்கவும் மாட்டோம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். மறைந்த துன் டாக்டர் சித்திஹாஸ்மா முகமது அலிக்கு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடைபெறவுள்ளது. சிலாங்கூர் ஸ்ரீகம்பாங்கன் தாமான் சுங்கைபசி இண்டாவில் உள்ள அஷ்ஷாரிப் பள்ளிவாசலுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ள அன்னாரது நல்லுடல் அசார் தொழுகைக்கு பிறகு புத்ராஜயா பிரசின் இருபதில் உள்ள பூசாரா நகாராவில் நல்லடக்கம் செய்யப்படும் என்று பிரதமர் துறை அலுவலகம் கூறியது. இவ்வேளை மலேசிய பூப்பந்து சங்கம் BAM மறைந்த துன் டாக்டர் சித்திஹாஸ்மா குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்துள்ளது. நாட்டின் பூப்பந்து விளையாட்டுக்கு அந்த முன்னாள் புரவலர் துன் டாக்டர் சித்திஹாஸ்மா வழங்கிய ஆதரவும் அன்பும் என்றும் நினைவு கூறப்படும் என்று BAM தலைவர் தங்கு டத்துஸ்ரீ ஜஃப்ரோல் தங்கு அப்துல் அசீஸும் மன்ற உறுப்பினர்களும் தெரிவித்தனர். குறைந்தபட்ச ஊதியத்தை ஒருங்கிணைப்பதில் தொழிலாளர்களின் நலனை மேம்படுத்தும் முயற்சிக்கும் முதலாளிகளின் தொழில் தொடர்ச்சிக்கும் இடையே சமநிலையை உறுதி செய்ய வேண்டும் என்று பொருளாதார அமைச்சர் அக்மால் நசருல்லா முகமது நாசிர் கேட்டுக் கொண்டார். குறிப்பாக குறு சிறு நடுத்தர தொழில் முனைவோர் எதிர்கொள்ள நேரிடும் கூடுதல் செலவு சுமையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று அவர் சொன்னார். தலைநகர் லங்கக் தூதா சாலையில் உள்ள முன்னாள் பிரதமர் டத்துஸ்ரீ நஜிப்துன் ரசாக்கின் இல்லத்தில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து 24 மணி நேரமும் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கோலாலம்பூர் காவல்துறை தலைவர் டத்து ஃபாடில் மார்சோஸ் தெரிவித்தார். இவ்விவகாரம் குறித்து தகவல் பெறப்பட்ட நாள் முதல் இன்று வரை பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைமுறையில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மியான்மரின் தென்பகுதியில் ஏற்பட்ட கடும் வெள்ளத்தில் 10 பேர் உயிரிழந்திருக்கக்கூடும் என்றும் 30 பேரை காணவில்லை என்றும் தன்னார்வ உதவிக்குழு தெரிவித்தது. தானின் தாரி வட்டாரத்தில் வெள்ளிக்கிழமை இரவு முதல் பெய்து வரும் கனமழையால் சில நகரங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த தீவிர வானிலை அண்டை நாடான தாய்லாந்தின் பாங்காக்கிலும் வெள்ளத்திற்கு வித்திட்டது. இதனிடையே நேபாளத்தில் ஹிம்லுங் மலையில் ஏற்பட்ட பனிச்சரிவில் 2 உயிரிழந்ததுடன் மேலும் 14 பேரை காணவில்லை என்று கூறப்படுகிறது. சீன எல்லைக்கு அருகே 7126 மீட்டர் உயரம் கொண்ட அந்த மலையின் அடிவார முகாமில் ஞாயிற்றுக்கிழமை பனிச்சரிவு ஏற்பட்டது. அதில் கூடாரங்கள் அடர்ந்த பனியில் புதைந்த நிலையில் மீட்பு பணியாளர்கள் மீண்டும் தேடுதல் நடவடிக்கையை தொடங்கினர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

மினல் அஃபம்தூன் டாக்டர் சித்திஹாஸ்மா முகமது அலி நல்லடுங்கு சடங்கு குறித்த விவரங்களை அவ்வப்போது வழங்கிக் கொண்டிருக்கின்றது. மாலை 4:15 அசார் தொழுகைக்கு பின்னர் நல்லுடலுக்கான தொழுகை மேற்கொள்ளப்படும். பின்னர் அரசு மரியாதையுடன் நல்லடங்கு சடங்கு நடைபெறும்.

0: மனசு எதையோ தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.
1: மின்னல் எஃப்எம், இளமை, புதுமை, இனிமை. நேரம் பிற்பகல் மணி 3:45. தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம்பெறுவது திருக்குர்ஆன் விளக்க உரை. வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يخادعون الله والذين آمنوا وما يخدعون إلا أنفسهم وما يشعرون. صدق الله العظيم. இன்று வரக்கூடிய சூரத்துல் பக்கராவுடைய 9வது வசனம் முதல் 16வது வசனம் வரை நயவஞ்சகர்களுடைய செயல்கள் எப்படி இருக்கின்றது என்பதை அல்லாஹு தஆலா விளக்குகிறான். சூரத்துல் பக்கராவுடைய 9வது வசனத்தில் நயவஞ்சகர்களுடைய செயலை அல்லாஹு குறிப்பிட்டு காட்டும் பொழுது, நயவஞ்சகர்கள் அல்லாஹுவை ஏமாற்றிவிட்டதாக அவர்கள் நினைக்கிறார்கள். இது அவர்களுடைய சிந்தனையாக இருக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்கராவுடைய 9வது வசனத்திலே தெளிவுபடுத்துகிறான். மேலும் அதே வசனத்திலே அல்லாஹு தெளிவுபடுத்துகிறான், யாரெல்லாம் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு விசுவாசம் கொண்டு அல்லாஹுவிற்கு கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்களையும் அந்த நயவஞ்சகர்கள் ஏமாற்றி விட்டதாக அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள். உண்மையில் இவைகளெல்லாம் தவறான விஷயம் என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்கராவுடைய 9வது வசனத்திலே தெளிவுபடுத்துகிறான். அந்த வசனத்துடைய அர்த்தம், யுஹாதிஊன அல்லாஹ வல்லதீன ஆமனு வமா யஹ்தஊன இல்லா அன்ஃபுஸஹும் வமா யஷ்உரூன். இறை நம்பிக்கை இல்லாமல் நாவால் நாங்கள் இறை நம்பிக்கையாளர்கள் என்று கூறி அல்லாஹுவையும் இறை நம்பிக்கை கொண்டவர்களையும் ஏமாற்ற நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் தம்மைத்தாமே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். எனினும் இதை அவர்கள் உணர்வதில்லை என்று அல்லாஹு தஆலா மிக தெளிவாக கூறுகிறார். இந்த வசனத்தில் மிக முக்கியமாக அல்லாஹு தஆலா 3 விஷயத்தை குறிப்பாக சொல்கிறான். 1, அவர்களுடைய செயல் அல்லாஹுவை ஏமாற்றுவதாக நினைக்கிறார்கள். ஒருபோதும் யாராலும் அல்லாஹுவை ஏமாற்ற முடியாது. 2, நம்பிக்கை கொண்ட விசுவாசிகளை அவர்கள் ஏமாற்றி விட்டதாக நினைக்கிறார்கள். நிச்சயமாக முஸ்லிம்களை ஏமாற்ற முடியாது. என்ன காரணம்? அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நயவஞ்சகர்களுடைய ஒவ்வொரு செயலையும் உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். நபி அவர்களுக்கு அல்லாஹு தெரிய படுத்துவதின் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மை விசுவாசிகளுக்கு நயவஞ்சகர்களுடைய செயல்களை பற்றி மிக தெளிவாக கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். நயவஞ்சகர்கள் என்ன நினைக்கிறார்கள்? நாம் முஸ்லிம்கள் என்று சொல்லிவிட்டால் அனைத்து முஸ்லிம்களும் நம்மை பார்த்து ஏமாறந்து விடுவார்கள் என்று நினைக்கிறார்கள். உண்மையில் சில முஸ்லிம்கள் ஏமாறத்தான் செய்தார்கள். ஆனால் பெரும்பாலான முஸ்லிம்கள் அவருடைய சொல் செயலை கேட்டு ஏமாறவில்லை. மாறாக அல்லாஹு தஆலா நயவஞ்சகருடைய அடையாளங்களை பற்றி எதையெல்லாம் தெளிவுபடுத்தினானோ அதையெல்லாம் விளங்கிக் கொண்ட முஸ்லிம்கள் ஒருபோதும் ஏமாறவில்லை. அடுத்து 3வதாக மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், அவர்கள் அல்லாஹுவையும் விசுவாசம் கொண்டவர்களையும் ஏமாற்றி விட்டோம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் 3வதாக அல்லாஹு சொல்கிறான், உண்மையில் அவர்கள் தங்களைத்தாமே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். வமா யஹ்தஊன இல்லா அன்ஃபுஸஹும். அது மட்டுமல்ல, தாங்கள் ஏமாறந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை கூட அவர்கள் உணராமல் இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த இடத்திலே மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு மனிதர் அடுத்தவர்களை ஏமாற்றுவது என்பது ஒரு வகையை சார்ந்தது. அடுத்தவர்களை ஏமாற்றுவது என்று சொன்னால் அதில் ஒருவர் தன் நண்பர்களையும் ஏமாற்றலாம், தன் உறவினர்களையும் ஏமாற்றலாம், தன் ஆசிரியர்களையும் ஏமாற்றலாம், தன்னுடைய தாய் தந்தையர்களையும் ஏமாற்றலாம். இப்படி ஒருவர் மற்றவரை ஏமாற்றி மோசடி செய்வது என்பது ஒரு வகையாக இருக்கிறது. இந்த வகையில் குறிப்பாக ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை ஏமாற்றக்கூடாது, மோசடி செய்யக்கூடாது. ஒரு முஸ்லிமான பிள்ளைகள் அவருடைய தாய் தந்தையர்களை ஏமாற்றக்கூடாது. அப்படி ஏமாற்றினால் அது நயவஞ்சகர்களுடைய செயலாக இருக்கிறது. அந்த செயல் இவர்களுக்கு வந்துவிட்டதின் காரணமாக நாளை மறுமையில் குற்றம் பிடிக்கப்படுவார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக, ஒரு மனிதர் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வது, இது மிக மோசமான ஒரு செயலாக இருக்கிறது. அதாவது, தான் ஒரு விஷயத்தை சரியாக செய்துவிட்டோம் என்று நினைத்து ஒரு தவறை செய்து கொண்டே இருப்பது. அதே போன்று அடுத்தவர்களை ஏமாற்றிவிட்டோம் என்று நினைத்து தன்னைத்தானே இவர்கள் ஏமாற்றிக் கொள்வது. எவர் அடுத்தவரை ஏமாற்றுவதற்கு தயாராக ஆகிவிட்டாரோ அவர் தன்னைத்தானே எல்லா விஷயங்களிலும் ஏமாற்றிக் கொண்டு மோசமான நிலைக்கு வந்து விடுவார். அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்கராவுடைய அந்த 9வது வசனத்திலே மிக முக்கியமாக சொல்லுவது, வமா யஷ்உரூன், அவர்கள் உணரமாட்டார்கள், தாங்கள் ஏமாறந்து கொண்டிருக்கின்றோம், மோசமான நிலைக்கு போய் கொண்டிருக்கின்றோம் என்பதை கூட உணராத நிலைக்கு வந்து விடுவார்கள். அதன் காரணமாக அடுத்தவர்களை ஏமாற்றுகிறோம் என்று நினைத்துக் கொண்டு தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வது என்பது மிக மோசமான செயலாக இருக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்கராவுடைய 9வது வசனத்திலே தெளிவுபடுத்தி காண்பிக்கிறான். அதாவது, இந்த 9வது வசனத்திலே மோசடி செய்வது, துரோகம் செய்வது, ஏமாற்றுவது, இந்த செயல்கள் அனைத்தும் இழிவான ஒரு விஷயம் என்பதை அல்லாஹு தஆலா மிக தெளிவாக கூறுகிறான். அதே போன்று எவர் மோசடி செய்ய வேண்டும், ஏமாற்ற வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவருக்கு எல்லா வகையான இழிவான நிலைகள் ஏற்பட்டுவிடும். எந்த இழிவான நிலைகள் ஏற்படும் என்று சொன்னால், அவருடைய சிந்தனை இழிவாக மாறிவிடும், அவருடைய சொல் இழிவாக மாறிவிடும், அவருடைய செயல் இழிவாக மாறிவிடும், அவருடைய உடலில் இருந்து வெளிப்படக்கூடிய அனைத்தும் இழிவாக மாறிவிடும். அப்படி இழிவாக மாறிவிட்டால் மக்கள் அவரை இழிவான கண்ணோட்டத்தோடு பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள். மக்கள் இழிவாக தன்னை பார்க்கிறார்களே என்பதை கூட அவர்களால் உணர முடியாது. காரணம், அவர்கள் தன்னைத்தானே ஏமாற்றி கொண்டதினால் அந்த உணர்வை அல்லாஹு தஆலா எடுத்து விட்டான். மேலும் அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்கராவுடைய 10வது வசனத்திலே சொல்கிறான், இவர்கள் மோசடி செய்ததின் காரணமாக, இவர்கள் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொண்டதின் காரணமாக இவர்களுக்கு என்ன ஏற்படுகிறது என்பதை அல்லாஹு தஆலா விளக்குகிறான். ஃபீ குலூபிஹிம் மரதுன், அவர்களுடைய இதயத்தில் சந்தேகம், வஞ்சகம், குரோதம் என்ற நோய் இருக்கிறது. ஃபஸாதஹுமுல்லாஹு மரலா, எனவே அந்த நோயை அல்லாஹ் அதிகமாக்கிவிட்டான். வலஹும் அஸாபுன் அலீமும் பிமா கானூ யக்ஸிபூன், அவர்கள் பொய் சொல்லிக் கொண்டிருந்ததின் காரணத்தினால் அவர்களுக்கு நாளை மறுமையில் வதைக்கும் வேதனை உண்டு என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்கராவுடைய 10வது வசனத்திலே மிக தெளிவாக கூறுகிறான். நயவஞ்சகர்கள் அடுத்தவர்களை ஏமாற்றி தன்னைத்தானே அவர்கள் ஏமாற்றிக் கொள்வதினால் அவர்களுக்கு என்ன பாதிப்பு வருகிறது என்பதை அல்லாஹு தஆலா 10வது வசனத்திலே தெளிவுபடுத்துகிறான். ஃபீ குலூபிஹிம் மரதுன், அவர்களுடைய இதயத்தில் நோய் ஏற்படுகிறது. இதய நோய் என்று சொன்னால் அந்த இதயத்தில் கோளாறுகள் ஏற்படலாம், அது மருத்துவ ரீதியாக சிகிச்சை செய்யப்படும். ஆனால் இதயத்தில் தோன்றக்கூடிய சிந்தனைகளில் நோய் என்பது வந்து விடுகிறது. அதன் காரணமாக சந்தேகம் என்ற நோய், வஞ்சகம் என்ற நோய், அடுத்தவர்களை இழிவாக நடப்பது, அடுத்தவர்களை வார்த்தைகளால் துன்புறுத்துவது, இப்படி பல வகையான நோய்கள் அவருடைய உள்ளத்திலே வந்து விடுகிறது. அத்தோடு மட்டுமல்ல, அந்த நோய்கள் வந்ததின் காரணமாக அல்லாஹ் என்ன செய்கிறான், ஃபஸாதஹுமுல்லாஹு மரலா, அந்த நோயை மென்மேலும் அல்லாஹு தஆலா அதிகப்படுத்தி விடுகிறான். அவருடைய உள்ளத்தில் நோய் இருப்பதின் காரணமாக அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பொறாமை என்ற அந்த நோயை தந்து விடுகிறான். எப்படி எந்தெந்த குணங்கள் எல்லாம் தீய குணமாக இருக்கிறதோ அந்த குணங்கள் அனைத்தையும் ஒரு நோயாக அவர்களுடைய உள்ளத்திலே கொடுத்து அதை அல்லாஹ் அதிகப்படுத்தி அவர்களுடைய இந்த உலக வாழ்க்கையும் சரி, மறுமையின் வாழ்க்கையும் சரி, ஒன்றுமில்லாமல் கேவலமான ஒரு நிலைக்கு அவர்களை ஆக்கிவிடுகிறான். அல்லாஹு தஆலா அவர்களை பற்றி மேலும் சொல்லும் பொழுது, வலஹும் அஸாபுன் அலீமும் பிமா கானூ யக்ஸிபூன், அவர்கள் பொய் சொல்லிக் கொண்டிருந்த காரணத்தினால் அவர்களுக்கு வதைக்கும் துன்புறுத்தும் வேதனை உண்டு என்று அல்லாஹ் தெளிவுபடுத்தி காண்பிக்கிறான். அவர்கள் என்ன பொய் சொன்னார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதாவது அவர்கள் தாங்கள் அல்லாஹுவை ஈமான் கொண்டிருக்கின்றோம் என்று வார்த்தையால் சொல்லி உள்ளத்திலே அவர்களுக்கு ஈமான் இல்லை. உள்ளத்திலே எதை அவர்கள் நினைக்கிறார்களோ அதற்கு நேர் மாற்றமாக சொல்வதுதான் பொய்யாக இருக்கிறது. பொதுவாக மனிதர்கள் தங்களுடைய உள்ளத்திலே ஒன்றை நினைப்பார்கள், அதற்கு நேர் மாற்றமாக ஒரு வார்த்தையை சொல்வார்கள், அதுதான் பொய்யாக இருக்கிறது. இந்த பொய் என்பதை நயவஞ்சகர்கள் அதிகமாக சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். முஸ்லிம்களை பார்த்தாலும் சரி, நபியை பார்த்தாலும் சரி, தங்களை முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள். அதே போன்று முஸ்லிம்களுக்கு எதிராக எல்லா சதித்திட்டங்களையும் அவர்கள் செய்வார்கள். இதன் காரணமாக சதாவும் அவர்கள் பொய் சொல்லிக் கொண்டே இருக்க ஆரம்பித்து விட்டார்கள். அல்லாஹுத்தாலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது வைலுன் யௌம இதில் முகத்திபீன், பொய்யர்களுக்கு கேடுதான் இருக்கிறது என்று அல்லாஹுத்தாலா குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறான். பொய்யர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக ஈமான் ஒருபோதும் அவர்களிடத்திலே ஒன்று சேராது. அப்படி ஈமான் இருந்தால் கூட அந்த ஈமான் பலகீனப்பட்டுவிடும். பொய் சொல்லக்கூடிய விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். பொய் பேசுவதனால் ஈமான் பலகீனம் அடைந்துவிடும், பொய் ஈமானை தின்றுவிடும் என்றெல்லாம் பல ஹதீஸுகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். இந்த நயவஞ்சகர்கள் மிக மோசமாக பொய் சொல்லுவதின் காரணமாக அல்லாஹு தாலா ஹிதாயத் என்ற அந்த வழியை விட்டும் அவர்களை திருப்பிவிட்டான். அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது ஃபயுதில்லாஹு மா யஷாஉ வயஹ்தி மன் யஷாஉ, அல்லாஹு தான் நாடியவர்களுக்கு நேர்வழியை காண்பிக்கிறான், தான் நாடியவர்களை அல்லாஹு வழி தவற செய்து விடுகிறான். இந்த நயவஞ்சகர்களுடைய மோசமான செயலின் காரணமாக, அந்த குரோதத்தின் காரணமாக அல்லாஹு தாலா அவர்களுக்கு அந்த குரோதத்தை அதிகப்படுத்தி வழி தவற செய்து விட்டான். அவர்கள் மென்மேலும் குற்ற செயல்களையும் பாவ செயல்களையும் பொய் சொல்லக்கூடிய அந்த செயல்களையும் அவர்கள் சதாவும் செய்து கொண்டே இருப்பார்கள். அதன் காரணமாக மறுமையில் அவர்களுக்கு வதைக்கும் வேதனை உண்டு என்பதை அல்லாஹு தாலா தெளிவுபடுத்துகிறான். மேலும் திருக்குர்ஆனில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில விஷயங்களை எடுத்து சொல்லும் பொழுது, நபியே, மார்க்கத்தை நல்ல விஷயத்தை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள், அப்படி எடுத்து சொல்லும் பொழுது அவர்கள் அதை கேட்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, உங்களுடைய வேலை எத்தி வைப்பதுதான். காரணம், நீங்கள் மார்க்கத்தை தெளிவாக எத்தி வைப்பதற்காக வேண்டி அல்லாஹு தாலா அரபி மொழியில் குர்ஆனை மிக தெளிவாக கொடுத்திருக்கிறான். அதே போன்று ஒவ்வொரு ரசூல்மார்களும் இந்த உலகத்திற்கு வரும் பொழுது அவரவர்கள் மொழியில் அல்லாஹு தாலா மிக தெளிவாக வேதங்களையும் சுஹுஃபுகளையும் கொடுத்திருக்கிறான். வமா அர்ஸல்னா மிர் ரசூலின் இல்லா பிலிசானி கௌமிஹி லியுபையின லஹும், பல ரசூல்மார்கள் இந்த உலகத்திற்கு நாம் அனுப்பியிருக்கிறோம். அந்தந்த ரசூல்மார்கள் வாழக்கூடிய மக்களின் மொழியில் மிக தெளிவாக விளக்கி காண்பிப்பதற்காக வேண்டியே அந்த மொழியை பேசக்கூடியவர்களாக அந்த ரசூல்மார்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த மொழியில் அவர்களுக்கு சிறிய ஏடுகளையும் வேதங்களையும் நாம் வழங்கி இருக்கின்றோம் என்று அல்லாஹு தாலா மிக தெளிவாக சொல்கிறான். இவைகளையெல்லாம் அல்லாஹு தாலா ஏன் தருகிறான், ஏன் வேதங்களை தருகிறான், ஏன் ரசூல்மார்களை அவரவர் மொழியில் அல்லாஹு பேச வைத்திருக்கிறான் என்ற காரணத்தை பார்க்கும் பொழுது, ரசூல்மார்கள் சொல்லக்கூடிய செய்திகளை அந்த மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தாலா இப்படி செய்கிறான். அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபி மொழியை சரளமாக பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த அரபி மொழியில் குர்ஆனும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. குர்ஆனுடைய சத்திய கருத்துக்களை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள். அதை கேட்ட மக்கள் நேர்வழியை அடைந்தார்கள். நபியுடைய உபதேசத்தை கேட்டு எவருடைய உள்ளத்திலே பொறாமையும் வஞ்சகமும் இருந்ததோ அவர்கள் புறக்கணித்து நயவஞ்சகர்களாக மாறிவிட்டார்கள். அந்த நயவஞ்சகர்களுக்கு நாளை மறுமையில் மிகப்பெரிய வேதனை இருக்கிறது என்பதை அல்லாஹு தாலா இந்த சூரத்துல் பக்கராவுடைய 9வது வசனத்திலே தெளிவுபடுத்துகிறான். 10வது வசனத்தில் அவர்களுக்கு வரக்கூடிய கேடையும் அல்லாஹு தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹு தாலா நம் அனைவர்களையும் சகலவிதமான நயவஞ்சக செயல்களை விட்டும் பாதுகாக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து.
2: நேயர்களே, இதுவரை திருக்குர்ஆன் விளக்க உரை கேட்டீர்கள். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
4: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரான் ஜாக்கின்.
1: இடம்பெற்றது இஸ்லாமிய நிகழ்ச்சி.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். துன் டாக்டர் சித்தி ஹஸ்மா முகமது அலியின் மறைவுக்கு இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் தியோ இரங்கல் தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமதின் தலைமைத்துவ காலம் முழுவதும் அவருக்கு துணையாக இருந்து அவரது பயணத்தை அருகிலிருந்து கண்டு டாக்டர் சித்தி ஹஸ்மா நாட்டிற்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கியுள்ளார் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். இவ்வேளை துன் டாக்டர் சித்தி ஹஸ்மா முகமது அலியின் மறைவிற்கு நாட்டின் பல்வேறு தரப்பினரும் சமூக ஊடகங்களில் தங்களது இரங்கலை பகிர்ந்துள்ளனர். முன்னணி பாடகி தத்துஸ்ரீ சித்தி நூர் ஹலீசா தருடின் துன் டாக்டர் சித்தி ஹஸ்மாவின் மறைவு நாட்டிற்கு மிகப்பெரிய இழப்பு என குறிப்பிட்டுள்ளார். வாழ்நாள் முழுவதும் அவர் ஆற்றிய சேவைகளும் பங்களிப்புகளும் அளப்பரியவை என்றும் அவர் குறிப்பிட்டார். மனநல இடர் உதவி எண் ஹீல் லைன் 1555555 கடந்த 4 ஆண்டுகளில் தற்கொலை முயற்சி உள்ளிட்ட 518 சம்பவங்களை கையாண்டதாக சுகாதார அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அகமது தெரிவித்தார். 171 சம்பவங்கள் அரச மலேசிய காவற்படை அவசரத்துறை ஒத்துழைப்புகளின் மூலம் வெற்றிகரமாக தகர்க்கப்பட்டு தொடர்புடைய நபர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக அமைச்சர் கூறினார். உலகளாவிய சூழலில் எத்தகைய மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அமைதி, வளர்ச்சி, நீதி, பன்முகத்தன்மை ஆகியவற்றை முன்னெடுப்பதில் சீனா தொடர்ந்து உறுதியாக இருக்கும் என்று துணை அதிபர் ஹன் செங் தெரிவித்தார். உலகம் புவிசார் அரசியல் மோதல்கள், அதிகரித்து வரும் வளர்ச்சி இடைவெளி உள்ளிட்ட சவால்களை எதிர்கொள்வதாக அவர் சுட்டிக்காட்டினார். வடகொரியாவைச் சேர்ந்த இரு போர் கைதிகளை தென்கொரியாவிடம் ஒப்படைத்தது தொடர்பான தகவலை பகிங்கரப்படுத்தியதற்காக உக்ரைன் மன்னிப்பு கோர வேண்டும் என தென்கொரிய அதிபர் அலுவலகம் வலியுறுத்தியுள்ளது. இந்த விவகாரம் குறித்து உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி வெளியிட்ட தகவல் இரு நாடுகளுக்கும் இடையே சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. விளையாட்டு 2026 ஐச்சி நகோயா ஆசிய போட்டி. தேசிய அணியினர் இப்போட்டியில் 6 தங்கப்பதக்கங்கள் என்ற இலக்கை அடைந்து பெருமைக்குரிய சாதனையை படைத்துள்ளனர். இப்போட்டியில் நாட்டின் சிறந்த சாதனையாக திகழும் 9 தங்கப்பதக்கங்கள் என்ற சாதனையை முறியடித்தால் தேசிய அணி புதிய வரலாற்று சாதனை படைப்பதற்கான வாய்ப்புகளையும் இவ்வெற்றி ஏற்படுத்தி தருவதாக இளைஞர் விளையாட்டு அமைச்சர் டாக்டர் முகமது தௌஃபிக் ஜோஹாரி தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

வணக்கம் நேர்களை, வணக்கம் மலேசியா. 8 மணி வரைக்கும் தீரா இசையில் நிறைய கதைகள் பேச போறோம். அடுத்த 4 மணி நேரம் இன்னும் நிறைய தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள காத்துட்டு இருக்கோம். இந்த பக்கம் மோகன் பேசிக்கிட்டு இருக்க, இன்னும் பேசலாம், இணைந்திருங்கள்.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களை கோலாலம்பூர், புத்திர ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:15. கோலாலம்பூர், புத்திர ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:15.
3: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

தீரா இசையில் இணைந்திருப்பதற்கு நன்றி. தற்போது துன் டாக்டர் சித்தி ஹஸ்மாவின் நல்லுடல் தாமான் சுங்கை பசி இண்டா அஸ் ஷரீப் மசூதியில் கிடத்தப்பட்டு இறுதி மரியாதை செலுத்தப்படுகிறது. சற்று நேரத்தில் அசார் தொழுகைக்கு பிறகு நல்லுடலுக்கு தொழுகை நிறைவேற்றப்படும். அதன் பிறகு மசூதியில் இருந்து புத்ரா ஜயா பிரசின் 20 புசாரா நகரா தேசிய வீரர்கள் கல்லறைக்கு இருந்து இறுதி ஊர்வலம் தொடங்கும். துன் டாக்டர் சித்தி ஹஸ்மாவின் உடல் புத்ரா ஜயா பிரசின் 20 புசாரா நகரா தேசிய வீரர்கள் கல்லறையில் நல்லடக்கம் செய்யப்படும்.

மனு பி சுசிலா அவர்கள் பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க. தீரா இசையில் பேசிக்கிட்டு இருக்கோம். துன் டாக்டர் சித்தி ஹஸ்மா அவர்களை பற்றி நம்ம பேசும்போது இசை மீது ஒரு பெரிய ஆர்வம் கொண்டவர் அப்படின்னு சொல்லலாம். வயலின்னா அவ்வளோ பிடிக்கும். அந்த மாதிரி நம்ம யூடியூப்ல தேடும் போது அவரும் இன்னொரு கலைஞரும் சேர்ந்து வாசிச்ச அந்த வயலின் படைப்பு கொஞ்சம் அந்த தொகுப்பா உங்களுக்கு வழங்கலாம் அப்படின்னு நினைச்சோம். அடுத்து இடம் பெறுது கேட்கலாம்.

யூடியூப்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு வயலின் இசை படைப்பு. துன் டாக்டர் சித்தி ஹஸ்மா அவர்கள் சேர்ந்து ஒரு கலைஞரோடு வாசித்த அந்த நிமிடங்களை உங்களுக்காக நாங்கள் கொண்டு வந்திருந்தோம். தொடர்ந்து டிவி ஒன்றின் வாயிலாக துன் டாக்டர் சித்தி ஹஸ்மா அவங்களுடைய அந்த இறுதி ஊர்வலம், இறுதி சடங்கு பற்றிய நேரலையை உங்களுக்காக வழங்கிக்கிட்டு இருக்காங்க. டிவி ஒன்றின் வாயிலாகவும் நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது தீரா இசை.

0: டிக்கெட் எதையாவது சொல்லணுமா? நேரம் இல்லைங்க, உடனே சொல்லிருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் அஃபம்.
1: அடுத்து வரும் விளம்பர தகவலை கொண்டு வரும் நிறுவனம் மைனாப்ஸ் இ-டியூஷன். மைனாப்ஸ் இ-டியூஷன் குறித்து விவரிக்கிறார் மைனாப்ஸ் நிறுவனர் தினேஷ்குமார்.
2: வணக்கம் பெற்றோர்களே, நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய பொறுப்பு என்ன தெரியுமா? குழந்தையின் கல்வி, உணவு, ஆடை, வீடு எல்லாத்தையும் விட பெரிய கிஃப்ட் தரமான கல்வி தான். ஆனா இன்றைய குழந்தைகள் அவர்கள் தாங்குற கல்வி சுமை நம்ம காலத்தோடு ஒப்பிடவே முடியாது. ஹோம்ஒர்க் நிறைய, அழுத்தம் அதிகம், டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப அதிகம். ஒரு நாள் உங்கள் பிள்ளை அருகே வந்து மெதுவா சொல்றாங்க, அம்மா அப்பா நான் ட்ரை பண்றேன் ஆனா எனக்கு புரியல. அந்த ஒரு வரி பெற்றோரின் மனசை உடைத்துவிடும். இதைத்தான் மைண்ட் ஆப்ஸ் உண்மையிலேயே புரிந்து கொண்டது. அதனால் தான் உருவாக்கப்பட்டுள்ளது மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன். உங்கள் பிள்ளையின் கல்வி பயணத்தை எளிதாக்க ஒரு ட்ரஸ்டட் எஜுகேஷன் பார்ட்னர். கற்பனை பண்ணுங்க, குழந்தை ஸ்ட்ரெஸ் இல்லாம பாதுகாப்பாக வீட்டிலேயே உட்கார்ந்து மலேசியாவின் சிறந்த ஆசிரியர்களிடம் இருந்து லைஃபா தெளிவா புரியும்படியா கற்றுக்கொள்றாங்க. மைனர்ஸ் இ-டியூஷன் ஒரு சாதாரண டியூஷன் பிளாட்ஃபார்ம் இல்ல. இது மலேசியா முழுவதும் உள்ள மாணவர்களின் முழு கல்வி பயணம் ஒரே இடத்தில் வந்துவிடும் மாதிரி வடிவம் அமைக்கப்பட்டுள்ளது. ஒரே போர்ட்டலில் அனைத்து பாடங்களும் கிடைக்கும். குரு AI டெக்னாலஜி மைனர்ஸ் இ-டியூஷனின் மிகப்பெரிய பலமாகும். இதன் மூலம் மாணவர்கள் கல்வியுடன் தொடர்புடைய எந்த கேள்வியையும் கேட்டாலும் குரு AI பகல் இரவு பாராமல் உடனே பதில் அளித்து தெளிவான விளக்கத்துடன் வழிகாட்டும். இதனால் மாணவர் சிரமப்படுகிற பகுதிகளையே அதிக கவனத்தோடு கற்க முடியும். மைனப்ஸ்ல சிம்பிள், கலர்ஃபுல் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் நோட்ஸ் கொடுக்கப்படும். இன்ஸ்டன்ட் குவிசஸ், ஒவ்வொரு லெசனுக்கும் உடனடி பயிற்சி. ஸ்கோர் ட்ராக்கிங், குழந்தை எந்த லெசனை எவ்வளவு புரிந்திருக்கிறார்கள் என்பதை ரியல் டைமா கண்காணிக்க முடியும். இதனால் குழந்தைகள் போரிங் என்று நினைக்க விளையாடியபடியே கற்க நிலை உருவாகும். ரிவிஷன் அண்ட் எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜிஸ், எக்ஸாம் பிரஷர் இன்றைய குழந்தைகளுக்கு மிக அதிகம். மைனர்ஸ் இதற்கும் முழு ஆதரவு கொடுக்கிறது. சாப்டர் பை சாப்டர் ரிவிஷன் பிளான்ஸ், எக்ஸாம் ஸ்டைல் மாடல் க்வெஸ்சன்ஸ், கே பாட் ஆன்சரிங் ஸ்ட்ராட்டஜி. இதனால் மாணவர்கள் பாடத்தை மட்டுமல்ல சரியான ஆன்சரிங் மெத்தடை கற்றுக்கொள்வார்கள். இதுவே குழந்தைக்கு ஹே இதெல்லாம் இவ்வளவு ஈஸியா என்று உணர வைக்கும். கற்றதை குழந்தை புரிந்து கொள்ளும் வரை ஆசிரியர்கள் கைட் செய்கிறார்கள். இதன் காரணமாக குழந்தைக்கு பயம் குறையும், கான்பிடன்ஸ் அதிகரிக்கும், தேர்வில் மதிப்பெண்கள் உயரும். மற்றும் முக்கியமானது, மிகவும் மலிவான விலை. பெற்றோர்களே, இனி கல்விக்காக அதிக பொருளாதார சுமை வேண்டாம். உயர்தர கல்வி உங்கள் வீட்டிற்கே வரும். உங்கள் பிள்ளையின் நாளைய வெற்றி இன்று நீங்கள் எடுக்கும் முடிவில் தொடங்குகிறது. மைனப்ஸ் ஒரு டியூஷன் இல்ல, உங்கள் பிள்ளையின் வாழ்க்கையை மாற்றும் ஒரு வாய்ப்பு.
1: இ-டியூஷன் குறித்த விவரங்களை 9072 7211 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். அந்த விளம்பர தகவலை கொண்டு வந்த நிறுவனம் மைனாப்ஸ் இ-டியூஷன்.
3: உங்களுக்கு எது பிடிக்கும் அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்

0: உங்களுக்காக
1: உயர்வு மடானி 2.0 இந்திய சமூகத்தைச் சேர்ந்த B40 M40 சிறு நடுத்தர தொழில் முனைவோரின் வர்த்தக வளர்ச்சிக்கு உதவும் திட்டம். தகுதியான தொழில் முனைவோர் 20,000 ரிங்கிட் முதல் 50,000 ரிங்கிட் வரை உதவி பெறலாம். அக்டோபர் 13 நாள்

0: முறுக்கு பலகாரம் நல்ல நாள் பெருநாள் மட்டுமல்ல ஆண்டு முழுதும் சுட்டு சுவைக்கலாம். மாறுபட்ட சுவையில் லிங்கம்ஸ் முறுக்கு மாவு நாடெங்கிலும் எப்போதும் கிடைக்கும். லிங்கம்ஸ்
1: துன் டாக்டர் சித்தி ஹஸ்மா முகமது அலியின் நல்லுடல் முழு அரசு மரியாதையுடன் இன்று நல்லடக்கம் செய்யப்படும். தொழிலாளர்களின் நலன் முதலாளிகளின் தொழில் வளர்ச்சி இடையே சமநிலை உறுதி செய்யப்பட வேண்டும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். துன் டாக்டர் சித்தி ஹஸ்மா முகமது அலியின் நல்லுடல் புத்ராஜயா பிரசின் 20 உள்ள புசாரா நகாராவில் முழு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்படும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். அந்த இறுதிச் சடங்கு சீராக மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்யுமாறு அரசாங்க தலைமைச் செயலாளர் தான்ஸ்ரீ டாக்டர் ஷம்ஷுல் அஸ்ரி அபுபாக்காரையும் ராணுவப்படை தளபதி தான்ஸ்ரீ மலிக் ரசாக் சுலைமானையும் டாக்டர் ஸ்ரீ அன்வார் கேட்டுக் கொண்டுள்ளார். 1926 ஜூலை 12 நாள் பிறந்த டாக்டர் சித்தி ஹஸ்மா மருத்துவம் மற்றும் சமூக நலத்துறைகளில் ஆற்றிய பங்கு அளப்பரியது. மேலும் அவர் ஆற்றிய நற்சேவைகள் மலேசியர்களுக்கு முன்னுதாரணமாக அமைவதாக பிரணாமா தெரிவித்துள்ளது. இதனிடையே டாக்டர் சித்தி ஹஸ்மாவின் மறைவுக்கு நாட்டின் பல்வேறு தரப்பினரும் சமூக ஊடகங்களில் தங்களது ஆழ்ந்த இரங்கலை பகிர்ந்துள்ளனர். முகநூல், படவரி, த்ரெட்ஸ் என சமூக ஊடக தளங்களில் முக்கிய பிரமுகர்களும் பிரபலங்களும் பயனர்களும் டாக்டர் சித்தி ஹஸ்மாவுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை இனிய நினைவுகளாக பதிவிட்டுள்ளனர். நாட்டின் முன்னணி பாடகி டாக்டர் ஸ்ரீ சித்தி நூர் ஹலீசா தருடின் துன் டாக்டர் சித்தி ஹஸ்மாவின் மறைவு நாட்டிற்கு மிகப்பெரிய இழப்பு என குறிப்பிட்டுள்ளார். வாழ்நாள் முழுவதும் அவர் ஆற்றிய சேவைகளும் பங்களிப்புகளும் அளப்பரிவை என அவர் குறிப்பிட்டார். குறைந்தபட்ச ஊதியத்தை ஒருங்கிணைப்பதில் தொழிலாளர்களின் நலனை மேம்படுத்தும் முயற்சிக்கும் முதலாளிகளின் தொழில் தொடர்ச்சிக்கும் இடையே சமநிலையை உறுதி செய்ய வேண்டும் என்று பொருளாதார அமைச்சர் அக்மல் நசருல்லா முகமது நசீர் கேட்டுக்கொண்டார். குறிப்பாக குறைந்தபட்ச ஊதியம் உயர்த்தப்படுமாயின் ஏற்படக்கூடிய கூடுதல் செலவு சுமையை குறு சிறு நடுத்தர தொழில் முனைவோர் எதிர்கொள்ள நேரிடலாம் என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். குறைந்தபட்ச ஊதியத்தில் மாற்றம் தொடர்பில் பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த முதலாளி அரசாங்கம் கருத்தில் கொள்வதாக அமைச்சர் குறிப்பிட்டார். செயற்கை நுண்ணறிவு AI கருவிகளை தொழில்துறையினர் மலிவு விலையில் பெறுவதற்கான நடவடிக்கைகளை 2027 வரவு செலவு திட்டம் உள்ளடக்கியிருக்கும் என்று இலக்கவியல் அமைச்சு எதிர்பார்க்கிறது. வணிகங்கள் AI தொழில்நுட்பத்தை எளிதாக அணுகுவதற்கு தகுந்த நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்துவதன் மூலம் அத்தொழில்நுட்பத்திற்கான பரந்த அணுகலை சாத்தியமாக்குவதில் அரசாங்கம் பங்காற்ற முடியும் என்று அமைச்சர் கோபிந்த் சிங் தியோ தெரிவித்துள்ளார். குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் தங்கள் வணிகங்களை மேம்படுத்தவும் உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக் கொள்ள உதவுவதற்கான தேவை உள்ளதாக அவர் கூறினார். பரிந்துரைக்கப்பட்ட 2026 தகவல் அறியும் உரிமை சட்ட வரைவு தகவலுக்கான அணுகலை நம்பகத்தகுந்த வகையில் வழங்க வேண்டும், மாறாக மிகையான கட்டுப்பாடுகளை விதிக்கக்கூடாது என பிரதமர் துறையின் சட்ட நிறுவன உருமாற்ற விவகார அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அசலினா உத்மன் சயீத் கூறினார். நாட்டின் மக்களாட்சி நடைமுறைகளின் ஒரு பகுதியாக விளங்கும் ஊடகத்தின் சுதந்திரத்தை கருத்தில் கொண்டு இச்சட்டம் நோக்கத்தை அடைவதை உறுதி செய்வதற்கு இது அவசியமாவதாக அவர் கூறினார். இந்நிலையில் நாடாளுமன்ற கூட்டத்தின்போது இந்த சட்ட வரைவு நேர்மறையான கருத்துக்களை பெற்றதாகவும் டாக்டர் ஸ்ரீ அசலினா குறிப்பிட்டார். மனநல இடர் உதவி எண் ஹீல் லைன் 1555 கடந்த 4 தற்கொலை முயற்சி உள்ளிட்ட 518 சம்பவங்களை கையாண்டதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அகமது தெரிவித்தார். அவற்றுள் 347 சம்பவங்கள் தற்கொலை எண்ணங்களை கொண்டிருந்தோரின் அழைப்புகளை உட்படுத்தியது. 171 சம்பவங்கள் அரசு மலேசிய காவற்படை அவசரத்துறை ஒத்துழைப்புகளின் மூலம் வெற்றிகரமாக தகர்க்கப்பட்டு தொடர்புடைய நபர் சிகிச்சைக்காக புதிதாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக அமைச்சர் கூறினார். தேசிய நிலையிலான 2026 உலக தற்கொலை தடுப்பு நாளை தொடக்கி வைத்து டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி செய்தியாளர்களிடம் பேசினார். மலேசியா வட்டாரத்தில் விண்வெளித்துறையில் முன்னணி வகிக்கும் நாடாக மாற இலக்கிட்டுள்ளது. அத்துறையின் சட்ட கட்டமைப்பை வலுப்படுத்தும் வேளை நீடித்த நிர்வாகத்தை ஊக்குவிப்பது வாயிலாக இதனை எட்டவுள்ளதாக அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சர் டாக்டர் சாங் லீ காங் கூறினார். வாணிக விண்வெளி நடவடிக்கைகள், துரித வளர்ச்சியை பாதுகாப்பு கூறுகள், விண்வெளி நிலைத்தன்மையுடன் சமநிலைப்படுத்த வலுவான சட்ட கட்டமைப்பு, உள்நாட்டில் நிபுணத்துவம் வாய்ந்தவர்களை உருவாக்குதல் முக்கிய கூறுகளாக உள்ளன. இது நாடு மட்டுமல்லாது வட்டார நாடுகளும் விண்வெளி நடவடிக்கைகளில் சிறந்த முறையில் பன்னாட்டு விதிகளுக்கு உட்பட்டு ஈடுபடுவதை உறுதி செய்யும் என அவர் சுட்டிக்காட்டினார். 2026-2030 பொதுத்துறை இலக்கவியல் மயமாக்கல் திட்டம் RPSA இன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் அனைத்து நிலைகளிலும் இலக்கவியல் மயமாக்கல் முயற்சிகளை செயல்படுத்துவதை திட்டமிடுவதற்கான முதன்மை வழிகாட்டியாக அமையும் என்று அரசாங்க தலைமைச் செயலாளர் தான்ஸ்ரீ டாக்டர் ஷம்ஷுல் அஸ்ரி அபுபாக்கர் தெரிவித்துள்ளார். 5 முக்கிய உத்திகள், 18 அணுகுமுறைகள், 44 திட்டங்கள் மற்றும் 44 இலக்குகளை உள்ளடக்கிய RPSA திட்டம் பொதுத்துறையின் இலக்கவியல் உருமாற்றத்திற்கான கட்டமைப்பாகவும் வியூக வழிகாட்டியாகவும் செயல்படுவதாக அவர் கூறினார். இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
2: இன்று கவனத்தை ஈர்த்த செய்திகள் யாவை? இவ்வாரத்தின் முக்கிய நடப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு breetha.rtn.gov.my
1: தென் மியான்மரில் ஏற்பட்ட கடுமையான வெள்ளம் நிலச்சரிவுகளில் 800 உயிரிழந்த நிலையில் 30 பேர் காணாமல் போனதாக ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. கடந்த வெள்ளிக்கிழமை இரவு தொடங்கி தானின் தாரி வட்டாரத்தில் கனமழை பெய்து வருகிறது. அங்கு பெய்து வரும் தொடர் மழையால் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறும் கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக அவசர மருத்துவ சேவை பிரிவு தலைவர் மியோ மீன் தெரிவித்தார். ஈரானின் 7 சண்டை நிறுத்த பரிந்துரையை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நிராகரித்துள்ளதை தொடர்ந்து எண்ணெய் விலை உயர்ந்துள்ளது. அத்துடன் பணவீக்க பதற்றமும் அதிகரித்துள்ளது. முன்னதாக கடந்த வாரம் ஐநா பொதுப்பேரவையில் தெஹ்ரான் அந்த பரிந்துரையை முன்வைத்திருந்தது. இதன் மூலம் ஹார்முஸ் நீரிணை திறக்கப்பட்டு விநியோக தொடர் புத்துயிர் பெறும் என எதிர்பார்க்கப்பட்டது. இதனிடையே வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த டிரம்ப் அந்த பரிந்துரையை நிராகரித்தார். ஆயினும் ஈரானுடன் சமரச பேச்சுகள் தொடங்கும் என எதிர்பார்ப்பதாக அவர் கூறினார். தைவானுக்கான அமெரிக்க ஆயுத விற்பனை தொடர்பான கவலைகளுக்கு நடுவே சீனாவுக்கு ஆயுதங்களை விற்பது குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சீன சகா ஜி ஜின்பிங்கிடம் கேட்டதாக சீனாவுக்கான அமெரிக்க தூதர் டேவிட் பெர்டியூ தெரிவித்தார். எனினும் சீனாவுக்கு ஆயுத விற்பனை செய்ய அமெரிக்க சட்டம் அனுமதிக்கவில்லை என்றும் அத்தகைய திட்டம் எதுவும் இல்லை என்றும் அமெரிக்க வெளியுறவு அமைச்சு கூறுகிறது. இதனிடையே தைவானுக்கான சுமார் $14 பில்லியன் மதிப்பிலான ஆயுத கொள்முதல் தற்போது இடைநிறுத்தப்பட்டுள்ளது. மேற்கு கரையில் பணியில் இருந்த நெதர்லாந்து அதிகாரிகளின் தூதரக அங்கீகாரத்தை ரத்து செய்ய இஸ்ரேல் முடிவெடுத்துள்ளது. இஸ்ரேலிய குடியேற்ற பகுதிகளைச் சேர்ந்த பொருட்கள் மீதான தடைகளை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு வருத்தம் தெரிவித்த நெதர்லாந்து, இறக்குமதி தடை இஸ்ரேலை நேரடியாக எதிர்ப்பதாக பொருள்படாது என வெளியுறவு அமைச்சர் திரம் பென்சன் கூறினார். இதனிடையே நெதர்லாந்து தூதரக அதிகாரிகள் அவர்களது பொறுப்புகளை ஒப்படைக்க 7 அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது தாக இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் கிடோன் சா கூறினார். விளையாட்டு 2026 ஐச்சி நகோயா ஆசிய போட்டி. நாட்டின் தங்க இலக்கை நிறைவேற்றியுள்ள தேசிய அணியின் சாதனை பெருமைக்குரியது என்று இளைஞர் விளையாட்டு அமைச்சர் டாக்டர் முகமது தௌஃபிக் ஜுஹாரி தெரிவித்துள்ளார். இந்த சாதனை போட்டிகளில் தொடர்ந்து பங்கேற்கும் விளையாட்டாளர்களுக்கு ஊக்கமளிக்கும் என்றும் ஆசிய போட்டி வரலாற்றில் கூடியபட்சமாக மலேசியா பெற்ற 9 தங்கப்பதக்க சாதனையை முறியடிக்க வாய்ப்பிருப்பதையும் அவர் கூறினார். அத்துடன் தேசிய அணியினர் தொடர்ந்து உறுதியுடன் செயல்படுவதன் மூலம் பதக்க எண்ணிக்கையை மேலும் அதிகரிக்க வேண்டும் என டாக்டர் முகமது தௌஃபிக் கேட்டுக் கொண்டார். துன் டாக்டர் சித்தி ஹஸ்மா முகமது அலியின் நல்லுடல் முழு அரசு மரியாதையுடன் இன்று நல்லடக்கம் செய்யப்படும். தொழிலாளர்களின் நலன், முதலாளிகளின் தொழில் வளர்ச்சி இடையே சமநிலை உறுதி செய்யப்பட வேண்டும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.
0: லிங்கம்ஸ் பயணித்தாளர்களே, உங்கள் நலன் முக்கியம். அதற்கு சிறந்த உணவு வழிகாட்ட உங்கள் பின்னே.

0: நேர்களே, திங்கட்கிழமைகள்ல தீரா இசையில் கல்வி சார்ந்த விவரங்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு பிரபல கணித ஆசிரியர் பீட்டர் அவர்கள் காத்துட்டு இருக்காங்க, இணைந்திருங்கள்.
1: வணக்கம். பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் கணிதம்னு சொல்லும் போது மாணவர்கள் மத்தியில இந்த பாடத்திட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கு. குறிப்பா இந்த 1ஆம்ல இருந்து 6ஆம் ஆண்டு படிக்கிற மாணவர்களுக்கு நாளுக்கு நாள் நம்ம மாணவர்கள் மத்தியில பார்த்தோமா இந்த ஆர்வம் நாட்டம் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வருது. கணிதத்துல லவ் அண்ட் பேஷன் டுவர்ட்ஸ் நம்பர்ஸ் வந்து நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டு வருது. குறிப்பா இந்த ஒரு 2 வாரம் காலகட்டத்துல ஒரு ஆய்வு ரிப்போர்ட்டை வந்து வெளியாக்குனாங்க. இது வந்து பிசா ரிப்போர்ட்னு சொல்லுவோம். இந்த ரிப்போர்ட் பிரகாரம் நீங்க பாத்தீங்கன்னா கணித பாடத்துல நம்மளோட அடுவு நிலை வந்து ரொம்ப குறைவா இருக்கு, இந்த நாட்டோட அடுவு நிலை. சோ அந்த அடிப்படையில நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா மாணவர்களுக்கு ஒரு இலவச கணித பட்டறை, ஸ்பீட் மேட்ச்னு சொல்லுவோம், விவேக கணிதம்னு சொல்லுவோம். இந்த பட்டறை எங்க நம்ம நடத்த போறோம்னு பாத்தீங்கன்னா பூச்சோங், ஷா ஆலாம், ரவாங், கிளாங்ல வந்து நம்ம நடத்த போறோம். இதை தவிர்த்து சிரம்பான்லயும் நம்ம வந்து இந்த பட்டறையை வந்து நம்ம இலவசமா வந்து நடத்த போறோம். இந்த பட்டறை மூலமா மாணவர்கள் என்ன கத்துக்குவாங்க, 1வது எப்படி ஸ்பீடா கல்குலேட் பண்றது, எப்படி பேட்டர்ன் ஆஃப் நம்பர்ஸ் மாஸ்டர் ஆப் பண்றது, பேட்டர்னிங் அந்த நம்பரை எப்படி மாஸ்டர் ஆப் பண்றது, 3வது மனக்கணக்கு, மனக்கணக்கை எப்படி மாஸ்டர் ஆப் பண்றது, 4வது முக்கியமா என்ன கத்துக்குவாங்க நீங்க பாத்தீங்கன்னா ஸ்பீட் நம்பர்ஸ், ஸ்பீட் கல்குலேஷன், எப்படி ஒரு கணித பாடத்தை வந்து மாணவர்கள் 3 விஷயத்தை வந்து குறிப்பா அவங்க புரிஞ்சிக்கணும். 1, கான்செப்ட். ஒரு ஒரு டாபிக், ஒரு ஒரு பாடத்துக்கு ஒரு கான்செப்ட் இருக்கும். அந்த கான்செப்ட் அவங்க கத்துக்கணும். உதாரணம், காசை பத்தி படிக்கிறாங்கன்னா காசோட வேல்யூ என்ன, அதோட தரம் என்ன, எதுக்கு நம்ம இந்த காசை பயன்படுத்துறோம், இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்க தெரிஞ்சுக்கணும். அதான் கான்செப்ட். 2வது வந்து அரித்மெட்டிக். இந்த அரித்மெட்டிக் சொல்லும் போது நம்பர்ஸ், கூட்டல், பெருக்கல், கழித்தல், வகுத்தல், இதை வந்து அவங்க மாஸ்டர் ஆப் பண்ணும். இதுக்கு ஒரு மெத்தடாலஜி இருக்கு, இதுக்கு ஒரு வழிமுறைகள் இருக்கு அவங்க கத்துக்கிறதுக்கு. கடைசியா ஒரு கணித கேள்வியை வந்து எப்படி அணுகுமுறை பண்றது, எப்படி அப்ளிகேஷன், எப்படி அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றது, இதை வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும். சோ இந்த பட்டறை இலவசமா நம்ம நடத்துறோம். குறிப்பா பூச்சோங், ஷா ஆலாம், ரவாங், கிளாங்ல பெற்றோர்களும் மாணவர்களும் ஒன்னா எனர்ஜி வந்து கலந்துக்கங்க. இது ஒரு இலவசமான உள்ள பட்டறை. மேல் விவரத்துக்கு 0162687192 விவேக கல்வி நிலையம்.

0: தீரா இசையில் இணைந்திருப்பதற்கு நன்றி. இன்னும் சிறிது நேரத்தில் துன் டாக்டர் சித்தி ஹஸ்மாவின் உடல் புத்ரஜயா பிரசின் 20 புசாரா நகர தேசிய வீரர்கள் கல்லறையில் நல்லடக்கம் செய்யப்படும். துன் டாக்டர் சித்தி ஹஸ்மாவுடனான நினைவுகளோடு துன் வீதி சம்பந்தன் புதல்வி தேவகுஞ்சரி சம்பந்தன் அவர்கள் பகிர்ந்து கொள்கின்றார்.
1: ஒரு காலத்துல பெண்களுக்கு படிப்பு அவசியம் இல்லை என்ற கருத்து இருந்தது. பிற்பாடு இந்த சிந்தனை மாறி பெண் குழந்தைகளுக்கும் படிப்பு வாய்ப்பு கொடுக்கணும்னு ஒரு கருத்து ஏற்பட்டது. அந்த ஆரம்ப பெண் பட்டதாரிகள் ஒரு சிறிய சமூகத்தை சேர்ந்தவர் துன் சித்தி ஹாஸ்மா. அம்மாவும் அந்த குரூப்ல ஒருவர் தான். அம்மா கெமிஸ்ட்ரி படிச்சாங்க. துன் சித்தி ஹாஸ்மா மருத்துவம் படிச்சார். மலைக்கார சமூகத்துல முதல் பெண் மருத்துவராக பயின்றார். அவ்வேளையில எதிர்காலத்துல துன் ஹாஸ்மா பிரதம மந்திரியுடைய துணைவியார் ஆக போறாங்கன்னு அந்த யோசனை இருந்திருக்காது. ஆனால் அவங்களுக்கு இந்த சேவை மனப்பான்மை இருந்தது. இளமை மருத்துவரா அவங்க சுகாதார அமைச்சில வேலை புரிஞ்சிருக்காங்க, வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. அவ்வேளையில கிராமங்களிலும் அந்த கம்பத்துல எல்லாம் நிறைய பிரச்சனைகள். யாருக்குன்னா பெண்களுக்கும் குழந்தைகளுக்கு சிசுக்களுக்கு சுகாதார பிரச்சனைகள். சாப்பாடு சரியா, நல்ல சாப்பாடு இல்லாத நேரம், ஒரு நேரத்துல வந்து குழந்தைகளுக்கு பால் இல்லாம கஞ்சி தண்ணி கொடுத்த நேரம், அந்த பிரச்சனைக்கு இவங்க நிறைய முக்கியத்துவத்தை கொடுத்து பெண்களுக்கு சிசுக்களுக்கு குழந்தைகளுடைய சுகாதாரத்தை வந்து உயர்த்துறதுக்கு பல நடவடிக்கை பல திட்டங்கள் போட்டிருக்காங்க. துன் ஹாஸ்மா மருத்துவரா ஆரம்ப வாழ்க்கையில இருந்தது. அதுக்கு பிற்பாடு அவரு துண்ண கல்யாணம் பண்ணது அதெல்லாம் சரித்திரத்துல வந்துட்டது. அதுக்கு பிற்பாடு பல நிறுவனங்கள்ல அவங்க பல சேவை செய்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு சரித்திரத்துல வந்துருச்சு. ஆனாலும் முக்கியமா என்ன சொல்ல வேண்டியதுன்னா, அவங்க தனிப்பட்ட முறையில அவங்க கூட பழகிறப்ப ரொம்ப அன்பா ரொம்ப பாசமா இருப்பாங்க. அவ்வளவு பெரிய பதவியில இருந்தவங்க, உலகத்துல உள்ள பெரியவங்க எல்லாம் அவங்களோட மிக்ஸ் பண்ணி இருந்தாலும் அவங்க ஒவ்வொருத்தரையும் காது கொடுத்து கேட்பாங்க, அன்பா இருப்பாங்க. அவங்க வயலின் வாசிப்பாங்க, பியானோ வாசிப்பாங்க. அவங்க வீட்டுக்கு போனா நல்லா உபசரிப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க. மலேசியாவோட பூப்பந்து குழுவை வந்து அவங்க ஒரு அவங்க அடாப்ட் பண்ணி அவங்களுக்கும் ஒரு தயாரானது மலேசிய மக்களுக்கு ரொம்ப கவர்ந்திருந்துச்சு. அதனால இன்னைக்கு வந்து அவங்க துன் சித்தி ஹாஸ்மா அவர் பிரதமருடைய துணைவியார் மட்டும் இல்ல, சிறந்த பெண்மணியா மட்டும் இல்ல, ஒரு சிறந்த மலேசிய தலைவியாகவும் இருந்தாங்க. அதனால இன்னைக்கு வந்து நம்ம நாட்டுக்கு இது ஒரு பெரிய இழப்பு. ஆனாலும் நம்ம அவங்களை என்னைக்கும் ஞாபகத்துல வச்சிருப்போம். என் குடும்பத்தின் சார்பா துன் குடும்பத்துக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை கூற இஷ்டப்படுறோம். அவங்க குடும்பத்துல மட்டும் இந்த இழப்பு இல்ல, மலேசியா பூரா வந்து அவங்க மேல ஒரு அன்பு இருந்ததுனால மலேசியா நம்ம எல்லாத்துக்கும் ஒரு இழப்பு தான். துன் ஹாஸ்மாவின் ஆத்மாவுக்கு பிரார்த்தனை செய்வோம்.
0: துன் டாக்டர் சித்தி ஹாஸ்மா உடனான நினைவுகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் துன்வீதி சம்பந்தனின் புதல்வி தேவகுஞ்சரி சம்பந்தன் அவர்கள்.

0: நிறைவான தமிழும் மனம் நிறைக்கும் இசையும் மின்னல் FM.
1: உங்கள் கனவின் வெற்றி படையை நோக்கி பயணிக்கலாம். MDIS மலேசியா இன்டர்நேஷனல் காலேஜில் சர்டிபிகேட், ஃபவுண்டேஷன், டிப்ளமா முதல் டிகிரி வரை உங்கள் கனவு கல்வியை தொடரலாம். செப்டம்பர் முதல் மாணவர் பதிவு தொடங்கியுள்ளது. உங்கள் வெற்றி பயணத்தை இன்றே தொடங்க உடனே பதிவு செய்யலாம். MDIS மலேசியா இன்டர்நேஷனல் காலேஜ், உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு. விவரங்களுக்கு 0119 71 23 688.
2: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0109 70 7 2 9 1 9 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
3: மடானி உங்களுக்காக.
4: உயர்வு மடானி 2.0. இந்திய சமூகத்தைச் சேர்ந்த B40 M40 சிறு நடுத்தர தொழில் முனைவோரின் வர்த்தக வளர்ச்சிக்கு உதவும் திட்டம். தகுதியான தொழில் முனைவோர் 20,000 ரிங்கிட் முதல் 50,000 ரிங்கிட் வரை உதவி பெறலாம். அக்டோபர் 13 மாலை 5 மணிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். மேல் விவரங்களுக்கு www.mitra.gov.my.
3: மடானி உங்களுக்காக
5: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின் நல்ல ஃபேன்.

தேரா இசையில் இணைந்திருப்பதற்கு நன்றி. துன் டாக்டர் சித்தி ஹஸ்மா அவர்கள் இசை மீது ஒரு பெரிய ஆர்வம் கொண்டவர். 70 வயதில் வயலின் இசைக்கருவியை பல வருடங்களுக்கு பிறகு அவர் மீண்டும் கற்றுக்கொண்டார். சவுண்ட்ஸ் ஆஃப் ஹஸ்மா சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா எனும் இசைக்குழு அவரது இசை நாட்டத்தின் அடிப்படையில் அமைக்கப்பட்டு பல மாணவர்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் இசையாற்றலின் தளமாக இயங்கியிருக்குங்க. இந்த இசைக்குழு ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சிகளில் டாக்டர் துன் டாக்டர் சித்தி ஹஸ்மா அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிப்பாங்க. இதில் அவங்க வயலினை வாசித்து பார்வையாளர்களுக்கு நல்லதொரு படைப்பை வழங்குவார். சென்ற வாரமும் அப்படித்தான், 23 செப்டம்பர் டாக்டர் அவர்கள் பியாண்ட் த ஸ்டேஜ் அப்படின்ற நிகழ்ச்சியில் MMU-வில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. அவர் தனது மறைவிற்கு முன் கலந்து சிறப்பித்த இறுதி இசை நிகழ்ச்சி இதுவாகும். இந்த நிகழ்ச்சியில் டாக்டர் சித்தி ஹஸ்மா அவர்கள் மாணவர்களுடன் இணைந்து தமது இசை படைப்பை வழங்கி மகிழ்ந்தார்.

0: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாபம்.
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைநாப்ஸ் இ-டியூஷன் AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 709 7199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைநாப்ஸ் இ-டியூஷன், சிறந்த கற்றல் முறை மற்றும் சிறந்த அடைவு நிலை.
2: உங்கள் கனவின் வெற்றி படையை நோக்கி பயணிக்கலாம். MDIS மலேசியா இன்டர்நேஷனல் காலேஜில் சர்டிபிகேட், பவுண்டேஷன், டிப்ளமா முதல் டிகிரி வரை உங்கள் கனவு கல்வியை தொடரலாம். செப்டம்பர் முதல் மாணவர் பதிவு தொடங்கியுள்ளது. உங்கள் வெற்றி பயணத்தை இன்றே தொடங்க உடனே பதிவு செய்யலாம். MDIS மலேசியா இன்டர்நேஷனல் காலேஜ், உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு. விவரங்களுக்கு 0100 719 7168.
1: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
3: நம்ம உடல் வந்து நமக்கு அடிக்கடி சில சிக்னல்ஸ், அறிகுறிகளை கொடுக்கும். அதை வந்து நம்ம அலட்சியம் செய்யக்கூடாது. உதாரணமாக கண்ணெரிச்சல், தொடர்ச்சியான இரும்பல், தொண்டை வலி அல்லது மூச்சு திணறல் இருந்தால் கவனியுங்கள். குறிப்பா அஸ்மா, COPD இப்படி உள்ள நோயாளிகள் வந்து மருத்துவர்கள் கொடுக்கும் இன்ஹேலர்ஸ் இருக்கும், அதை வந்து என்னைக்குமே நம்ம அருகாமையில் வச்சிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அடிக்கடி அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி உங்களுக்கு அட்டாக் வந்து உங்களுடைய யூஸ்வலா பாய்க்கக்கூடிய இன்ஹேலர்ஸ் ஒரு முறை பயன்படுத்துங்க, இருமுறை பயன்படுத்துங்க. எந்த நிவாரணம் கிடைக்கலையா தயங்காமல் மருத்துவமனைக்கு உடனே செல்லுங்கள். இயற்கை பேரிட தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி.
4: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. தொலைத்தொடர்பு நிறுவனங்களும் இணைய சேவை வழங்குநர்களும் தேசிய தகவல் பரவலாக்கல் மையங்கள் நாடி மூலம் இலக்கவியல் முறையில் வலுவூட்டும் முயற்சிகளில் பங்கேற்குமாறு தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஃபாமி ஃபாடில் தெரிவித்துள்ளார். இது இணைய மோசடி அச்சுறுத்தலை கட்டுப்படுத்த வழிவகுக்கும் என்றார் அவர். டாக்டர் ஸ்ரீ ஃபாமி செய்தியாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தஞ்சோங் மாலிமில் உள்ள வாகன உயர் தொழில்நுட்ப பள்ளத்தாக்கு AHTV சார்ந்த சூழலமைப்பில் முதலீடு செய்ய ஆர்வமுள்ள சில உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுடன் பேரா கலந்துரையாடலை நடத்தி வருகிறது. மாநில அரசாங்கம் கூட்டரசு அரசாங்கத்துடன் இணைந்து சம்பந்தப்பட்ட பகுதியில் முதலீட்டு வாய்ப்புகளை ஆராய்வதில் சாத்தியமான முதலீட்டாளர்களை தொடர்ந்து கண்டறிந்து வருவதாக மாநில சுற்றுலா முதலீடு தொழில் செயற்குழு தலைவர் லோ ஜீயி கூறினார். இன்று மாலை நிலவரப்படி சரவாசரியானில் காற்று மாசு குறியீடு IPU 157 பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காற்று மாசு குறியீடு மேலாண்மை முறை APIMS தெரிவித்துள்ளது. இதனிடையே 62 இடங்களில் காற்று மாசு குறியீடு மிதமான அளவிலும் 5 இடங்களில் காற்றின் தரம் நல்ல நிலையிலும் உள்ளதாக APIMS அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. 2024 ஆண்டு தொடங்கி இதுவரை வெளிநாட்டு ஓட்டுநர்களுக்கான சிறப்பு நடவடிக்கையின் கீழ் பல்வேறு சாலை குற்றங்களுக்காக 481,119 குற்றப்பதிவுகளை சாலை போக்குவரத்துத்துறை JPJ வெளியிட்டுள்ளது. ஓட்டுநர் உரிமம் இல்லாதது, மோட்டார் வாகன உரிமமும் காப்புறுதி இல்லாததும் குற்றங்களுள் அடங்கும் என JPJ-வின் செயலாக்க பிரிவின் மூத்த இயக்குநர் டத்து மொமாட் கிலிஃப் மஹாசான் தெரிவித்துள்ளார். நேபாளம் மானாங் மலைப்பகுதியில் உள்ள முகாம் பகுதியில் ஏற்பட்ட பனிச்சரிவில் குறைந்தது 4 பலியானதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. காலையில் தேடி மீட்கும் பணிகளின் போது அந்த உடல்கள் கண்டெடுக்கப்பட்டதாக மானாங் மாவட்ட காவல்துறை தலைவர் வினோத் போஹோரா தெரிவித்தார். விளையாட்டு. அக்டோபர் 2 நாள் தொடங்கி 4 வரை சப்பாங் பன்னாட்டு பந்தய தடம் SICயில் நடைபெறவுள்ள கிராண்ட் பிரி ஃபார்முலா 1 கல்ஃப் ஏர் பஹ்ரைன் போட்டி ஏற்பாடுகள் இறுதிக்கட்டத்தில் உள்ளன. SICயில் வழங்கப்பட்டுள்ள அனைத்து வசதிகளும் மிகச்சிறந்த நிலையில் இருப்பதாக இளைஞர் விளையாட்டு அமைச்சர் டாக்டர் மொஹமத் தௌஃபிக் ஜொஹாரி தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

மின்னலோடு தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு நன்றிங்க. தீராயிசையில் நாம பேசிக்கிட்டு இருக்கோம். துன் டாக்டர் சித்தி ஹஸ்மா அவர்கள் சிறந்த விளையாட்டராகவும் விளங்கியிருக்காங்க. 75 வயது வரைக்கும் பூப்பந்து விளையாட்டில் ரொம்ப ஆர்வமா ஈடுபட்டு வந்திருக்காங்க. பூப்பந்து விளையாட்டின் மீதான அவரது நீண்ட கால ஆர்வமும் ஈடுபாடும் காரணமாக மலேசிய பூப்பந்து சங்கத்தின் புரவலாகவும் அவர் வந்து இருந்திருக்காங்க. துன் என்ற கௌரவ பட்டத்தை வழங்கும் மலேசியாவின் உயரிய விருதான ஸ்ரீ சத்யா மகோதா மலேசியா விருதை பெற்ற முதல் மலேசிய பிரதமரின் மனைவி என்ற பெருமையையும் டாக்டர் சித்தி ஹஸ்மா பெற்றிருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. தீரா இசையில் இசையை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 9072 9119 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
0: மட்ரானி உங்களுக்காக.
2: உயர்வு மடானி 2.0. இந்திய சமூகத்தைச் சேர்ந்த B40 M40 சிறு நடுத்தர தொழில் முனைவோரின் வர்த்தக வளர்ச்சிக்கு உதவும் திட்டம். தகுதியான தொழில் முனைவோர் 20,000 ரிங்கிட் முதல் 50,000 ரிங்கிட் வரை உதவி பெறலாம். அக்டோபர் 13 மாலை 5 மணிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். மேல் விவரங்களுக்கு www.mitra.gov.my.
0: மடானி உங்களுக்காக.

0: நின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை
1: தீராய்சையில்

தீரா இசையில் இணைந்திருப்பதற்கு நன்றி. உங்கள் பொழுதை இசையால் இசைத்துக் கொண்டிருக்கின்றோம். துன் டாக்டர் சித்தி ஹஸ்மா அவர்களை பற்றி இன்னும் நிறைய கதைகள் நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்றைக்கு திங்கட்கிழமை இந்த பக்கம் மோகன் உங்களோட வந்துகிட்டு இருக்கேன். வேலை முடிஞ்சு உங்களுடைய பயணம் இருக்கும். இன்றைக்கு உங்க முழு நினைவுகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா நாட்டிற்கு சேவையாற்றிய ஒருத்தவங்களை பத்தி தான் நம்ம அதிகமா பேசிட்டு இருக்கோம். துன் டாக்டர் சித்தி ஹஸ்மா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 2016 அவங்களுக்கான ஒரு புத்தகத்தை வந்து வெளியிட்டு இருக்காங்க. மை நேம் ஹிஸ் ஹஸ்மா அப்படின்ற இந்த புத்தகம் அவனுடைய வாழ்க்கையை சித்தரிக்கக்கூடிய ஒரு புத்தகமா இருந்திருக்கு. அவனுடைய சிறு வயது வாழ்க்கை, மருத்துவத்துறையில் அவங்க பண்ண விஷயங்கள், குடும்ப வாழ்க்கை, அப்புறம் நிறைய சேவைகள் எப்படி நடந்தது, அவங்களுடைய பிடித்த விஷயம் என்ன, எப்படி பல அவங்களை பற்றியான ஒரு புத்தகம் வந்து மை நேம் இஸ் ஹஸ்மா அப்படின்னு வந்து வெளியிட்டிருந்தாங்க. 2016 இது நடந்தது. அதே சமயத்தில் இன்றைக்கு நிறைய நம் நாட்டின் பிரமுகர்கள்லாம் அவங்களுடைய மறைவுக்கு வந்து ஆழ்ந்து இரங்கலை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதில் முக்கியமான தோ லீ சாங் வே அவர்களும் வந்து ஒரு பதிவு பண்ணியிருக்காரு. அங்க பேட்மிண்டன் பூப்பந்து அப்படின்னும் போது துன் அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கெல்லாம் அவங்க பிள்ளைங்க மாதிரி பாத்துக்குவாங்க. ஒவ்வொரு முறையும் சில சமயங்கள்ல குழுக்கள்ல சில கருத்து வேறுபாடுகள் நடந்தாலும் முன் வந்து எங்களை சரி செய்யக்கூடிய ஒருத்தவங்க அவங்க இருந்திருக்காங்க அப்படின்ற பதிவு வந்து டத்தோ லீ சாங் வே அவருடைய சமூக வலைத்தளங்கள்ல வந்து பகிர்ந்துட்டு இருக்காங்க. அடுத்து ஹரிஹரன் மற்றும் சித்ரா பாடிய பாடல் வருது, கேட்கலாம்.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100972199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNabs e-tuition, சிறந்த கற்றல் முறை மற்றும் சிறந்த அடைவு நிலை.
1: நிறைவான தமிழும் மனம் நிறைக்கும் இசையும் மின்னல் FM.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:09. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:09.
2: அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
3: ஹாய், வணக்கம். நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ் வி ஹைரிஷ்.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. மறைந்த துன் டாக்டர் சித்தி ஹாஸ்மா முகமத் அலியின் நல்லுடல் புத்ரஜயா பிரசன்ட் 20 உள்ள புசாரா நகாராவில் மாலை 6:20 நல்லடக்கம் செய்யப்பட்டது. அவரது கணவர் துன் டாக்டர் மகாதிர் முகமத், பிள்ளைகள், குடும்ப உறுப்பினர்கள் முன்னிலையில் இறுதிச் சடங்குகள் நடைபெற்றன. மறைந்த துன் டாக்டர் சித்தி ஹாஸ்மா முகமத் அலியின் கனிவான பேச்சு அவரது அறிவுரைகளையும் கருத்துக்களையும் அனைவரும் கவனமாக கேட்கச் செய்ததாக பிரதமர் துறையமைச்சர் ஹெனாயோ கூறினார். அவரது அமைதியான குணமே டாக்டர் சித்தி ஹாஸ்மாவை ஈடு இணையற்ற பெண் ஆளுமையாக திகழச் செய்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். நுட்ப தொழிற்கல்வி டிவெட் பல்வேறு கல்வி பிரிவுகளைச் சேர்ந்த மாணவர்களிடையே குறிப்பாக உறைவிட பள்ளிகள், அறிவியல் இடைநிலை பள்ளிகள், சமய பள்ளிகள், மாறா இளநிலை அறிவியல் கல்லூரி பள்ளி மாணவர்களும் தொழிற்கல்லூரிகளை தெரிவு செய்கின்றனர். திறன் சார்ந்த கல்வி குறித்த சமூகத்தின் பார்வையில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை இந்த போக்கு எடுத்துரைப்பதாக கல்வியமைச்சின் டிவெட் பிரிவு இயக்குநர் ஜுல்கர் நாய் ஃபௌசி தெரிவித்தார். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM கூட்டரசு நில மேம்பாட்டு வாரியம் ஃபெல்டாவுக்கும் அதன் இரு துணை நிறுவனங்களுக்கும் நிர்வாக மேம்பாடு தொடர்பில் சில பரிந்துரைகளை முன்வைத்துள்ளது. வேளாண் வணிக திட்டத்தையும் கால்நடை விற்பனை முன்னோடி திட்டத்தையும் வெளிப்படையாக செயல்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக SPRM தெரிவித்தது. 2026 ஆண்டுக்கான உலகளாவிய கடப்பிதழ் தரவரிசையில் மலேசிய கடப்பிதழ் 2 இடத்தை பிடித்துள்ளது. கடந்த ஆண்டு 3 இடத்தில் இருந்த மலேசிய கடப்பிதழ் தற்போது 175 நாடுகளுக்கான பயண அணுகலை வழங்குகிறது. அவற்றுள் 129 நாடுகளுக்கு விசா இன்றியும் 46 நாடுகளுக்கு வந்தவுடன் விசா பெறும் வசதியும் உள்ளதாக குடிநுழைவுத்துறை தெரிவித்தது. ஹங்கேரி பிரதமர் பீட்டர் மொக்யர்க்கும் முன்னாள் தலைவர் தேசியவாதி விக்டர் ஆபனின் இரு முன்னாள் அமைச்சர்களுக்கும் வழங்கப்பட்டிருந்த சட்ட பாதுகாப்பை நாடாளுமன்றம் அகற்றியது. இதன் மூலம் வெவ்வேறு குற்றவியல் வழக்குகளில் அவர்கள் மீது விசாரணை நடத்த வகை செய்யப்பட்டுள்ளது. விளையாட்டு 2026 லெட்வர்டு லங்காவி இன்று நடைபெற்ற 2 கட்ட பந்தயத்தில் ஜராய் மலை உச்சியை முதலில் கடந்த உள்ளூர் வீரர் என்ற பெருமையை தெரங்கானு சைக்கிளிங் டீமைச் சேர்ந்த கி ஜேயி பெற்றார். தைப்பிங்கிலிருந்து ஜராய் மலைக்கான 145.6 km தூரத்தை அந்த 23 வயது வீரர் 3:42.26 கடந்து 27 இடத்தை பிடித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? மைனாப்ஸ் இ-டியூஷன் அஃபிலியேட் புரோகிராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-0-9-0-7-2-9-1-9.
1: இன்றைய வணக்கம் மின்னலில்
2: எனக்கு 24 மணி நேரம் கூட 10 மாட்டேனது. 2-3 hours எக்ஸ்ட்ரா எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நான் ஏங்கிட்டு இருக்கேன்.
3: எந்த வேலையெல்லாம் தள்ளி போட்டுருவீங்க?
2: கிளீனிங், புக் ஷெல்ஃப், அதெல்லாம் வந்து நான் முதல் யோசிக்க மாட்டேன். பாத்தி ஏங்குற மாதிரி இருக்கும் அந்த வேலை. வா, இனி வந்து செய்ய
3: சுத்தப்படுத்து
2: அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு அந்த அளவுக்கு என் உடம்புல செம்பு இல்ல, எனக்கு ஓய்வு கூட. நான் வந்து 3 பிள்ளைங்களுக்கு அம்மா, நான் வேலையும் செஞ்சிட்டு இருக்கேன். காலையில வேலைக்கு போறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் 2 hours நான் வீட்டுல வேலை செய்யணும். காலையில ஸ்னூஸ் பண்ணிட்டேன்னா ஒரு 5 நிமிஷம் அதுக்கு ரொம்ப வருத்தப்படுவேன். அப்புறம் நான் பர்சனல் கிளாஸ் டியூஷன் வேற செய்யறேன் ஸ்பெஷல் பிள்ளைங்களுக்கு.
3: உங்களுக்காக கொஞ்சம் நேரத்தை எப்படி ஒதுக்குறதுன்னு பாருங்க. சரியா,
4: அவங்க சொன்ன பிறகு எனக்கே அசதியாயிருச்சு. அவங்க கதையை கேட்டு
2: நான் எப்போதும் கண்ணாடி மண்ணுக்கு என்னை பாப்பேன். நான் எங்கேயும் என்னை தொலைச்சிட்டனோ அப்படின்ட்டு அந்த ஒரு தேடலுக்கு நான் யோசிச்சேன்னா அது ரொம்ப கவலை ஆயிரும். அதனால என்னை வந்து நான் ரொம்ப போதை பண்ண மாட்டேன். ஒன்னு ஒண்ணுதான் ப்ரே பண்ணும் போது நான் காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நம்ம வந்து நல்ல ஹெல்த் எனக்கு கொடு, அது போதும் அப்படின்னு.
4: எல்லாம் சரியாகும், கவலைப்படாதீங்க.
2: கண்டிப்பா கண்டிப்பா.
1: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது. MyNAPS e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 9072 7199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNAPS e-tuition, சிறந்த கற்றல் முறை மற்றும் சிறந்த அடைவு நிலை.
1: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்.

உன்னிகிருஷ்ணன் குரலில் இடம்பெற்ற பாடலை நம்ம கேட்டோம். தீரா இசையில் தொடர்ந்து பாடல்கள் உங்கள் பொழுதை இன்னும் இசைத்துக் கொண்டிருக்கின்றன. பயணத்தில் இருக்கக்கூடிய நேர்கள் தொடர்ந்து வாங்க. அடுத்து 12B திரைப்படத்திற்காக பாடல் வருது கேட்க.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01079729199.
1: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின் நல்ல ஃபேம்.

சாதனா சர்க்கம் ஸ்ரீனிவாஸ் குரல் இடம்பெற்ற பாடலை நம்ம கேட்டுங்க. தீராய்சையில் இரவு பொழுதில் உங்களை தொடர்ந்து இசைத்துக் கொண்டிருக்கின்றோம். அடுத்து மனோ உன்னி கிறிஸ்டன் டொமினிக் பாடிய பாடல் வருதுங்க, கேட்கலாம்.

0: உங்களுக்காக
1: உயர்வு மடானி 2.0 இந்திய சமூகத்தை சேர்ந்த B40 M40 சிறு நடுத்தர தொழில் முனைவோரின் வர்த்தக வளர்ச்சிக்கு உதவும் திட்டம். தகுதியான தொழில் முனைவோர் 20,000 ரிங்கிட் முதல் 50,000 ரிங்கிட் வரை உதவி பெறலாம். அக்டோபர் 13 மாலை 5 மணிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். மேல் விவரங்களுக்கு www.mitra.gov.my.
0: மடானி உங்களுக்காக
2: புகைமூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
3: மலேசியா நினைக்கிற புகைமூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதை ஏன் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நுண் துகள்கள் சொல்லுவோம், இந்த ஸ்மால் பர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்கில் நம்ம நுரையீரலின் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வரதுக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. அஸ்மா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி அஸ்மா அட்டாக் வர்றதுக்கும் அந்த அட்டாக் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் வந்து திட்டமிடுங்கள். எப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்க கவனத்துல கொண்டு அதுக்கேற்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்கள். ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த ஹேஸ் ஊடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர், ஏர் புரி பாய்க்கிறது நல்லது. வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.

அடுத்து வரும் பாடலோடு இன்றைய தீரா இசைக்கும் நாம ஒரு நிறைவை கொடுக்க போறோம். அடுத்து 8 மணி தொடங்கி நள்ளிரவு 12 மணி வரையிலும் காற்றின் மொழியில் பொன் கோகிலம் உங்களோட பேசுறோம். பாவலா காத்துட்டு இருக்காங்க. விடை பெறுகின்றேன் மோகன், மீண்டும் சந்திக்கலாம்.

கதிப்பம்மா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பம்மால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. ஆகஸ்ட் 31 வரை 2035 பூமி புத்ரா பொருளாதார உருமாற்ற திட்டம், புத்ரா திகப்லோ லீமாவின் செயலாக்கம் 68.55 விழுக்காடு அடைவு நிலையை பதிவு செய்துள்ளதாக துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜாயித் ஹமிடி தெரிவித்தார். பலன்கள் இலக்கிடப்பட்ட தரப்பினரை உண்மையாக சென்றடைவதை உறுதி செய்வதில் இந்த வேகத்தை மேலும் அதிகரிக்க வேண்டும் என்று புறநகர் வட்டார மேம்பாட்டு அமைச்சருமான அவர் குறிப்பிட்டார். இதனிடையே 2026 ஷாங்காய் உலக திறன் போட்டியில் தேசிய அணியின் சாதனை 1995 ஆண்டுக்கு பிறகு மலேசியா பெற்ற மிகச்சிறந்த அடைவு நிலை என்று டத்தோஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜாஹித் விவரித்தார். மலேசிய இளையோரின் திறமையும் தொழில் திறனும் உலகின் முன்னணி திறமையாளர்களுடன் போட்டியிடும் வகையில் இருப்பதை இந்த வெற்றி மெய்ப்பிப்பதாக அவர் கூறினார். ரஷ்யாவின் யூரால் வட்டாரத்தில் மலேசிய சுற்றுலாத்துறையின் இருப்பை வலுப்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அப்பகுதி அதிக எண்ணிக்கையிலான ரஷ்ய சுற்றுப்பயணிகளை ஈர்ப்பதற்கான பெரும் வாய்ப்பை மலேசியாவிற்கு வழங்குவதாக சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சர் டத்தோஸ்ரீ தியோங்கிங் சிங் தெரிவித்தார். இந்தியா தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு ஆளுக்கு 1 கிராம் எடையுள்ள தங்க மோதிரம் இலவசமாக வழங்கும் திட்டம் இன்று தொடங்கப்பட்டது. அரசு மருத்துவ சேவைகள் மீதான மக்களின் நம்பிக்கையை அதிகரிக்கும் நோக்கில் இந்த முனைப்பு செயல்படுத்தப்படுவதாக கூறப்படுகிறது. சவுதி அரேபிய தலைநகர் ரியாத்தில் 1 வாரத்துக்கு பள்ளிகள் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த முடிவு சில மணி நேரங்களிலேயே திரும்ப பெறப்பட்டதோடு இன்று பள்ளிகள் மீண்டும் வழக்க நிலைக்கு திரும்பின. அந்த முடிவு மாற்றப்பட்டது குறித்து அதிகாரப்படியான காரணம் தெரிவிக்கப்படவில்லை. 2026 பஹ்ரைன் கிராண்ட் பிரி ஃபார்முலா 1 அடுத்த மாதம் 2 முதல் 4 வரை சப்பாங் பந்தய தடத்தில் நடைபெறும் இந்த பந்தயத்தையொட்டி சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சு பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்துள்ளது. 2026-2027 மலேசிய வருகை ஆண்டுடன் இணைந்து முன்னெடுக்கப்படும் அந்த நிகழ்ச்சிகள் சுற்றுலா, பண்பாடு, கலை மட்டுமின்றி உள்ளூர் பொருளாதாரத்தையும் ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று அமைச்சின் பெருநிறுவன தொடர்பு தலைவர் ஃபெர்னா அசூரா எகாபுத்ரி மர்சூகி தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

0: மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களே, கோலாலம்பூர் புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:17. கோலாலம்பூர் புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:17.

0: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
1: மின்னலோடு இணைந்திருக்கின்றீர்கள். காற்றின் மொழியில் நாம் தெலுங்கு பாடல்களை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். அந்த வங்கியில் அடுத்து விஜய் பிரகாஷ் கொண்டு வரக்கூடிய பாடல்

யாரு கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அத மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.

0: துன் டாக்டர் சித்தி ஹஸ்மாவின் நல்லுடல் அரச மரியாதையுடன் நல்லடக்கம். துன் டாக்டர் சித்தி ஹஸ்மா நாட்டின் பொது சுகாதாரத்துறை முன்னோடி. வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. மறைந்த துன் டாக்டர் சித்தி ஹஸ்மா மொஹமட் அலியின் நல்லுடல் மாலை 6:20 புத்ராஜயா பிரஸ் 20 உள்ள புசாரா நகராவில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அவரது கணவர் முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது, பிள்ளைகள், குடும்ப உறுப்பினர்கள் முன்னிலையில் இறுதிச் சடங்குகள் நடைபெற்றன. காலை 9:20 தேசிய இருதய கழகம் IJN-ல் தனது 100வது வயதில் காலமான அன்னாருக்கு அரச மரியாதை வழங்கப்பட்டது. சுகாதாரம், கல்வி, சமூக நலன் ஆகிய துறைகளில் டாக்டர் சித்தி ஹஸ்மா நாட்டிற்கு ஆற்றிய சேவைகளையும் பங்களிப்புகளையும் அங்கீகரிக்கும் வகையிலும் அந்த இறுதிச் சடங்கு அமைந்திருந்தது. மறைந்த 5வது பிரதமர் துன் அப்துல்லா அஹமத் படாவியின் துணைவி துன் அன்டோன் மஹ்மூட்டின் கல்லறைக்கு அருகிலேயே துன் டாக்டர் சித்தி ஹஸ்மாவின் உடலும் நல்லடக்கம் செய்யப்பட்டது. துன் டாக்டர் மகாதீர் முகமட்டுக்கும் துன் டாக்டர் சித்தி ஹஸ்மா மொஹமட் அலிக்கும் இடையேயான காதல் கதை 1949 April 23 தொடங்கியது. அவர்களின் அந்த இனிய பயணம் 70 தொடர்ந்தது. சிங்கப்பூரில் மன்னர் 7 அட்வர்ட் கல்லூரியில் மருத்துவ படிப்பை மேற்கொள்ளும்போது அவர்களிடையே இந்த சிநேகம் தொடங்கியது. சித்தி ஹஸ்மா, சித்ரா, வனிதா, டூவர் ஜாமான் எனும் நூலில் விவரிக்கப்பட்டுள்ள அந்த தருணங்கள் 1956 August 4 அவர்களது திருமணத்தில் ஓர் உறவின் தொடக்கமாக அமைந்தன. வாழ்க்கையின் ஏற்றத்தாழ்வுகள் அனைத்திலும் துன் டாக்டர் சித்தி ஹஸ்மா தமக்கு பக்க பலமாக இருந்தது தமக்கு கிடைத்த பெரும் அதிர்ஷ்டம் என்று கடந்த 2021 துன் டாக்டர் மகாதீர் கூறியிருந்தார். சிங்கப்பூரில் ஒரு வகை ஆர்கிட் மலருக்கு டென்ட்ரோபியம் மகாதீர் சித்தி ஹஸ்மா என அவர்களின் பெயர் சூட்டப்பட்டிருப்பது துன் டாக்டர் மகாதீர் முகமது, துன் டாக்டர் சித்தி ஹஸ்மாவின் நீங்கா அன்பை வெளிப்படுத்துகிறது. இதனிடையே நாட்டின் மருத்துவ சகாப்தம் துன் டாக்டர் சித்தி ஹஸ்மா மொஹமட் அலி மறைவுக்கு சுகாதார அமைச்சின் சார்பில் அமைச்சர் டாத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹமத் இரங்கல் தெரிவித்தார். டாக்டர் சித்தி ஹஸ்மா நாட்டின் பொது சுகாதார மேம்பாட்டில் குறிப்பாக தாய், சேய், குடும்ப, சமூக நலத் துறைகளில் முன்னோடியாக திகழ்ந்தார் என அவர் குறிப்பிட்டார். துணைவியையும் தாயாரையும் இழந்து துயரத்தில் இருக்கும் துன் டாக்டர் மகாதீர் முகமட்டுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் ரத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார். டாக்டர் சித்தி ஹஸ்மாவின் மென்மையான பண்பு, தாய்மை உணர்வு, நாட்டிற்கு ஆற்றிய சேவைகள் அனைத்தும் என்றும் நினைவுகளில் நிலைத்திருக்கும் என்றார் அவர். மறைந்த துன் டாக்டர் சித்தி ஹஸ்மா மொஹமட் அலி ஒரு போராளி என நாட்டின் பூப்பந்து சகாப்தம் டத்துஸ்ரீ லீ சோங்பே குறிப்பிட்டார். அவர் வழங்கிய அன்பும் ஆதரவும் நாட்டின் பூப்பந்து வீரர்களை ஒன்றிணைத்ததுடன் அந்த விளையாட்டிற்கு உறுதியான ஆதரவாகவும் அமைந்தது என்று அவர் கூறினார். தமது 20 பூப்பந்து துறை பயணத்தில் தோல்வியோ வெற்றியோ டாக்டர் சித்தி ஹஸ்மாவின் ஆதரவும் அன்பும் இன்றும் குறைந்ததில்லை என அவர் குறிப்பிட்டார். 2026 ஷாங்காய் உலகத்திறன் போட்டியில் தேசிய அணியின் சாதனை 1995 பிறகு மலேசியா பெற்ற மிகச்சிறந்த அடைவு நிலை என்று துணை பிரதமர் டாத்தோஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜாயித் ஹாமிடி விவரித்துள்ளார். மலேசிய இளையோரின் திறமையும் தொழில் திறனும் உலகின் முன்னணி திறமையாளர்களுடன் போட்டியிடும் வகையில் இருப்பதை இந்த வெற்றி மெய்ப்பிப்பதாக அவர் கூறினார். மென்பொருள் ஆய்வு பிரிவில் வெண்கலப் பதக்கம், பெஸ்ட் ஆஃப் நேஷன் விருதை பெற்ற சியாசின் வான் உள்ளிட்ட 13 போட்டியாளர்கள் தத்தம் பிரிவுகளில் சிறப்பு பதக்கங்களை வென்றதற்கும் அவர் பாராட்டு தெரிவித்தார். மேலும் பயிற்றுநர்கள், நிபுணர்கள், குடும்பங்கள், கல்விக் கழகங்கள் என கடுமையாக உழைத்த அனைவரையும் டத்தோஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜாஹித் பாராட்டினார். நாட்டில் மேலும் அதிகமான ஸ்கோலா பொண்டோ குடில் பள்ளிகளில் இலக்கவியல் தொழில்நுட்பத்தையும் செயற்கை நுண்ணறிவு திறனையும் செயல்படுத்தும் முன்னோடி திட்டத்தை விரிவுபடுத்த அரசாங்கம் பரிசீலிக்கிறது. ஜூலை முதல் மேற்கொள்ளப்படும் அந்த திட்டம் பேரா, பினாங்கு, கிளாந்தான், நெகிரிசம்பிலான், கெடா, பஹாங் ஆகிய மாநிலங்களில் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக சமய விவகாரங்களுக்கான பிரதமர் துறையமைச்சர் டாக்டர் சுல்கிஃப்லி ஹசன் கூறினார். குடில் பள்ளி மாணவர்களிடையே இந்த திட்டம் சிறந்த தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றார் அவர். ரஷ்யாவின் யூரல் வட்டாரத்தில் மலேசிய சுற்றுலாத்துறையின் இருப்பை வலுப்படுத்தும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அப்பகுதி அதிக எண்ணிக்கையிலான ரஷ்ய சுற்றுப்பயணிகளை ஈர்ப்பதற்கான பெரும் வாய்ப்பை மலேசியாவிற்கு வழங்குவதாக சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சர் டத்தோஸ்ரீ தியோங்கிங் சிங் தெரிவித்தார். அங்கு அதிக வருமானம் ஈட்டும் மக்கள் பெருமளவில் இருப்பதை கருத்தில் கொண்டு தீவிரமான சுற்றுலா விளம்பரங்கள், சுற்றுலா நிறுவனங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பு, வான் போக்குவரத்து ஆகியவற்றை மேம்படுத்துவதன் மூலம் மலேசியாவுக்கு அதிகமான ரஷ்ய சுற்றுப்பயணிகளை ஈர்க்க முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
2: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
3: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
4: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
4: தேசிய கோட்பாடு ருக்குன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
3: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: இந்தியா உத்தரப்பிரதேசத்தில் கடந்த 3 நாள்களாக பெய்து வரும் கனமழையை தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளத்தில் 81 பேர் உயிரிழந்தனர். மேலும் 62 பேர் காயமடைந்ததாக சின்ஹுவா தகவல் வெளியிட்டது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மாநிலத்தின் கிழக்கு மேற்கு வட்டாரங்களின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வுத்துறை கணித்துள்ளது. சீரற்ற வானிலையை கருத்தில் கொண்டு சில வட்டாரங்களில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு நிலவரத்தில், இந்தியா தமிழ்நாட்டில் பொது சுகாதார பாதுகாப்பு அமைப்பு மீதான மக்களின் நம்பிக்கையை பெறும் நோக்கில் திங்கட்கிழமை அரசாங்க மருத்துவமனைகளில் பிறந்த குழந்தைகளுக்கு இலவசமாக தங்க மோதிரம் வழங்கப்பட்டது. முதலமைச்சர் விஜய் அறிமுகப்படுத்திய அந்த முனைப்பில் அந்த மாநிலத்தின் அனைத்து குழந்தைகளும் 143 அமெரிக்க டாலர் மதிப்பிலான 1 கிராம் தங்க மோதிரம் பெறும் தகுதியை பெற்றனர். இந்தியாவில் தங்கத்திற்கு பண்பாட்டு ரீதியில் அதிக முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது. அந்த தங்க மோதிரம் வருங்காலத்தில் வைத்துக் கொள்வதற்கு ஏற்ற ஒரு மதிப்புமிக்க பொருள் என மதுரை மாவட்ட அரசு மருத்துவமனையில் குழந்தையை ஈன்றெடுத்த தாயார் ஒருவர் கூறினார். தாய்லாந்தில் கனமழையால் இம்மாதம் மத்தியிலிருந்து 80 உயிரிழந்ததாக அரசாங்கம் தெரிவித்தது. பாங்காக் தொடர்ந்து 4வது நாளாக வெள்ளத்தை எதிர்கொண்டுள்ள நிலையில் அண்டை நாடான மியான்மாரிலும் பேரிடரால் உயிரிழப்புகள் பதிவு செய்யப்பட்டன. 27 வட்டாரங்களைச் சேர்ந்த 1.7 மில்லியன் மக்களும் 500,000 அதிகமான குடும்பங்கள் தீவிர வானிலை பாதிப்பை எதிர்நோக்கியுள்ளனர். பாங்காக்கில் பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. மக்கள் வீட்டிலிருந்து வேலை செய்ய வலியுறுத்தப்பட்டுள்ளனர். தொடர் மழை குறித்த முன்னெச்சரிக்கைகள் எதுவும் வெளியிடப்படவில்லை என உள்ளூர் மக்கள் குறிப்பிட்டனர். சவுதி அரேபியா தலைநகர் ரியாத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளும் நேரடி வகுப்புகளுக்கு திரும்பின. பள்ளிகளை மூடுவதாக முந்தைய நாள் அறிவிக்கப்பட்ட சில மணி நேரங்களிலேயே அந்த முடிவு மாற்றப்பட்டது குறித்து அதிகாரிகள் எந்தவொரு விளக்கமும் வழங்கவில்லை. வளைகுடாவில் நிலவும் அதீத பதற்றங்களுக்கும் ஏமனில் சவுதி அரேபியாவை இலக்கிட்ட ஈரான் ஆதரவிலான ஹுதி கிளர்ச்சிப்படையின் தொடர் தாக்குதல்களுக்கும் நடுவே இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இரவில் கிடைத்த தகவலால் குழம்பிய பெற்றோர்களுள் சிலர் திங்கட்கிழமை பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப தவறினர். விளையாட்டு கார்பந்து. கெடா டாருலாமான் ஃபுட்பால் கிளப் KDAFC 2026-2027 பருவத்தில் எந்தவொரு போட்டித் தொடரிலும் பங்கேற்காது. இந்த முடிவு நிலுவையில் உள்ள நிதி பொறுப்பு போன்ற கடப்பாடுகளை தீர்ப்பதிலும் கிளப்பின் செயல்பாடுகளை புத்துயிர் பெறச் செய்வதிலும் கவனம் செலுத்த வழிவகுக்கும் என்று கேடிஏஎஃப்சி நிர்வாகம் தெரிவித்தது. துன் டாக்டர் சிதி ஹஸ்மாவின் நல்லுடல் அரச மரியாதையுடன் நல்லடக்கம். துன் டாக்டர் சிதி ஹஸ்மா நாட்டின் பொது சுகாதாரத்துறை முன்னோடி. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஷ் பரிகோவி. வணக்கம்.
5: வரலாற்றில் இன்று
6: 1960 ஆண்டு இன்றைய நாளில் மலாக்கா இஸ்லாமிய சமய மன்றம் நிறுவப்பட்ட நிகழ்ச்சியை மாநில ஆளுநர் டாக்டோ ஹாஜி அப்துல் மலிக் அதிகாரப்படியாக தொடக்கி வைத்தார். டாக்டோ ஹாஜி அப்துல் மலிக் பேரரசர் துவான்கு ஷேக் புத்ரா ஜமாலுலைலின் நிகராளியாக இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். மலாக்கா இஸ்லாமிய சமய மன்றம் நிறுவப்பட்டதன் மூலம் ஷரியா சட்ட நிர்வாகம் முறைப்படுத்தப்பட்டதோடு நிர்வாக சட்டங்களும் ஷரியா நீதிமன்றங்களும் உருவாக்கப்பட்டன. அதோடு சமய கல்வி, திருமண விவகாரங்கள், ஜகாத், ஃபித்ரா வசூல் ஆகியவற்றை ஒழுங்குபடுத்தும் பொறுப்பும் அதற்கு வழங்கப்பட்டது. மலாக்கா மாநிலத்தின் இஸ்லாமிய சமய கொள்கைகளை உருவாக்கும் அமைப்பாக மலாக்கா இஸ்லாமிய சமய மன்றத்தால் எடுக்கப்பட்ட முடிவுகள் அல்லது வகுக்கப்பட்ட கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்காக இஸ்லாமிய சமயத்துறை, முஃப்தி துறை, ஷரியா நீதிமன்றம் போன்ற இஸ்லாமிய நிறுவனங்களும் அமைப்புகளும் உருவாக்கப்பட்டன.
5: தேசிய பழஞ்சுவழி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: நிகழ்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம்பெறுவது திருக்குர்ஆன் விளக்க உரை. வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يخادعون الله والذين آمنوا وما يخدعون إلا أنفسهم وما يشعرون. صدق الله العظيم. இன்று வரக்கூடிய சூரத்துல் பக்கராவுடைய 9வது வசனம் முதல் 16வது வசனம் வரை நயவஞ்சகர்களுடைய செயல்கள் எப்படி இருக்கின்றது என்பதை அல்லாஹு தஆலா விளக்குகிறான். சூரத்துல் பக்கராவுடைய 9வது வசனத்தில் நயவஞ்சகர்களுடைய செயலை அல்லாஹு குறிப்பிட்டு காட்டும் பொழுது, நயவஞ்சகர்கள் அல்லாஹுவை ஏமாற்றிவிட்டதாக அவர்கள் நினைக்கிறார்கள். இது அவர்களுடைய சிந்தனையாக இருக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்கராவுடைய 9வது வசனத்திலே தெளிவுபடுத்துகிறான். மேலும் அதே வசனத்திலே அல்லாஹு தெளிவுபடுத்துகிறான், யாரெல்லாம் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு விசுவாசம் கொண்டு அல்லாஹுவிற்கு கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்களையும் அந்த நயவஞ்சகர்கள் ஏமாற்றி விட்டதாக அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள். உண்மையில் இவைகளெல்லாம் தவறான விஷயம் என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்கராவுடைய 9வது வசனத்திலே தெளிவுபடுத்துகிறான். அந்த வசனத்துடைய அர்த்தம், யுஹாதிஊனல்லாஹ வல்லதீன ஆமனு வமா யஹ்தஊன இல்லா அன்ஃபுஸஹும் வமா யஷ்உரூன். இறை நம்பிக்கை இல்லாமல் நாவால் நாங்கள் இறை நம்பிக்கையாளர்கள் என்று கூறி அல்லாஹுவையும் இறை நம்பிக்கை கொண்டவர்களையும் ஏமாற்ற நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் தம்மைத்தாமே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். எனினும் இதை அவர்கள் உணர்வதில்லை என்று அல்லாஹு தஆலா மிக தெளிவாக கூறுகிறான். இந்த வசனத்தில் மிக முக்கியமாக அல்லாஹு தஆலா மூன்று விஷயத்தை குறிப்பாக சொல்கிறான். ஒன்று, அவர்களுடைய செயல் அல்லாஹுவை ஏமாற்றுவதாக நினைக்கிறார்கள். ஒருபோதும் யாராலும் அல்லாஹுவை ஏமாற்ற முடியாது. இரண்டாவது, நம்பிக்கை கொண்ட விசுவாசிகளை அவர்கள் ஏமாற்றி விட்டதாக நினைக்கிறார்கள். நிச்சயமாக முஸ்லிம்களை ஏமாற்ற முடியாது. என்ன காரணம்? அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நயவஞ்சகர்களுடைய ஒவ்வொரு செயலையும் உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். நபி அவர்களுக்கு அல்லாஹு தெரியப்படுத்துவதின் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மை விசுவாசிகளுக்கு நயவஞ்சகர்களுடைய செயல்களை பற்றி மிக தெளிவாக கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். நயவஞ்சகர்கள் என்ன நினைக்கிறார்கள்? நாம் முஸ்லிம்கள் என்று சொல்லிவிட்டால் அனைத்து முஸ்லிம்களும் நம்மை பார்த்து ஏமாறந்து விடுவார்கள் என்று நினைக்கிறார்கள். உண்மையில் சில முஸ்லிம்கள் ஏமாறத்தான் செய்தார்கள். ஆனால் பெரும்பாலான முஸ்லிம்கள் அவருடைய சொல் செயலை கேட்டு ஏமாறவில்லை. மாறாக அல்லாஹு தஆலா நயவஞ்சகருடைய அடையாளங்களை பற்றி எதையெல்லாம் தெளிவுபடுத்தினானோ அதையெல்லாம் விளங்கிக் கொண்ட முஸ்லிம்கள் ஒருபோதும் ஏமாறவில்லை. அடுத்து மூன்றாவதாக மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், அவர்கள் அல்லாஹுவையும் விசுவாசம் கொண்டவர்களையும் ஏமாற்றி விட்டோம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் மூன்றாவதாக அல்லாஹு சொல்கிறான், உண்மையில் அவர்கள் தங்களைத்தாமே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். வமா யஹ்தஊன இல்லா அன்ஃபுஸஹும். அது மட்டுமல்ல, தாங்கள் ஏமாறந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை கூட அவர்கள் உணராமல் இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த இடத்திலே மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு மனிதர் அடுத்தவர்களை ஏமாற்றுவது என்பது ஒரு வகையை சார்ந்தது. அடுத்தவர்களை ஏமாற்றுவது என்று சொன்னால் அதில் ஒருவர் தன் நண்பர்களையும் ஏமாற்றலாம், தன் உறவினர்களையும் ஏமாற்றலாம், தன் ஆசிரியர்களையும் ஏமாற்றலாம், தன்னுடைய தாய் தந்தையர்களையும் ஏமாற்றலாம். இப்படி ஒருவர் மற்றவரை ஏமாற்றி மோசடி செய்வது என்பது ஒரு வகையாக இருக்கிறது. இந்த வகையில் குறிப்பாக ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை ஏமாற்றக்கூடாது, மோசடி செய்யக்கூடாது. ஒரு முஸ்லிமான பிள்ளைகள் அவருடைய தாய் தந்தையர்களை ஏமாற்றக்கூடாது. அப்படி ஏமாற்றினால் அது நயவஞ்சகர்களுடைய செயலாக இருக்கிறது. அந்த செயல் இவர்களுக்கு வந்துவிட்டதின் காரணமாக நாளை மறுமையில் குற்றம் பிடிக்கப்படுவார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக ஒரு மனிதர் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வது, இது மிக மோசமான ஒரு செயலாக இருக்கிறது. அதாவது தான் ஒரு விஷயத்தை சரியாக செய்துவிட்டோம் என்று நினைத்து ஒரு தவறை செய்து கொண்டே இருப்பது. அதே போன்று அடுத்தவர்களை ஏமாற்றிவிட்டோம் என்று நினைத்து தன்னைத்தானே இவர்கள் ஏமாற்றிக் கொள்வது. எவர் அடுத்தவரை ஏமாற்றுவதற்கு தயாராக ஆகிவிட்டாரோ அவர் தன்னைத்தானே எல்லா விஷயங்களிலும் ஏமாற்றிக் கொண்டு மோசமான நிலைக்கு வந்து விடுவார். அல்லாஹுத்தாலா சூரத்துல் பக்கராவுடைய அந்த 9வது வசனத்திலே மிக முக்கியமாக சொல்லுவது, வமா யஷ்ஊரூன், அவர்கள் உணரமாட்டார்கள், தாங்கள் ஏமாந்து கொண்டிருக்கின்றோம், மோசமான நிலைக்கு போய் கொண்டிருக்கின்றோம் என்பதை கூட உணராத நிலைக்கு வந்து விடுவார்கள். அதன் காரணமாக அடுத்தவர்களை ஏமாற்றுகிறோம் என்று நினைத்துக் கொண்டு தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வது என்பது மிக மோசமான செயலாக இருக்கிறது என்பதை அல்லாஹுத்தாலா சூரத்துல் பக்கராவுடைய 9வது வசனத்திலே தெளிவுபடுத்தி காண்பிக்கிறான். அதாவது இந்த 9வது வசனத்திலே மோசடி செய்வது, துரோகம் செய்வது, ஏமாற்றுவது, இந்த செயல்கள் அனைத்தும் இழிவான ஒரு விஷயம் என்பதை அல்லாஹுத்தாலா மிக தெளிவாக கூறுகிறான். அதே போன்று எவர் மோசடி செய்ய வேண்டும், ஏமாற்ற வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவருக்கு எல்லா வகையான இழிவான நிலைகள் ஏற்பட்டுவிடும். எந்த இழிவான நிலைகள் ஏற்படும் என்று சொன்னால், அவருடைய சிந்தனை இழிவாக மாறிவிடும், அவருடைய சொல் இழிவாக மாறிவிடும், அவருடைய செயல் இழிவாக மாறிவிடும், அவருடைய உடலில் இருந்து வெளிப்படக்கூடிய அனைத்தும் இழிவாக மாறிவிடும். அப்படி இழிவாக மாறிவிட்டால் மக்கள் அவரை இழிவான கண்ணோட்டத்தோடு பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள். மக்கள் இழிவாக தன்னை பார்க்கிறார்களே என்பதை கூட அவர்களால் உணர முடியாது. காரணம், அவர்கள் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொண்டதினால் அந்த உணர்வை அல்லாஹுத்தாலா எடுத்து விட்டான். மேலும் அல்லாஹுத்தாலா சூரத்துல் பக்கராவுடைய 10வது வசனத்திலே சொல்கிறான், இவர்கள் மோசடி செய்ததின் காரணமாக, இவர்கள் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொண்டதின் காரணமாக இவர்களுக்கு என்ன ஏற்படுகிறது என்பதை அல்லாஹுத்தாலா விளக்குகிறான். ஃபீ குலூபிஹிம் மரதுன், அவர்களுடைய இதயத்தில் சந்தேகம், வஞ்சகம், குரோதம் என்ற நோய் இருக்கிறது. ஃபஸாதஹுமுல்லாஹு மரலா, எனவே அந்த நோயை அல்லாஹ் அதிகமாக்கிவிட்டான். வலஹும் அதாபுன் அலீமும் பிமா கானூ யக்திபூன், அவர்கள் பொய் சொல்லிக் கொண்டிருந்ததின் காரணத்தினால் அவர்களுக்கு நாளை மறுமையில் வதைக்கும் வேதனை உண்டு என்று அல்லாஹுத்தாலா சூரத்துல் பக்கராவுடைய 10வது வசனத்திலே மிக தெளிவாக கூறுகிறான். நயவஞ்சகர்கள் அடுத்தவர்களை ஏமாற்றி தன்னைத்தானே அவர்கள் ஏமாற்றிக் கொள்வதினால் அவர்களுக்கு என்ன பாதிப்பு வருகிறது என்பதை அல்லாஹுத்தாலா 10வது வசனத்திலே தெளிவுபடுத்துகிறான். ஃபீ குலூபிஹிம் மரதுன், அவர்களுடைய இதயத்தில் நோய் ஏற்படுகிறது. இதய நோய் என்று சொன்னால் அந்த இதயத்தில் கோளாறுகள் ஏற்படலாம், அது மருத்துவ ரீதியாக சிகிச்சை செய்யப்படும். ஆனால் இதயத்தில் தோன்றக்கூடிய சிந்தனைகளில் நோய் என்பது வந்து விடுகிறது. அதன் காரணமாக சந்தேகம் என்ற நோய், வஞ்சகம் என்ற நோய், அடுத்தவர்களை இழிவாக நடப்பது, அடுத்தவர்களை வார்த்தைகளால் துன்புறுத்துவது, இப்படி பல வகையான நோய்கள் அவருடைய உள்ளத்திலே வந்து விடுகிறது. அத்தோடு மட்டுமல்ல, அந்த நோய்கள் வந்ததின் காரணமாக அல்லாஹ் என்ன செய்கிறான், ஃபஸாதஹுமுல்லாஹு மரலா, அந்த நோயை மென்மேலும் அல்லாஹுத்தாலா அதிகப்படுத்தி விடுகிறான். அவருடைய உள்ளத்தில் நோய் இருப்பதின் காரணமாக அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு பொறாமை என்ற அந்த நோயை தந்து விடுகிறான். எப்படி எந்தெந்த குணங்கள் எல்லாம் தீய குணமாக இருக்கிறதோ அந்த குணங்கள் அனைத்தையும் ஒரு நோயாக அவர்களுடைய உள்ளத்திலே கொடுத்து அதை அல்லாஹ் அதிகப்படுத்தி அவர்களுடைய இந்த உலக வாழ்க்கையும் சரி, மறுமையின் வாழ்க்கையும் சரி, ஒன்றுமில்லாமல் கேவலமான ஒரு நிலைக்கு அவர்களை ஆக்கிவிடுகிறான். அல்லாஹுத்தாலா அவர்களை பற்றி மேலும் சொல்லும் பொழுது, வலஹும் அதாபுன் அலீமும் பிமா கானூ யக்திபூன், அவர்கள் பொய் சொல்லிக் கொண்டிருந்த காரணத்தினால் அவர்களுக்கு வதைக்கும் துன்புறுத்தும் வேதனை உண்டு என்று அல்லாஹ் தெளிவுபடுத்தி காண்பிக்கிறான். அவர்கள் என்ன பொய் சொன்னார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதாவது அவர்கள் தாங்கள் அல்லாஹுவை ஈமான் கொண்டிருக்கின்றோம் என்று வார்த்தையால் சொல்லி உள்ளத்திலே அவர்களுக்கு ஈமான் இல்லை. உள்ளத்திலே எதை அவர்கள் நினைக்கிறார்களோ அதற்கு நேர் மாற்றமாக சொல்வதுதான் பொய்யாக இருக்கிறது. பொதுவாக மனிதர்கள் தங்களுடைய உள்ளத்திலே ஒன்றை நினைப்பார்கள், அதற்கு நேர் மாற்றமாக ஒரு வார்த்தையை சொல்வார்கள், அதுதான் பொய்யாக இருக்கிறது. இந்த பொய் என்பதை நயவஞ்சகர்கள் அதிகமாக சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். முஸ்லிம்களை பார்த்தாலும் சரி, நபியை பார்த்தாலும் சரி, தங்களை முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள். அதே போன்று முஸ்லிம்களுக்கு எதிராக எல்லா சதித்திட்டங்களையும் அவர்கள் செய்வார்கள். இதன் காரணமாக சதாவும் அவர்கள் பொய் சொல்லிக் கொண்டே இருக்க ஆரம்பித்து விட்டார்கள். அல்லாஹுத்தாலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது, வைலு யௌம இதில் முகத்திபீன், பொய்யர்களுக்கு கேடுதான் இருக்கிறது என்று அல்லாஹுத்தாலா குர்ஆனிலே சொல்லிக் காண்பிக்கிறான். பொய்யர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக ஈமான் ஒருபோதும் அவர்களிடத்திலே ஒன்று சேராது. அப்படி ஈமான் இருந்தால் கூட அந்த ஈமான் பலகீனப்பட்டுவிடும். பொய் சொல்லக்கூடிய விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். பொய் பேசுவதினால் ஈமான் பலகீனம் அடைந்துவிடும், பொய் ஈமானை தின்றுவிடும் என்றெல்லாம் பல ஹதீஸுகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். இந்த நயவஞ்சகர்கள் மிக மோசமாக பொய் சொல்லுவதின் காரணமாக அல்லாஹு தாலா ஹிதாயத் என்ற அந்த வழியை விட்டும் அவர்களை திருப்பிவிட்டான். அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது, ஃபயுதில்லுல்லாஹு மா யஷாஉ வயஹ்தி மன் யஷாஉ, அல்லாஹு தான் நாடியவர்களுக்கு நேர்வழியை காண்பிக்கிறான், தான் நாடியவர்களை அல்லாஹு வழி தவற செய்து விடுகிறான். இந்த நயவஞ்சகர்களுடைய மோசமான செயலின் காரணமாக, அந்த குரோதத்தின் காரணமாக அல்லாஹு தாலா அவர்களுக்கு அந்த குரோதத்தை அதிகப்படுத்தி வழி தவற செய்து விட்டான். அவர்கள் மென்மேலும் குற்ற செயல்களையும் பாவ செயல்களையும் பொய் சொல்லக்கூடிய அந்த செயல்களையும் அவர்கள் சதாவும் செய்து கொண்டே இருப்பார்கள். அதன் காரணமாக மறுமையில் அவர்களுக்கு வதைக்கும் வேதனை உண்டு என்பதை அல்லாஹு தாலா தெளிவுபடுத்துகிறான். மேலும் திருக்குர்ஆனில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில விஷயங்களை எடுத்து சொல்லும் பொழுது, நபியே, மார்க்கத்தை நல்ல விஷயத்தை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். அப்படி எடுத்து சொல்லும் பொழுது அவர்கள் அதை கேட்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, உங்களுடைய வேலை எத்தி வைப்பதுதான். காரணம், நீங்கள் மார்க்கத்தை தெளிவாக எத்தி வைப்பதற்காக வேண்டி அல்லாஹு தாலா அரபி மொழியில் குர்ஆனை மிக தெளிவாக கொடுத்திருக்கிறான். அதே போன்று ஒவ்வொரு ரசூல்மார்களும் இந்த உலகத்திற்கு வரும் பொழுது அவரவர்கள் மொழியில் அல்லாஹு தாலா மிக தெளிவாக வேதங்களையும் சுஹுஃபுகளையும் கொடுத்திருக்கிறான். வமா அர்ஸல்லா மிர் ரசூலின் இல்லா பிலிசானி கௌமிஹி லியுபையின லஹும், பல ரசூல்மார்கள் இந்த உலகத்திற்கு நாம் அனுப்பியிருக்கிறோம். அந்தந்த ரசூல்மார்கள் வாழக்கூடிய மக்களின் மொழியில் மிக தெளிவாக விளக்கி காண்பிப்பதற்காக வேண்டியே அந்த மொழியை பேசக்கூடியவர்களாக அந்த ரசூல்மார்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த மொழியில் அவர்களுக்கு சிறிய ஏடுகளையும் வேதங்களையும் நாம் வழங்கி இருக்கின்றோம் என்று அல்லாஹு தாலா மிக தெளிவாக சொல்கிறான். இவைகளையெல்லாம் அல்லாஹு தாலா ஏன் தருகிறான், ஏன் வேதங்களை தருகிறான், ஏன் ரசூல்மார்களை அவரவர் மொழியில் அல்லாஹு பேச வைத்திருக்கிறான் என்ற காரணத்தை பார்க்கும் பொழுது, ரசூல்மார்கள் சொல்லக்கூடிய செய்திகளை அந்த மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக.

0: பத்தாவது வசனத்தில் அவர்களுக்கு வரக்கூடிய கேடையும் அல்லாஹு தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹு தாலா நம் அனைவர்களையும் சகலவிதமான நயவஞ்சக செயல்களை விட்டும் பாதுகாக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து.
1: நேயர்களே, இதுவரை திருக்குர்ஆன் விளக்க உரை கேட்டீர்கள். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரான் ஜாக்கின்.
3: நீங்கள் எஃப்எம் இளமை புதுமை இனிமை.

சித்ரா கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். நேரம் இப்பொழுது 9:42. காற்றின் மொழியில நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். எஸ்பி பாலசுப்ரமணியம் சுபா கொண்டு வரக்கூடிய பாடல்.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. ஹலோ கிஷன், எங்க இருக்கீங்க?
1: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னும் அஞ்சு நிமிஷம்.
0: ஒரு மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க.
1: வணக்கமா சொல்றது தானே. ஆ, வர வர.
0: கிஷன், கிஷன், எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
1: இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல எழுந்திருவேன். என்ன,
0: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
1: இன்னொரு அஞ்சு நிமிஷம். அஸ்வினி,
0: என்னாச்சு என்னாச்சு?
1: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
0: கூப்பிட்டுட்டேன், இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
1: அஞ்சு நிமிஷமா?
0: ஐந்து நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க. நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
2: இப்படிக்கு
0: மின்னல் FM.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. உள்நாட்டு நிறுவனங்கள் சவுதி அரேபியாவில் அவற்றின் செயல்பாடுகளை விரிவுபடுத்த வேண்டும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் வலியுறுத்தினார். அத்துடன் இரு நாடுகளுக்கும் பலனளிக்கும் ஒத்துழைப்பை ஊடுருவவும் அவர் அழைப்பு விடுத்தார். முன்னதாக டாக்டர் ஸ்ரீ அன்வாரும் சவுதி அரேபிய பொது முதலீட்டு நிதியம் PIF ஆளுநர் யாசிர் ஒஸ்மான் அல் ருமாயானும் சந்தித்தனர். ஊழல் வழக்குகளின் தீர்வை எட்டுவதில் மலேசிய ஊழல் தடுப்பாணையம் SPRM நேரத்தை கடக்கவில்லை என துணைத் தலைவர் டாக்டர் அஸ்மி கமருசாமன் தெரிவித்தார். ஒவ்வொரு புகாரும் முன்வைக்கப்படும் ஆதாரங்களின் அடிப்படையில் விசாரிக்கப்படுகின்றன. SPRM உரிய நேரத்தை பின்பற்றி நடவடிக்கையை மேற்கொள்கிறதே தவிர தாமதமாக செயல்படவில்லை என்றார் அவர். துன் டாக்டர் சித்திஹாஸ்மா மொமட் அலியின் மறைவுக்கு சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வாங் இரங்கலை தெரிவித்தார். தலைமுறை கடந்து மலேசியர்களின் வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள சுகாதாரம், கல்வி, சமூக நலத்துறைகளில் டாக்டர் சித்திஹாஸ்மாவின் பங்களிப்புகளையும் மருத்துவராக அவர் ஆற்றிய சேவையையும் வாங் நினைவு கூர்ந்தார். முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதிர் முகமட்டுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் வாங் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார். இந்திய தலைநகர் புதுடெல்லியில் காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக December 10 முதல் January 20 வரை கட்டுமான பணிகளுக்கு தடை விதிக்கப்படவுள்ளது. மின் நிலையங்கள், அதிகரித்த வாகன போக்குவரத்து, கட்டுமான பணிகள், விவசாய கழிவுகளை எரிப்பது உள்ளிட்ட காரணங்களால் குளிர்காலத்தில் புதுடெல்லியில் காற்றின் தரம் மோசமடைவது குறிப்பிடத்தக்கது. ஸ்வீடனில் கூட்டணி அரசு அமைப்பது தொடர்பான பேச்சு தோல்வியடைந்ததாக சமூக ஜனநாயக கட்சித் தலைவர் மேக்டலேனா ஆண்டர்சன் தெரிவித்தார். பொதுத் தேர்தல் முடிந்து சுமார் 10 நாட்களுக்கு பிறகு திங்கட்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். தேர்தலில் 28 விழுக்காடு வாக்குகளை பெற்ற சமூக ஜனநாயக கட்சி அதிக வாக்குகளை பெற்ற கட்சியாக உருவெடுத்தது. 2026 ஆசிய போட்டி. தேசிய செபாத்தாக்ரோ அணி ரெகு ஆட்டத்தில் பின்தங்கிய நிலையில் இருந்து எழுச்சி பெற்று 2-1 என பிலிப்பீன்ஸை வீழ்த்தி இறுதி சுற்றுக்கு முன்னேறியது. இந்த வெற்றி ஆகஸ்ட் மாதம் தாய்லாந்து மன்னர் கிண்ணத்தின் அரையிறுதியில் இதே எதிரணியிடம் கண்ட தோல்வியை ஈடு செய்யும் வகையில் அமைந்தது. நாளை நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் மலேசியா பரம வைரியான தாய்லாந்துடன் பொருதும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ் பரிகோவி. வணக்கம்.

காற்றின் மொழியோடு தொடர்ந்து நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். உங்களோடு நான் பொன் கோகிலம் பேசிக்கொண்டிருக்கின்றேன். அடுத்த பாடல்கள் தொடர்கின்றன. பாம்பே ஜெயஸ்ரீ கொண்டு வரக்கூடிய பாடலை அடுத்து நாம் கேட்கலாம்.

ஹரிஹரன் கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். காற்றின் மொழியில பாடல்களை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். நேரம் இப்பொழுது 20:30 தொடர்கின்றது. கே கே கொண்டு வரக்கூடிய பாடல்

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. காலஞ்சென்ற துன் டாக்டர் சித்தி ஹாஸ்மா முகமத் அலி அன்பும் அரவணைப்பும் நிறைந்த தாயாகவும், தமக்கும் தமது மனைவி டத்துஸ்ரீ டாக்டர் ஒன் அசிசா ஒன் இஸ்மாயிலுக்கும் நெருங்கிய நண்பராகவும் என்றும் நிலைத்திருப்பார் என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். மேலும் அவருடன் பகிர்ந்து கொண்ட இனிய நினைவுகள் மீண்டும் மனதில் நிழலாடுவதால் அவரது மறைவை ஏற்றுக்கொள்வது கடினமாக இருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். B1 மொபைல் உள்ளிட்ட தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் சமூகத்தை அணுகுவதில் இலக்கவியல் அறிவுசார் கூறுகளை, குறிப்பாக இணைய மோசடிகள் குறித்த விழிப்புணர்வை இணைத்துக் கொள்ளுமாறு பரிந்துரைக்கப்படுகின்றன. பயனீட்டாளர்கள் மோசடிகளுக்கு இலக்காகுவதிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்கான அறிவை கொண்டிருப்பதை உறுதி செய்வதற்கு இந்த முயற்சி அவசியமாவதாக தொடர்பு அமைச்சர் டத்துஸ்ரீ ஃபாமி ஃபாடில் தெரிவித்தார். குவாலலம்பூர் வெர்டிகல் சிட்டி திட்டம் தொடர்பான முறைகேடு விசாரணையில் ஃபெல்டா முதலீட்டு நிறுவனத்தின் முன்னாள் தலைமைச் செயல் அதிகாரி நாளை குவாலலம்பூர் செஷன் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்படுவார். இதற்கு முன்னர் துன்புறுத்தல் சட்டம் 417 பிரிவின் கீழ் அவர் இரு குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ள உள்ளதாக SPRM தலைவர் டத்துஸ்ரீ அப்துல் ஹலீம் ஆமான் தெரிவித்திருந்தார். சவுதி அரேபியாவின் தென்மேற்கு வட்டாரங்களான நஜ்ரானிலும் ஜசானிலும் ஆபத்து ஏற்படும் வாய்ப்பு காரணமாக அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக பொது பாதுகாப்புத்துறை கூறியது. எனினும் அந்த எச்சரிக்கை பின்னர் மீட்டுக் கொள்ளப்பட்டது. ஹுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதல்கள் அதிகரித்துள்ள நிலையில் இதுபோன்ற எச்சரிக்கைகள் அண்மைய வாரங்களில் பலமுறை விடுக்கப்பட்டுள்ளன. ஐநா பொதுப்பேரவையை ஒட்டி நியூயார்க்கில் உள்ள ஈரானிய பேராளர்கள் அமெரிக்காவுடன் மேலும் பேச்சு நடத்த திட்டமில்லை என ஈரான் அரசு ஊடகம் கூறியது. கடந்த வாரம் கத்தார் மூலம் இரு நாடுகளின் அதிகாரிகள் மறைமுக பேச்சு நடத்திய நிலையில் ஹோமஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கு ஈரான் 7 நிபந்தனைகளை முன்வைத்ததாக தெரிவிக்கப்பட்டது. நிறைவாக ஜப்பானில் நடைபெறும் ஆசிய போட்டி, 6 தங்கம் என்ற தொடக்க இலக்கையடைந்துள்ள மலேசியா அடுத்து குறைந்தது மேலும் 4 தங்கத்தை வெல்லும் முயற்சியில் தனது கவனத்தை திருப்பியுள்ளது. இன்று இறுதி சுற்றுக்கு முன்னேறியதன் மூலம் தேசிய சேப்பாத்தாக்ரோ அணி தங்கப்பதக்கங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாளை திட்டமிடப்பட்டுள்ள ஆட்டத்தில் மலேசியா தாய்லாந்துடன் களம் காண்கிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

மலரும் நினைவுகளில் நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். பழைய பாடல்கள் உங்களுக்காகவே காத்திருக்கின்றன. இன்றைக்கு டிக்டாக் பக்கம் உங்களுடைய விருப்ப பாடல்கள் நேரம் இடம்பெறாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியிலே தொடக்க பாடல் பாசமலர் திரைக்காக ஒலிக்கின்றது.

டிஎம்எஸ் கொண்டு வந்த பாடலை நாம் கேட்டோம். இரவு 11:25 மலரும் நினைவுகளில் பழம் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் அடுத்ததாக பி.வி. ஸ்ரீனிவாஸ் கொண்டு வரக்கூடிய பாடல்

குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம். அவளை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம். ஆனால் இருப்பதோ ஒரு மனது. நான் என்ன செய்தேன், என்ன செய்தேன்?

0: தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: ஞானச்சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் டாக்டர் சயீத் இப்ராஹிம் அல் புகாரி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த இனிய இரவில் உங்களோடு சிந்திக்க சில நிமிடங்கள். ஒரு ஊர்ல ஒரு மன்னர் இருந்தார். தன்னோட அரண்மனை மேல நின்னு வெளிய பாத்துக்கிட்டு இருந்தார். வீதியில் ஒருத்தன் ரொம்ப வேகமா நடந்து போய்கிட்டு இருந்தான். மன்னர் நினைச்சாரு, இந்த மனிதன் உள்ளத்துல ஏதோ ஒரு தவிப்பு இருக்குது போல, எங்கேயோ ரொம்ப வேகமா போறானே அப்படின்னு தன்னோட பணியாட்களை கூப்பிட்டு அந்த மனிதனை அழைத்து வர சொன்னார். அவங்களும் அவனை கொண்டு வந்து நிறுத்தினாங்க. எப்பா, எதுக்கு இவ்வளவு வேகமா ஓடிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு மன்னர் கேட்டார். இல்ல மன்னா, இந்த ஊர் எல்லையில ஒரு பெரிய மரம் ஒன்னு இருக்குது, அதுக்கு பக்கத்துல ஒரு வெள்ளி நாணயத்தை அவசரத்துல புதைச்சி வச்சுட்டு வந்துட்டேன். இப்ப அது எனக்கு தேவைப்படுது, அதனால அதை எடுக்க போய்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இதுக்காகவா இவ்வளவு வேகமா நீ போற? சரி, உனக்கு 10 வெள்ளிக்காசு நான் தர்றேன், திரும்ப நீ அப்படியே வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்னார். இவன் அப்படியே தலைய சொரிஞ்சான். மன்னா, நீங்க கொடுக்கற அன்பளிப்ப நான் மனசார ஏத்துக்கிறேன், இருந்தாலும் அந்த ஒரு வெள்ளி நாணயத்தை எடுத்துட்டு போயிடுறேனே, இந்த பாரு, அந்த ஒரு நாணயத்தை மட்டும் மறந்துரு, உனக்கு 100 வெள்ளி நாணயங்கள் நான் தர்றேன்னு சொன்னாரு மன்னர். மன்னா, நீங்க தர்ம பிரபு, உங்களை மாதிரி பரந்த மனசு வேற யாருக்கு இருக்கு சொல்லுங்க. நீங்க கொடுக்கற 100 நாணயத்தும் வாங்கிக்கிறேன், போற வழியில அந்த 1 நாணயத்தையும் எடுத்துட்டு போயிடுறேன், 101 நாணயமா போயிருமே அப்படின்னு சொன்னான். இதை பாருப்பா, நீ அந்த 1 நாணயத்தை தயவு செய்து மறந்துரு, உனக்கு 100 தங்க நாணயமே நான் தர்றேன் அப்படின்னு அந்த மன்னர் சொன்னார். தங்க நாணயமே தர்றேன்னு சொல்றீங்க, இருந்தாலும் அந்த மரத்தடியில அப்படின்னு ஆரம்பிச்சான் பாருங்க. மன்னருக்கு கோபம் வந்துருச்சு. இந்த பார்ப்பா, கடைசியா சொல்றேன், என்னோட ராஜ்யத்துல பாதியே உனக்கு நான் தந்துடுறேன், அந்த 1 நாணயத்தை மட்டும் மறந்துடுறா அப்படின்னு சொன்னார். மன்னா, நீங்க பெரிய வள்ளல், தேசத்திலேயே பாதி தர்றேன்னு சொல்றீங்களே, ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் அப்படின்னு சொன்னான். என்ன? அப்படி நீங்க ராஜ்யத்தை நீங்க பிரிக்கிறதா இருந்தா அந்த மரம் இருக்கிற அந்த பகுதியை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டான். மன்னர் அப்படியே ஆடி போயிட்டார். அவனுக்கு உலகமே கிடைச்சாலும் அந்த 1 வெள்ளி நாணயம் மேல இருந்த அவனுடைய ஆசை அவனை விட்டு போகல. நண்பர் ஒரு தடவை ஒரு கல்யாண வீட்டுக்கு போனார். வீட்டை விட்டு வெளியே வந்த உடனே ரொம்ப நேரம் அவருடைய செருப்பை தேடிக்கிட்டு இருந்தார். நான் போய் கேட்டேன், என்னங்க செருப்பு கிடைச்சிச்சா, ரொம்ப நேரமா தேடுறீங்களே? ஆமான்னு சொன்னார். அப்புறம் எதுக்கு இன்னும் தேடிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்ல, என் செருப்பு கிடைச்சிருச்சு, அதை விட நல்ல செருப்பு இருக்குமான்னு நாங்க பாத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னார். இப்ப என்ன சொல்ல வரேன்னா, மனிதனுடைய மனது இருக்குதே, எது கிடைத்தாலும் அதை விட அதிகமா எது இருக்குமோ அப்படின்னு தேடிக்கிட்டாலையும், எப்போ போதும் என்கின்ற மனம் நமக்கு வருகிறதோ அப்பதான் நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கும். மனிதனுக்கு உகது மலையளவு தங்கம் இருந்தாலும் இதுபோல இன்னொரு மலையளவு தங்கம் இருக்கக்கூடாதா என்று ஆசைப்படுவான் என்று அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். போதும் என்ற மன நிறைவு இல்லைன்னு சொன்னா நிம்மதி போயிடுங்க. நம்ம கிட்ட இருக்கிறத வைத்து சந்தோஷப்பட முடியாமல் போய்விடும். நம்மிடம் இல்லாத பொருளுக்காக ஏங்குவதை விட இருக்கும் பொருளை எண்ணி மகிழ்வதுதானே மனநிறைவு. இன்னைக்கு பல பேருக்கு உள்ள பிரச்சனையே தகுதிக்கு மீறிய பேராசையும், அதை நிறைவேறாமல் போய்விட்டால் ஏற்படுகின்ற விரக்தியும் தான். தன்னை விட எல்லாவற்றிலும் மேல இருப்பவங்களை பார்த்து பார்த்து என்னிடம் இது இல்லையே இது இல்லையே என்று நொந்து கொள்கிறோம். மன நிறைவு பெறுவதற்கு என்ன வழி? நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அருமையான ஒரு வழி, உங்களில் அந்தஸ்தில், செல்வத்தில், பாக்கியத்தில் எல்லாவற்றிலும் உங்களுக்கு மேல் இருப்பவர்களை பார்ப்பதை விட கீழில் இருப்பவரை பாருங்கள், உங்களுக்கு கிடைக்க பெற்ற அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள் என்பதுதான் அது. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வாழ்க்கை வசதிகள் அதிகமாக இருப்பது செல்வமல்ல, மாறாக போதுமென்ற மனமே உண்மையான செல்வம் என்று சொன்னார்கள். பெரும்பாலானவர்கள் மகிழ்ச்சியை தேடுகிறார்கள், ஆனால் மன நிறைவை தேடுவதில்லை. மனநிறைவை தேடுங்கள், மகிழ்ச்சி தானாகவே வரும். மனநிறைவு பெற அன்னலார் நமக்கு கற்றுக் கொடுத்த அற்புதமான துஆ பாருங்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபா வ மின் கல்பின் லா யக்ஷா வ மின் நஃப்ஸின் லா தஷ்பா வ மின் தஅவத்தின் லா யுஸ்தஜாபு லஹா. இறைவா, நான் பயன்தராத கல்வியிலிருந்தும், உன்னை அஞ்சாத உள்ளத்திலிருந்தும், திருப்தி கொள்ளாத உள்ளத்திலிருந்தும், பதிலளிக்கப்படாத பிரார்த்தனைகளிலிருந்தும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று கேட்டார்கள். ஆகவே போதுமென்ற மனநிலையை நாம் கொள்வோம், மகிழ்ச்சியோடு வாழ்வோம். இன்றைய நாளை இனிமையாக்கி எங்கள் இறைவா நாளைய பொழுதை நன்மையாக்கி தருவாயாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்களே, இதுவரை ஞானச்சுடர் கேட்டீர்கள். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் டாக்டர் சயீத் இப்ராஹிம் அல் புகாரி.
3: தயாரிப்பு அப்துல் கானி. ஹேஷ்டேக் பஞ்சாரன் ஜாக்கிம்.
4: இளமை, புதுமை, இனிமை.
0: இந்த அளவில் காற்றின் மொழி நிகழ்ச்சிக்கு நிறைவு தந்து அன்பு வணக்கத்தோடு விடைபெற்றுக் கொள்கின்றேன் பொன் கோகிலம். மீண்டும் நாம் புதன்கிழமை இசையும் இசையும் நிகழ்ச்சியில பிற்பகல் 1 சந்திப்போம்.

0: கல்யாணம் என்ன செய்வீங்க? வென் வென் வென்
1: நீ நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

0: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, இன்னைக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காட்டு சொல்றீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: ஆமா, நீங்க கட்டிருங்க, நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
1: இப்பன்னு பார்த்தா
0: ஆமா, இதுக்கெல்லாம் என்ன நேரங்காலமா பாக்க முடியும், நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
1: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
0: ஆ, தாராளமா போலாமே, உங்க காட்டிலே போயிருவோமா?
1: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

தமிழ்நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம் வானொலி நாடகம்.

எனக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்மு நிறுத்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னல் எஃப்எம் கேக்குறீங்க. மின்னல் எஃப்எம், இளமை, புதுமை, இனிமை.

0: அக்கா இது இலவசமா தான் குடுக்குறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
1: எதுக்குப்பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
0: ஏங்க இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
1: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

உள்ளம் தரத்தினை குறைக்கும் ஒன்றை உருப்படியாய் செய்து வைத்தார் சரித்திரம் பிறக்கும் அடியா.

நம் நாட்டில் 12 முதல் 17 வயதுக்குள் இருக்கும் சிறார்களில் 94 விழுக்காட்டினர் தினமும் இணையத்தை பயன்படுத்துறாங்க. இணையத்தின் மூலம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாம இணைய துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாமதான் அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். இல்ல, தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறாங்க.

0: வீடுதான் இடைஞ்சலா இருக்கு அப்பா அம்மாவுக்கு. நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா, நல்லா வேலைக்கு போறீங்கல்ல.
1: குடிச்சுக்கிற போலான்டா இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
0: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
1: சின்ன வீடுதான் பிரச்சனை நீங்க போல இருக்கு, இப்ப பெரிய வீடுமா?
0: ஐயா தம்பி
1: சொல்லுங்க,
0: இன்னும் இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க, வீட்டுல சோறு போடாது மாதிரி. நல்லா சாப்பிட்டு உடப்ப தேத்துங்க. போயிட்டு வரேன்
1: சில மாதங்களுக்கு பிறகு.
0: என்ன இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா மெழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம்லாம் ரொம்ப முக்கியம்.
2: மின்னல் FM, இளமை புதுமை இனிமை.

0: அப்புறம் இடைஞ்சலா இருக்கு அப்பா அம்மாவுக்கு. நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா, நல்லா வேலைக்கு போறீங்கல்ல.
1: குடிசீக்கிரம் போலான்னு இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
0: அம்மாடியோ, ஏயோ இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
1: சொன்னேன் இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
0: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

மின்னல்ல வந்து 2026 நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த. இந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும்மா.

முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.

மின்னல் FM இளமை புதுமை இனிமை மின்னல் காலத்தால் அழியாத ஹிந்தி பாடல்கள்.

மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை மங்கள இசை.

0: அறிவியலும் ஆன்மீகமும் டாக்டர் ஜெயபாலன்.
1: உலக உயிரினங்களின் பரிணாம வளர்ச்சி பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது பெரும்பாலும் நம்முடைய நினைவுக்கு வருபவர் சார்லஸ் டார்வின் என்ற விஞ்ஞானி. உயிரினங்கள் காலப்போக்கில் மாற்றமடைந்து வளர்ச்சி பெற்றன என்ற பரிணாம கோட்பாட்டை அவர் உலகுக்கு விளக்கினார். ஆனால் ஒரு சுவாரஸ்யமான கேள்வி எழுகின்றது. டார்வின் கூறிய பரிணாம வளர்ச்சி போன்ற சிந்தனைகள் நமது பாரம்பரிய சமய சிந்தனைகளில் ஏற்கனவே இருந்ததா? தசாவதாரத்தின் முதல் அவதாரம் மச்சாவதாரம், நீர். உயிர்கள் முதலில் நீரில் தோன்றின என்று டார்வின் கூறுகின்றார். தசாவதாரமும் மீனில் தான் தொடங்குகின்றது. அடுத்தது கூர்மாவதாரம், ஆமை. நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய ஒரு உயிரினம். உயிர்கள் நீரில் இருந்து நிலத்திற்கு நகர்ந்த வளர்ச்சி கட்டத்தை இது நினைவூட்டுகின்றது. மூன்றாவதாக வராக அவதாரம், பன்றி வடிவம். நிலத்தில் உறுதியாக வாழும் பாலூட்டும் உயிரினங்களின் வளர்ச்சியை இது குறிக்கின்றது. நான்காவது நரசிம்ம அவதாரம், பாதி மனிதன் பாதி மிருகம். மிருக நிலையிலிருந்து மனித நிலைக்கு நகரும் ஒரு இடைநிலை கட்டத்தின் குறியீடாக இதை பார்க்கின்றனர். ஐந்தாவது வாமன அவதாரம், குள்ளமான மனித உருவம். முழுமையாக வளர்ச்சி பெறாத ஆரம்பகால மனிதனை நினைவுபடுத்துகின்றது. ஆறாவது பரசுராமர், மனிதன் உருவத்தில் வளர்ந்தாலும் இன்னும் போர்க்குணம் மிக்கவன் என்பதை காட்டுவது பரசுராமர் அவதாரம். இயற்கையோடு ஆற்றலோடும் ஓதிக்கொண்ட மனிதன் தான் பரசுராமன். ஏழாவதாக ராமாவதாரம், குடும்பம் சமூகம் ஒழுக்கம் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றான். எட்டாவது பலராமர் அவதாரம், பலராமர் விவசாயி. வேட்டையாடிய மனிதன் நிலத்தை உழும் மனிதனாக மாறிய கட்டத்தை இது சுட்டிக்காட்டுகின்றது. ஒன்பதாவது நமக்கெல்லாம் மிகவும் தெரிந்த கிருஷ்ணாவதாரம், அன்பு ஞானம் ஆன்மீகம் ஆகியவற்றின் உச்சம்தான் கிருஷ்ணாவதாரம். பத்தாவது கல்கி அவதாரம், டார்வின் சொல்லக்கூடிய பரிணாம கொள்கை கிருஷ்ணாவதாரத்தையும் கல்கி அவதாரத்தையும் சொல்லவில்லை. இங்கே இன்னொரு விஷயத்தையும் நினைவில் கொள்ள வேண்டும். டார்வினின் கோட்பாடு அறிவியல், தசாவதாரம் என்பது ஆன்மீகமும் பிராணமும். இந்த வேளையில் மாணிக்க வாசக பெருமானின் திருவாசக வரிகளும் நினைவுக்கு வருகின்றன. புல்லாகி பூளாகி புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் என்று உயிர்களின் பல்வேறு நிலைகளை அவர் பாடுகின்றார். அது பரிணாம வளர்ச்சியை நேரடியாக சொல்கின்றதா என்பது வேறு விஷயம். ஆனால் உயிரின் தொடர்ச்சியான பயணத்தை பற்றிய சிந்தனையை விதைக்கின்றது. அறிவியல் ஒரு மொழியில் பேசுகின்றது, ஆன்மீகம் மற்றொரு மொழியில் பேசுகின்றது. ஆனால் இரண்டுமே மனிதனை சிந்திக்க தூண்டுகின்றன. அதுவே அவற்றின் சிறப்பு. நன்றி, நண்பர்கள்.
0: அறிவியலும் ஆன்மீகமும்

இருக்க, நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். தொலைத்தொடர்பு நிறுவனங்களும் இணைய சேவை வழங்குநர்களும் தேசிய தகவல் பரவலாக்கல் மையம் நாடி மூலம் இலக்கவியல் அறிவை வலுவூட்டும் முயற்சிகளை அதிகரிக்கும்படி தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீஃபாமி பாடேல் தெரிவித்துள்ளார். இணைய மோசடி அச்சுறுத்தல்களை ஒடுக்க இது துணை புரியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜப்பான் ஐச்சி நகரில் நடைபெறவிருக்கும் 2028 உலக திறன் போட்டியில் முதல் தங்கப்பதக்கத்தை வெல்ல மலேசியா இலக்கு கொண்டுள்ளது. இதற்காக ஈராண்டு தயார் நிலை பணிகளையும் போட்டியிடப்படும் 64 திறன் பிரிவுகளில் குறைந்தது 32 நாட்டின் பங்கேற்பாளர்களின் எண்ணிக்கையை விரிவுபடுத்துவதையும் இது நோக்கமாக கொண்டுள்ளதாக பொதுப்பணி துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் அகமது மஸ்லான் தெரிவித்தார். கடந்த 5 ஆண்டுகளில் 3 முக்கிய மேம்பாடுகளுக்கு பிறகு சீன மலேசிய உறவு புதிய கட்டத்தை எட்டியுள்ளது. அதன் உச்சகட்டமாக உயர் அளவிலான வியூக சமூகம் உருவாக்கப்பட்டுள்ளதாக மலேசியாவிற்கான சீன தூதர் பணியை நிறைவு செய்யவுள்ள ஒயாங் யூஜிங் கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு வெறும் பாரம்பரிய வர்த்தகமாக மட்டுமல்லாமல் பல தொழில்நுட்ப துறைகளுக்கும் விரிவடைந்துள்ளதை யூஜிங் சுட்டிக்காட்டினார். தாய்லாந்து பாங்காக்கில் ஏற்பட்ட கடுமையான வெள்ளத்தை தொடர்ந்து அதிகாரிகள் நிவாரணப் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். இதனையடுத்து அங்குள்ள சில பகுதிகளில் வெள்ளம் வடிய தொடங்கியுள்ளது. குறிப்பாக கிழக்கு பாங்காக்கில் சேப் மற்றும் புரிரோம் கால்வாய்களின் நீர்மட்டத்தை குறைப்பதே உடனடி முன்னுரிமையாக அமைந்ததாக துணை ஆளுநர் விசானு சப்சோஃபோன் தெரிவித்தார். நவம்பர் தொடங்கி பிப்ரவரி வரையிலான குளிர்காலத்தில் இந்திய தலைநகர் புதுடில்லியில் நிலவும் மோசமான காற்று மாசை கட்டுப்படுத்த உள்ளூர் நிர்வாகம் சில நடவடிக்கைகளை அறிவித்துள்ளது. வாகன நிறுத்துமிட கட்டடங்களை உயர்த்துதல், கட்டுமான பணிகளுக்கு தடை விதித்தல், வேலை நேரத்தை கட்டங்கட்டமாக செயல்படுத்துதல் ஆகியவை அவற்றுள் அடங்கும். விளையாட்டு 2026 ஐச்சி நகோயா ஆசிய போட்டி. இப்போட்டியில் தேசிய கராத்தே விளையாட்டாளர்கள் 2 தங்கப் பதக்கங்களையும் 3 வெண்கலப் பதக்கங்களையும் வென்றுள்ளனர். மலேசிய கராத்தே கூட்டமைப்பு மாகாஃபின் முறையான திட்டமிடல், முழுமையான ஏற்பாடுகள் இந்த சாதனைக்கு சான்று பகர்வதாக அதன் தலைவர் டத்துனூர் அஸ்மி அகமது தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

0: நேரம் காலை மணி 6:03. இடம்பெறுவது தீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன் சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் டாக்டர் சயீத் இப்ராஹிம் அல் புகாரி அவர்கள் வழங்கும் சூரா அல் மாயிதா வசனம் 3 உடன் தொடங்குவோம்.

எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்

இன்றைய தினம் உங்களுக்காக உங்கள் மார்க்கத்தை பரிபூரணமாக்கிவிட்டேன். மேலும் நான் உங்கள் மீது என் அருட்கொடையை பூர்த்தியாக்கிவிட்டேன். இன்னும் உங்களுக்காக நான் இஸ்லாம் மார்க்கத்தையே தேர்ந்தெடுத்துள்ளேன். சாதா

0: நேர்களே, இன்று நமது தீன்ஸ்வை கானங்கள் என்னும் நிகழ்ச்சியில் உஸ்தாஸ் முகமது சாலிம் அன்பேயி அவர்கள் வழங்கும் சிந்தனை துளிகள் சிலவற்றை செவிமடுப்போம்.
1: அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். கோபப்பட வேண்டாம் என்றார்கள் அரபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கோபம் என்பது ஷைத்தானுடைய திசையிலிருந்து வருபவை என்றும் கூட நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஏனென்றால் கோபத்தினால் நிகழக்கூடியவை தன்னுடைய அறிவினால் நடப்பவை அல்ல என்பதை இங்கே நாம் உணர வேண்டும் என்பதற்கு அழகான உதாரணத்தை கற்றுக் கொடுத்தார்கள்.

அன்பான சகோதரே சகோதரிகளே, கோபத்தினால் ஒரு நிகழ்ச்சி நடந்து முடிந்ததற்கு பிறகுதான் அவன் சிந்திக்கிறான், நாம் கோபத்தினால் இதையெல்லாம் செய்து முடித்து விட்டேனே, இவ்வளவு பெரிய நாசமும் அழிவும் ஏற்பட்டு விட்டதே என்றெல்லாம் மனம் நொந்து புலம்ப ஆரம்பித்து விடுகிறான் மனிதன். அதனால் கோபம் வருகிற பொழுது சற்று நிதானித்துக் கொள்ள வேண்டும். அருமின் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அப்படி உங்களுக்கு கோபம் அதிகமாக இருந்தால் வுது செய்து கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். அதாவது தண்ணீரின் மூலமாக முகம் கை கால்களை கழுவதை வுது என்று சொல்வோம். அப்படி வுது செய்து கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். அப்படி செய்தால் சற்று உங்களுடைய கோபங்கள் தணிந்து விடுகிறது என்பதையும் நமக்கு ஒரு சின்ன மருத்துவத்தை போன்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் கோபத்தை இயன்ற அளவு கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும்.

அன்பான சகோதரே சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கோபத்தினால் அதனுடைய அழிவை எப்படிப்பட்டதாக பார்க்கிறார்கள்? மிக நாசம் ஏற்பட்டு விடுகிறது. இன்னும் சொல்வார்கள், நீங்கள் நின்று கொண்டிருக்கிற பொழுது கோபம் வந்தால் கீழே அமர்ந்து கொள்ளுங்கள், அமர்ந்திருக்கிற பொழுது கோபம் வந்துவிட்டால் சற்று கீழே படுத்துக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் நமக்கு முறைப்படுத்தினார்கள். கோபத்தினால் தனக்கு முன்னால் இருப்பவர் தந்தையா அல்லது தாயா அல்லது மனைவியா அல்லது பிள்ளைகளா என்பதை கூட ஒரு மனிதன் மறந்து விடுகிறான். ஏனென்றால் கோபம் வந்துவிட்டால் அவனுடைய அறிவு மங்கி விடுகிறது, இயங்காமல் போய்விடுகிறது என்றே நாம் சொல்ல வேண்டும். நம்முடைய உணர்ச்சிகளுக்கும் உணர்வுகளுக்கும் வேலை கொடுப்பதை விட அறிவிற்கு நாம் வேலை கொடுத்து பார்ப்போம், சமுதாயத்தில் உயர்வை காண முடியும், நம்முடைய வாழ்வில் சிறந்ததை பெற முடியும். அதனால் அறிவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் கோபப்பட வேண்டாம் என்றார்கள். சகோதரர்களாக இருங்கள், ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள், கோபப்படாதீர்கள், உறவுக்காரர்களுக்கு மத்தியிலே துண்டித்து வாழாதீர்கள் என்றெல்லாம் வரிசையாக சொல்கிறார்கள். ஆகவே நாம் அன்போடு பழகுவோம், அரவணைத்து வாழ்வோம், சிறந்த வாழ்க்கையை பின்பற்றுவோம் என்ற உயர்ந்த கொள்கையை கொண்டு வருவோமாக.

0: நேர்களே, இறைவன் கொடுப்பதை தடுப்பவர் எவரும் இல்லை. இறைவன் தடுத்ததை கொடுப்பவர் எவரும் இல்லை. ஆகையால் இருப்பதைக் கொண்டு மனநிறைவு கொள்வோம். நல்லது நேர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரன் ஜாக்கிம்.
2: நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.
3: நிறம் காலைமணி 6:30.

0: இனிய வணக்கம் வணக்கம். இன்னும் உங்களை தேடி வந்தாச்சு மணி 6:30. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தெய்வீகன் புவனாவோடு இன்றைய உங்கள் காலை பொழுதை சுறுசுறுப்பா நீங்க தொடங்கலாம்.
1: காலை வணக்கம் நேர்களே. காலை வணக்கம்
0: தெய்வீகன்.
1: சரி, ஒரு சிறுவன் வந்து உங்க அப்பா கிட்ட கேட்டாரா, என்ன அப்பா நான் கண்ணாடி முன்னாடி நின்னா அப்படியே நான் என்ன எப்படி நிக்கிறனோ அந்த கண்ணாடி அப்படியே காட்டுதேன்னு
0: சொன்னாரா.
1: உடனே அப்பா சொன்னாரா, அப்படிதான் வாழ்க்கையும் அதே மாதிரிதான், நீ எப்படி வாழ்க்கைய அணுகிறையோ அதே மாதிரிதான் வாழ்க்கையும் உன்னை பயன்படுத்திக்கோ. அதனால உன்னகே ஆரம்பிச்சு புன்னகையா இந்த நாள் அழகா இருக்கும். அதனால
0: நீங்க வந்து அகத்துல அழக வெளிப்படுத்தினீங்கன்னா புற அழகு ரொம்ப வெளிச்சமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நீங்க கண்ணாடி முன்னாடி நிக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, எல்லாருமே நிக்கும் போது நீங்களா இருங்க, உங்க வாழ்க்கையில நீங்க இன்னும் மேல மேல போயிட்டே இருப்பீங்க.
1: அந்த அரிய சிந்தனையோட வாங்க நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்கு போக போறோம். இந்த நாள் இனிய நாள்
0: திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ ஆண்டு புரட்டாசி திங்கள் 12 நாள் 2026 செப்டம்பர் 29 செவ்வாய்க்கிழமையில சந்திக்கிறோம் முருகன் போற்றி பாடலோடு. வாங்க இந்த பொழுதை நல்லபடியா மங்களகரமா வரவேற்போம்.

0: வணக்கம். இன்னலில் உங்கள் நாளை இன்னும் விறுவிறுப்பாக்க, சுறுசுறுப்பாக்க உடற்பயிற்சி பயிற்றுனர் கோச் வின்குமார்.
1: கிராப் டோ டச் ஒர்க் அவுட் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் வாங்க. முதல் தரையில் உட்காருங்க, கைகளை வந்து பின்னால் வச்சு முட்டியை மடக்கி உடம்ப மேலே தூக்குங்க. இப்போது நம்மளோட கையை ஆப்போசிட் டோக்கு கொண்டு வந்து டச் பண்ணுங்க. ரைட் ஹேண்ட் டு லெஃப்ட் டோ, லெஃப்ட் ஹேண்ட் டு ரைட் டோ, மொத்தம்

16 முதல் 20 ரேக்ஸ் வரைக்கும் 4 செட் நீங்க செய்யலாம். இது உங்களோட கோ, ஷோல்டர்ஸ், ஆர்ம்ஸ் மற்றும் லெக்ஸ் இது எல்லாத்தையும் ஸ்ட்ரெங்தன் செய்யறது மட்டும் இல்லாம கோ ஸ்டெபிலிட்டி மற்றும் கோஆர்டினேட்டிங் ஷோல்டர் ஸ்ட்ரெங்தன் இம்ப்ரூவ்மெண்ட் இது எல்லாமே சரியா செய்யும். ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், போக போக நம்மளோட மூவ்மெண்ட் வந்து வேகம் ஆக்காம கொஞ்சம் ஸ்லோவா செஞ்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்மளோட வேகத்தை கூட்டிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வொர்க் அவுட் மூலமா உங்களை சந்திக்கிறேன். நன்றி.

0: அயலான் படத்துக்காக எடுக்கப்பட்ட பாடல் 6:42 இன்றைக்கு கவனத்தை இருந்திருக்கக்கூடிய செய்திகளை கண்ணோட்டம் இடலாம். நேற்று மறைந்த துன் டாக்டர் ஹஸ்மா மாலை 6:20 மணி அளவில் புத்ராஜயாவில் அரசு மரியாதையுடன் அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. துன் டாக்டர் ஹஸ்மா அவர்கள் அன்பானவராகவும் தாய் உருவமாகவும் நினைவு கூறப்படுகின்றார் அப்படின்னு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியிருக்கின்றார்.
1: சரி, அவருடைய இறுதி நல்லடக்கம் பற்றி தான் நிறைய செய்திகள் வெளிவந்திருக்குது. அதனை அடுத்து மற்றும் ஒரு முக்கியமான செய்தி நமக்கு இது. 2026 ஆண்டுக்கான பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் குளோபல் ரேங்கிங் உலக தர வரிசையில் மலேசிய கடப்பிதழ் உலகின் 2nd சக்தி வாய்ந்த கடப்பிதழாக முன்னேறிருக்கு. கடந்த ஆண்டெல்லாம் பாத்தீங்கன்னா 3rd இடத்துல இருந்தது, 2nd இடத்துல சிங்கப்பூர் இருக்குது. இப்போ சிங்கப்பூரும் மலேசியாவும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க.
0: மகிழ்ச்சியான செய்தி. அடுத்தது கவனத்தை ஈர்த்திருப்பது 2027 ஆண்டுக்கான வரவு செலவு அறிக்கை அக்டோபர் மாதம் தாக்கல் செய்ய நிலையில் அதன் மீதான எதிர்பார்ப்புகள் அதிகமாகவே இருப்பதாக பிரதமர் நேற்று கூறியிருக்கிறார். இன்டர்நேஷனல் கருத்தரங்கு ஒன்று நேற்று நடைபெற்றிருக்கிறது. அதில் கலந்து கொண்ட போது பிரதமர் இந்த விவரத்தை வந்து வெளியிட்டிருக்கின்றார். அதுலதான் இந்த விவரம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்டர்நேஷனல் ஃபியூச்சர் கான்பரன்ஸ் 2026 இதில் தான் இந்த விவரம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.
1: சரி, அதே நேரத்தில் வானிலை மாற்றங்கள், உலகளாவிய இடங்கள்ல பெங்காக்ல இருக்கக்கூடிய வெள்ளம் இருக்குது இல்லையா, அது குறித்த தகவல்களும் பத்திரிகைகளில் நிறையவே வந்திருக்கின்றன.
0: மற்றதெல்லாம் தெரிந்து கொள்ள பத்திரிகைகளை வாங்கி படிக்க மறக்காதீங்க. நம்ம காலையிலே சில கதைகள்லாம் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன கேள்வியோட வந்திருக்கோம் அப்படின்னா,
1: என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ நம்ம வந்து வாழ்க்கையில வளர்ந்து வேலைக்கு எல்லாம் போய்கிட்டு இருப்போம், ஒரு நிலையை அடைஞ்சிருக்கோம் அப்படின்னா வளர்ந்துகிட்டு கூட இருக்கலாம். பல ஆண்டுகள் வருடங்கள் கடந்து யாரோ ஒருத்தவங்க நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருப்பாங்க, இன்னைக்கும் அது நம்ம நினைவுல இருக்கும். அவங்க அந்த வார்த்தையை சொன்னாங்க, அது உங்க வாழ்க்கையை மாற்றி கூட இருக்கலாம். நீங்க ஒரு முடிவை கூட அவங்க சொன்னதுனால எடுத்திருக்கலாம்.
0: யார் சொன்ன அந்த வார்த்தை இல்ல அந்த வாசகம் அந்த பொன்மொழி உங்களை வந்து பெரிய அளவுல தாக்கி அது வந்து உங்களை பெரிய அளவுக்கு கொண்டுட்டு போயிருக்கு, இல்ல உங்க வாழ்க்கையில அடுத்த கட்ட நகர்தலுக்கே ஒரு பெரிய காரணமா இருந்திருக்கு, அதை பத்தி தான் பேச போறோம். கூப்பிடுங்க 3-2-2-8-2-5-7-3-3
1: 4-7-6-8
0: அப்படி என்னங்க சொன்னாங்க, வாங்க பேசுவோம்.

காலையிலே கதை பேசலாம். ஒரு ஊரில் ஒரு வேடன் வாழ்ந்து வந்தான். ஒவ்வொரு நாளும் காட்டுக்கு வேட்டைக்கு போவான். ஆனால் பல நாட்களாக அவனுக்கு ஒரு இரையும் கிடைக்கவில்லை. நாள்கள் கடந்த போது அவன் மிகவும் விரக்தி அடைந்தான். இறுதியாக தனக்கு வில்வித்தை கற்றுக் கொடுத்த ஆசானிடம் சென்று, எனக்கு எந்த வேட்டைக்கும் வெற்றி கிடைக்கவில்லை, என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஆசான் அமைதியாக சொன்னார், நாளை நீ வேட்டைக்கு போகும்போது நானும் உன்னுடன் வருகிறேன். மறுநாள் இரண்டு பேரும் காட்டுக்கு சென்றார்கள். அங்கே சென்ற ஆசானுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. வேடன் காட்டின் நடுவில் நின்று கண்களை மூடிக்கொண்டு எந்த திசை என்றும் பார்க்காமல் அம்புகளை எய்து கொண்டிருந்தான். அதை பார்த்த ஆசான் கேட்டார், இப்படி கண்களை மூடிக்கொண்டு எந்த திசை என்றும் தெரியாம அம்பு எய்தால் உனக்கு எப்படி இறை கிடைக்கும்? பிறகு அவர் சொன்னார், முதலில் உன் இலக்கை சரியாக தெரிந்து கொள், அதன் பிறகு அந்த இலக்கை அடைவதற்கு முயற்சி செய். அந்த வார்த்தைகள் வேடனின் வாழ்க்கையை மாற்றின. இந்த கதையை நமக்கு சொல்லும் பாடம் என்ன? இலக்கு இல்லாத முயற்சி திசை இல்லாத பயணத்தை போல. எவ்வளவு உழைத்தாலும் எங்கு போகிறோம் என்று தெரியவில்லை என்றால் வெற்றி அடைய முடியாது. முதலில் உங்கள் வாழ்க்கையின் இலக்கை தெளிவாக அமைத்துக் கொள்ளுங்கள். இலக்கு இருந்தால் உங்கள் நேரமும் முயற்சியும் சரியான பாதையில் செலவிடப்படும். தெளிவான குறிக்கோள், தொடர்ந்து முயற்சி, விடாமுயற்சி, இந்த மூன்றும் சேர்ந்தால் வெற்றி நிச்சயம் உங்களது. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நான் குணேஷ்.

0: தமிழே பிள்ளை தமிழே அப்படின்ற பாடல் 654 ஆயிருச்சு.
1: யாரோ என்றோ உங்ககிட்ட ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிருப்பாங்க, அந்த வார்த்தையை அப்படியே பிடிச்சிருப்பீங்க, உங்க வாழ்க்கையை மாத்திருக்கும்.
0: நரேஷ் குமார் தங்கால இருந்திருக்காரு.
2: என்னுடைய 4-ஆம் ஆண்டு வகுப்பாசிரியர், 4-5-ஆறு வகுப்பாசிரியர் இருந்து நான் படிவம் மாறு போகும்போது அந்த இடைநிலை பள்ளியில அவங்க ஆசிரியரா இருந்தாங்க. அப்ப படிவம் மாறுல என்ன சந்திக்கும் போது, என்னை விட என்னுடைய மாணவர்கள் இன்னும் மேல்நிலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப 2007 நான் படிவம் மாறு படிக்கிறேன், 2008 அவங்க இறந்துட்டாங்க. இப்போ நான் படிவம் மாறு முடிச்சு, டிப்ளமா முடிச்சு, டிகிரி முடிச்சு அடுத்த ஒரு மேல் படிப்பிலும் கால் வச்சுட்டு ஆசிரியர் இல்ல. ஆனா அந்த வார்த்தை தான் இன்னும் என்னை அடுத்த கட்ட மேல்நிலைக்கு உயர்த்தி கொண்டே போகுது.
1: ஆசிரியர் பேர் என்னங்க?
2: ஹரி கிருஷ்ணன்.
0: அவங்க சொன்னதுதான் இன்னைக்கு உங்களை இவ்வளவு தூரம் கொண்டு போயிருக்கு. இன்னும் வளரணும், எங்களுடைய பாராட்டுகள் உங்களுக்கு.
2: நன்றி தேவிகா.
0: தமிழ் செல்வி டாமன் சராலேன்னு வந்திருக்காங்க. தமிழ்
3: சொல்லுங்க.
0: என்ன நல்ல சிரிப்போட வந்திருக்கீங்க, நல்லா இருக்கு கேக்குறது. காலையில
3: நோகடிக்காம பேசணும் அப்படின்னு
0: சொல்லி கொடுத்திருக்காரு. ஏன்னா உங்களோட சிரிப்பு, நீங்க பேசுற விதம், அது அப்படியே பின்பற்றுங்க தமிழ். இந்த சிரிப்பு உங்க கூட அப்படியே இருக்கட்டும். நன்றி,
3: மிக்க நன்றி தேவிகா.
1: சொல்லுங்க ஸ்ரீ வெங்கடேஷ், உங்களுக்கு யாரோ என்றோ சொன்ன வார்த்தை,
4: ஆணும் பெண்ணும் நிகர் என்ன சொல் அப்படின்னு அந்த பாரதியாரோட ஒரு கோட் என்கிட்ட சொல்லிருக்கு. இது நடந்து ஒரு 10-15 வருஷம் முன்னுக்கு சொன்ன விஷயம். அந்த விஷயம் சொல்லி அதோட எக்ஸ்பிளைன் பண்ணதுல இருந்து என்னோட லைஃபே அப்படி மாறிடுச்சு. இவங்க இப்படிதான் இருக்கணும், உங்க இப்படி இருக்கணும், ஆண்கள் ரொம்ப இதா இருக்கணும், பெண்கள்லாம் அடிமை, அந்த மாதிரி ஒரு தாட் எல்லாம் வந்து அப்படி கம்ப்ளீட்டாவே மாறிடுச்சு என் லைஃப்ல.
1: சரி, அப்ப உங்க வீட்டுல அந்த பாகுபாடு இல்ல?
4: இல்ல இல்ல இல்ல, அந்த மாதிரி எதுவும் இல்ல. ரொம்ப நன்றி.
0: பாரதி சொன்ன அது அவருடைய வாழ்க்கையை மாற்றியது அப்படின்னு சொல்லிட்டு போனாரு ஸ்ரீ வெங்கடேஷ்.
1: யாரோ என்றும் நமக்கு ஏதோ சொல்லி இருப்பாங்க, அது ஏதோ அர்த்தம் இருக்கும், கண்டிப்பா இருக்க பிடிச்சுக்குவோம். அது நல்லதா இருந்துச்சுன்னா அதை வாழ்க்கையில அமல்படுத்தலாம்.
0: வாழ்க்கையில எப்போதும் நம்ம என்னென்னமோலாம் யோசிச்சுட்டு இருப்போம் இல்லையா, அந்த யோசிக்கும் போது இந்த ஒரு வார்த்தை என்னுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை அப்படியே ஒரு பிடிமானமா எடுத்துக்கோங்க. மூன் வாக் படத்துக்காக பாடல் வந்துட்டு இருக்கு ரஹ்மானுடைய இசையில, கேட்கலாம்.

0: சவுதி அரேபியாவில் உள்நாட்டு நிறுவனங்களின் செயல்பாடுகள் விரிவுபடுத்தப்பட வேண்டும், பிரதமர் வலியுறுத்தல். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன். நாட்டின் பொது சுகாதாரத்துறைக்கு பங்களித்த முன்னோடி மலாய் பெண் மருத்துவர், மக்கள் நலனில் பெரும் பங்காற்றிய காலஞ்சென்ற துன் டாக்டர் சித்தி அஸ்மா முகமது அலியின் நினைவு கூறலுடன் மலேசியா இன்றைய நாளை தொடங்குகிறது. அவரின் மறைவுக்கு உலகத் தலைவர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். பாகிஸ்தான் அதிபர் அசிஃப் அலி ஜர்தாரி, மாலத்தீவு அதிபர் டாக்டர் முகமது மொய்சு, கம்போடிய அதிபர் உன்சென் ஆகியோரும் அவர்களுள் அடங்குவர். மருத்துவம், சமூக நலன் ஆகியவற்றில் துன் டாக்டர் சித்தி ஹஸ்மா ஆற்றிய சிறந்த சேவைகள் எப்போதும் நினைவு கூறப்படும் என்று அசிஃப் அலி ஜர்தாரி குறிப்பிட்டுள்ளார். மகளிர் மேம்பாடு, கல்வித்துறைகளில் டாக்டர் சித்தி ஹஸ்மா ஆற்றிய சேவை அளப்பரியது என்று டாக்டர் முகமது மொய்சு நினைவு கூர்ந்தார். இவ்வேளை ஆஸ்திரேலியா, ஸ்பெயின், ரஷ்யா, அமெரிக்கா, பிரிட்டன், வெனிசுவேலா ஆகியவற்றின் தூதரகங்களும் இரங்கல் தெரிவித்தன. துன் டாக்டர் சித்தி ஹஸ்மா முகமது அலி நேற்று காலை தேசிய இருதய கழகம் IJNல் தமது 100வது வயதில் காலமானார். அன்னாரின் நல்லுடல் புத்ராஜயா பிரிசின் 20ல் உள்ள புசாரா நகாராவில் அரச மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. உள்நாட்டு நிறுவனங்கள் சவுதி அரேபியாவில் அவற்றின் செயல்பாடுகளை விரிவுபடுத்த வேண்டும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். மேலும் இரு நாடுகளுக்கும் பலனளிக்கும் ஒத்துழைப்பை ஊடுருவவும் அவர் அழைப்பு விடுத்தார். முன்னதாக சவுதி அரேபிய பொது முதலீட்டு நிதியம் PIF ஆளுநர் யாசிர் ஒஸ்மான் அல் ருமாயானும் பேராளர்களும் மரியாதை நிமித்தம் டாக்டர் ஸ்ரீ அன்வாரை சந்தித்தனர். PIFக்கு சொந்தமான ருவா அல் ஹராம் அல் மாகி நிறுவனம் மக்காவில் உள்ள ஜபால் அல் காபா பகுதியில் போக்குவரத்து சார்ந்த மேம்பாட்டு திட்டத்திற்காக நாட்டின் மலேசியன் ரிசோர்சஸ் கார்ப்பரேஷன் பராட் MRCBயுடன் இணைந்து செயல்படுவது குறித்து ஆராய்ந்து வருவதாக டாக்டர் ஸ்ரீ அன்வார் கூறினார். தொலைத்தொடர்பு நிறுவனங்களும் இணைய சேவை வழங்குநர்களும் தேசிய தகவல் பரவலாக்கல் மையம் நாடி மூலம் இலக்கவியல் அறிவை வலுவூட்டும் முயற்சிகளை அதிகரிக்கும்படி தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீஃபாமி பாடேல் தெரிவித்துள்ளார். இணைய மோசடி அச்சுறுத்தல்களை ஒடுக்க இது துணை புரியும் என குறிப்பிட்ட அவர், இணைய பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே அதிகரிக்கவும் உதவும் என்றார். இணைய பயன்பாட்டில் முறைகேடுகளை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளுடன் பயனர்களுக்கான விழிப்புணர்வும் அவசியம். அப்போதுதான் அவர்கள் எளிதில் பாதிக்கப்படாமல் இருக்க முடியும் என்று டாக்டர் ஸ்ரீஃபாமி குறிப்பிட்டார். ஜப்பான் ஐச்சி நகரில் நடைபெறவிருக்கும் 2028 உலக திறன் போட்டியில் முதல் தங்கப்பதக்கத்தை வெல்ல மலேசியா இலக்கு கொண்டுள்ளது. இதற்காக ஈராண்டு தயார் நிலை பணிகளையும் போட்டியிடப்படும் 64 திறன் பிரிவுகளில் குறைந்தது 32 நாட்டின் பங்கேற்பாளர்களின் எண்ணிக்கையை விரிவுபடுத்துவதையும் இது நோக்கமாக கொண்டுள்ளது. 2026 வேர்ல்ட் ஸ்கில்ஸ் போட்டிக்கான மலேசிய குழு தலைவரும் பொதுப்பணி துணை அமைச்சருமான டத்துஸ்ரீ டாக்டர் அகமது மஸ்லான் இவ்வாறு தெரிவித்தார். இத்தகைய நுணுக்கமான தயார் நிலையை தாமதப்படுத்த முடியாது என குறிப்பிட்ட அவர், நாட்டின் நுட்ப தொழில்கல்வி தீவேட் சூழலமைப்பை நிர்வகிக்கும் 12 அமைச்சுகளுக்கிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதன் மூலம் அவற்றை உடனடியாக தொடங்க வேண்டும் என்றார். கடந்த 5 ஆண்டுகளில் 3 முக்கிய மேம்பாடுகளுக்கு பிறகு சீன மலேசிய உறவு புதிய கட்டத்தை எட்டியுள்ளது. அதன் உச்சகட்டமாக உயர் அளவிலான வியூக சமூகம் உருவாக்கப்பட்டுள்ளதாக மலேசியாவிற்கான சீன தூதர் பணியை நிறைவு செய்யவுள்ள ஒயாங் ஹியூஜிங் கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு வெறும் பாரம்பரிய வர்த்தகமாக மட்டுமல்லாமல் தற்போது குறைக்கடத்தி, செயற்கை நுண்ணறிவு AI, தரவு மையம், இலக்கவியல் பொருளாதாரம், பசுமையாற்றல், மேம்பட்ட தொழில்நுட்ப துறைகளுக்கும் விரிவடைந்துள்ளதை யூஜிங் சுட்டிக்காட்டினார். சீன அதிபர் ஜி ஜின்பிங் கடந்த ஏப்ரலில் மலேசியாவுக்கு மேற்கொண்ட பயணம் இருதரப்பு உறவுகளில் மற்றொரு முக்கிய தருணம் என்றும் அவர் குறிப்பிட்டார். கோலாலம்பூர் வெர்டிகல் சிட்டி திட்டம் தொடர்பான முறைகேடு விசாரணையில் ஃபெல்டா முதலீட்டு நிறுவனத்தின் முன்னாள் தலைமைச் செயல் அதிகாரி இன்று கோலாலம்பூர் செஷன் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட உள்ளார். குற்றவியல் சட்டம் 417 பிரிவின் கீழ் அவர் இரு குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ள உள்ளதாக எஸ்பிஆர்எம் தலைவர் டத்துஸ்ரீ அப்துல் ஹலீம் ஆமான் தெரிவித்தார். ஃபெல்டாவின் முன்னாள் நிர்வாகியான மற்றொரு நபர் நாளை குற்றவியல் சட்டம் 420 பிரிவின் கீழ் குற்றச்சாட்டை எதிர்கொள்வார் என்றும் தெரிவிக்கப்பட்டது. கேஎல்பிசியின் இந்த விசாரணை ஃபெல்டா மற்றும் எஃப்ஐசி தொடர்புடைய 7 விசாரணை அறிக்கைகளின் ஒரு பகுதி. இது 2010 ஆண்டுக்கும் 2020 ஆண்டுக்கும் இடையில் சொத்துக்களை வாங்குதல் முதலீடு செய்தல் தொடர்புடையவை. கடா குபாங் பசு பகுதியில் பெரி நாய்க்கடி ரேபிஸ் தொற்று பரவியுள்ளதை தொடர்ந்து இதன் விளைவாக பாதிக்கப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் விலங்குகள் விவகாரத்தில் பொதுமக்கள் சுயமாக எந்தவொரு நடவடிக்கையையும் எடுக்க வேண்டாம் என்று மாநில கால்நடை சேவைத்துறை JPVK நினைவூட்டியுள்ளது. பொதுமக்கள் குறிப்பாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வசிப்பவர்கள் விலங்குகளை துன்புறுத்தவோ பிடிக்கவோ கூடாது. மாறாக அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக உடனடியாக அதிகாரிகளிடம் அது குறித்து புகார் அளிக்க வேண்டும் என்று JPVK சுகாதார பிரிவு தலைவர் டாக்டர் உமி சுமீலா சுராயா முகமது ஜோஹர் கூறினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: ரத்த தானம் செய்ய சொல்லி ஏன் வலியுறுத்துறாங்க தெரியுமா?
2: ஏன்னா நம்ம நாட்டுல தினமும் 2000 ரத்த பைகள் தேவைப்படுது, சரியா?
1: ஆமா, அதை ஈடுகட்டதான் அரசாங்கம் இன்னும் 5 வருடத்துல நம் மக்களின் 4 விழுக்காட்டினரையாவது குருதி தானம் செய்ய முன்வரணும்னு இலக்கிட்டு இருக்கு.
2: முதல் முறையாக குருதி தானம் செய்பவர்கள் தேசிய ரத்த வங்கி அகப்பக்கத்தில் அதை பற்றிய தகவலை அறிந்து கொள்ளலாம். ரத்த தானம் செய்வோம், மனித உயிரை காப்போம்.
0: தாய்லாந்து பேங்காக்கில் ஏற்பட்ட கடுமையான வெள்ளத்தை தொடர்ந்து அதிகாரிகள் நிவாரணப் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். இதனையடுத்து அங்குள்ள சில பகுதிகளில் வெள்ளம் வடிய தொடங்கியுள்ளது. குறிப்பாக கிழக்கு பேங்காக்கில் சாஹேப் சாஹேப் மற்றும் பிராவிட் புரிரோம் கால்வாய்களில் நீர்மட்டத்தை குறைப்பதே உடனடி முறைமையாக அமைந்ததாக துணை ஆளுநர் விசானு சுப்சோபொன் தெரிவித்தார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு உணவுகளை விநியோகிக்க நாளொன்றுக்கு 180,000 பொட்டலங்கள் வரை பேங்கோ பெருநகர மேலாண்மை நிர்வாகம் தயாரிக்கும் என்று அவர் கூறினார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ராணுவ எண்ணிக்கையை 15,500 அதிகரிக்கும் உத்தரவில் கையெழுத்திட்டுள்ளார். இவ்வாண்டில் இத்தகைய உத்தரவு பிறப்பிக்கப்படுவது இது 4வது முறையாகும் என்று ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. 4.5 ஆண்டுகளுக்கும் மேலாக நீடிக்கும் யுக்ரைன் ரஷ்ய போரில் உயிரிழப்புகள் அதிகரித்து வரும் நிலையில் புட்டின் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இதற்கு முன்னதாக மார்ச் ஜூன் ஜூலை மாதங்களில் ராணுவ எண்ணிக்கையை அதிகரிக்கும் ஆவணங்களில் புட்டின் கையெழுத்திட்டிருந்தார். கடந்த மார்ச்சிலிருந்து ராணுவ வீரர்களின் எண்ணிக்கை 47,860 உள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நவம்பர் தொடங்கி பிப்ரவரி வரையிலான குளிர்காலத்தில் இந்திய தலைநகர் புதுடில்லியில் நிலவும் மோசமான காற்று மாசை கட்டுப்படுத்த உள்ளூர் நிர்வாகம் சில நடவடிக்கைகளை அறிவித்துள்ளது. வாகன நிறுத்துமிட கட்டணங்களை உயர்த்துதல், கட்டுமான பணிகளுக்கு தடை விதித்தல், வேலை நேரத்தை கட்டங்கட்டமாக செயல்படுத்துதல், அத்துடன் அரசாங்க தனியார் அலுவலகங்களில் பணியாற்றும் ஊழியர்களின் எண்ணிக்கையை 50 விழுக்காடு வரை குறைத்தல் ஆகியவை இந்த நடவடிக்கைகளில் அடங்கும். இந்த நடவடிக்கைகள் நவம்பர் முதலாம் நாள் தொடங்கி கட்டங்கட்டமாக செயல்படுத்தப்படும். அதேவேளையில் சில கட்டுப்பாடுகள் அடுத்த ஆண்டு பிப்ரவரி வரை நடைமுறையில் இருக்கும் என்று கூறப்படுகிறது. விளையாட்டு 2026 ஐச்சி நகோயா ஆசிய போட்டி. இப்போட்டியில் தேசிய கராத்தே விளையாட்டாளர்கள் 2 தங்கப்பதக்கங்களையும் 3 வெண்கல பதக்கங்களையும் வென்றுள்ளனர். இச்சாதனை மலேசிய கராத்தே கூட்டமைப்பு மாகாவின் முறையான திட்டமிடல், முழுமையான ஏற்பாடுகள், இளைஞர் விளையாட்டு அமைச்சு, தேசிய விளையாட்டுக் கழகம் ISN, தேசிய விளையாட்டு மன்றம் MSNின் தொடர்ச்சியான ஆதரவு ஆகியவை அதற்கு சான்று பகர்வதாக அதன் தலைவர் டத்துனூர் அஸ்மி அகமது தெரிவித்துள்ளார். MSNின் போடியம் திட்டத்தின் மூலம் விளையாட்டாளர்கள் விரிவான ஆதரவையும் பயிற்சியையும் பெறுகின்றனர் என்றார். துன் டாக்டர் சித்தி ஹஸ்மாவின் சேவைக்கும் பங்களிப்புக்கும் உலக தலைவர்கள் புகழாரம். சவுதி அரேபியாவில் உள்நாட்டு நிறுவனங்களின் செயல்பாடுகள் விரிவுபடுத்தப்பட வேண்டும், பிரதமர் வலியுறுத்தல். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.
3: வரலாற்றில் இன்று
4: 1965 இன்றைய நாளில் தென்கொரிய பிரதமர் துன் குவான் சுங் 4 அதிகாரப்படி வருகை மேற்கொண்டு மலேசியா வந்தார். சுபாங் விமான நிலையத்தில் 19 பீரங்கி வேட்டுகளுடன் அவர் வரவேற்கப்பட்டார். பிரதமர் துங்கு அப்துல் ரஹ்மான் அவரை வரவேற்றார். மலேசியாவுக்கான கொரிய தூதர் கியூ ஹா சோயும் கொரியாவிற்கான மலேசிய தூதர் டத்தோ இஸ்மாயில் யூசுஃபும் உடன் இருந்தனர். மலேசியா தென்கொரியா பண்பாட்டு உடன்பாட்டை ஏற்படுத்துவதும் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்துவதும் இந்த மரியாதை நிமித்த வருகையின் நோக்கம். இச்சந்திப்பின் போது கம்யூனிஸ்ட் நடவடிக்கைகள் குறித்து விழிப்புடன் இருப்பதற்கான தங்கள் கூட்டு உறுதியை இரு தலைவர்களும் வலியுறுத்தினர்.
3: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: எல்லோருக்கும் இனிய வணக்கம். மணி 7:16. வணக்கம். இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க தெய்வீகன் புகனாவன். உங்களுடைய காலை புடுறதை இன்னும் உற்சாகமாக்கிட்டு இருக்கோம். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? நாள் எப்படி தொடங்கி இருக்கு உங்களுக்கு?
1: சிறப்பா போய்கிட்டு இருக்கோம் அப்படி நாங்க எதிர்பார்க்கிறோம். செப்டம்பர் 29 இன்றைக்கு நாளா இருந்தா மின்னலின் பிறந்த நாள் வாழ்த்துக்களை
0: பாருங்க. கண்ணை மூடி கண்ணை துறக்கிறதுக்குள்ள முடியுது இந்த மாதம். நாளைக்கு செப்டம்பர் முடிஞ்சு வியாழக்கிழமை விடியல் வந்து அக்டோபர் 1
1: பாருங்க. வருஷம் முடியறதுக்கு அதுக்கப்புறம் 2
0: அவ்வளவுதான், ஓடி முடிஞ்சிடும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்றைக்கு நம்ம 8 வரைக்கும் ஒருத்தவங்களை கொண்டாட போகிறோம். சொல்லுவாங்களே 100 வரைக்கும் வாழணும், நீங்க நல்லா வாழணும் அப்படின்னுவாங்களே, அதை அப்படி உண்மையாக்கிட்டு இன்றைக்கு நம்மை விட்டு பிரிந்திருக்கின்றார் துன் டாக்டர் ஹஸ்மா அவர்கள். அவங்களை கொண்டாடுற ஒரு நிகழ்ச்சியா ஒரு தருணமாக இந்த மணி நேரத்தை நாங்க உங்களுக்கு கொண்டு வருகின்றோம்.
1: நிச்சயமா அவங்களை நினைவு கூற வேண்டிய ஒரு நாளாக நேற்றோட அந்த சகாப்தம் ஒரு நிறைவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மலேசியாவின் மருத்துவத்துறையில ஒரு முன்னோடி, அப்புறம் பொது சுகாதார பணியாளர், பல தலைமுறைகளை பெண்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருந்தவங்க துன் டாக்டர் சித்தி ஹஸ்மா முகமது அலி.
0: எப்போதுமே அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு நல்ல புன்னகை இருக்கும். எல்லாத்துக்கிட்டையும் வந்து அவ்வளவு அழகா வந்து அவங்க சிரிப்பாங்க, நல்லா பேசுவாங்க. அத்தனை பதிவுகளுமே தெரிஞ்சவங்களும் தெரியாதவங்களும், அவங்களை நேரடியா பார்த்தவங்களா இருக்கலாம், தூரத்துல இருந்து ரசிச்சவங்களா இருக்கலாம், எல்லாருமே அதான் சொன்னாங்க. ரொம்ப அழகா பழகக்கூடியவங்க, நல்லா பேசக்கூடியவங்க, எப்போதும் அந்த சிரித்த முகம் அவங்களுடைய தனித்துவம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
1: கடந்து பலர் அவங்களை ரசிக்கவும் நேசிக்கவும் செய்தாங்க. இன்றைக்கு அவங்களை பத்தி நம்ம பேச போறோம். நிச்சயமா நேற்று உள்ள நினைவு நாளை பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வருத்தமான ஒரு நாள் நம்ம எல்லாருக்குமே. ஆனாலும் பலருக்கு வந்து அவங்களை பார்த்த அவங்க பள்ளி காலத்துல அவங்க சந்திச்சிருப்பாங்க, இல்ல வெளியில எங்கேயா சந்திச்சிருக்கலாம், இல்ல ஒரு தேசிய தின கொண்டாட்டத்துல அவங்க சந்திச்சிருக்கலாம். பல நினைவுகளை எல்லாம் பகிர ஆரம்பிச்சிட்டாங்க.
0: அதே மாதிரி அவங்க ஆரம்ப காலகட்டத்துல வந்து கிடால தான் அவங்களுடைய முதல் பணி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது மருத்துவராக பட்டம் பெற்ற பிறகு அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, நான் வந்து பட்டணத்துல வாழ்ந்த ஒரு பொண்ணு கிளங், அவங்களுடைய சொந்த ஒரு டக்குன்னு எனக்கு கிடா கணப்பும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, ஆனா அங்க இருந்தவங்க என்ன ரொம்ப ரொம்ப குடும்ப உறுப்பினர் மாதிரி பாத்துக்கிட்டாங்கன்னு அங்க இருந்த குடும்பங்கள்லாம் இருக்காங்களா, அவங்களுடைய பதிவுகள்லாம் உண்மையிலேயே மனசு தொட்டது. நீங்க இத பத்தி தான் நீங்க பேச போறீங்க.
1: நிச்சயமா உங்களுக்கும் ஏதோ ஒரு அனுபவம், அவங்கள்ட்ட நேரடியா சந்திச்சு பேசாத ஒரு அனுபவமா கூட இருந்திருக்கலாம், பார்த்தது இல்ல அவங்களுடைய பள்ளிக்கு உங்க பள்ளிக்கு வருகை புரிந்திருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு ஒரு நல்ல தொடர்பு இருந்திருக்கலாம், இல்ல பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கலாம். அவங்களை பற்றி உங்களுடைய
0: தருணங்கள் என்ன உங்களை ரொம்ப கவர்ந்து பாடி இருக்கிறாரு. அந்த பாடத்தான் அடுத்து நம்ம கேட்க போறோம். பத்தா அப்படின்ற படத்துக்காக வாங்க கேட்கலாம்.

0: பயிற்சிகள் குறித்த விவரங்களுடன் தொழில்நுட்ப நிபுணரும் பயிற்றுனருமான புவனா சுப்பிரமணியம்.
1: வணக்கம். இந்த வார எபிசோட்டில் மலேசியாவின் மனிதவள அமைச்சகத்தின் ஒரு முக்கிய முயற்சியாக வழங்கப்படும் HRD COP ஈலாத்தி பற்றி ஒரு பயனுள்ள தகவலை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஈலாத்தி என்பது வீட்டிலே இருந்து கற்றுக்கொள்ள உதவும் ஒரு இணைய கற்றல் தளம். புதிய திறன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும், ஏற்கனவே உள்ள திறனை மேம்படுத்த வேண்டும் என்றாலும், இது பலருக்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கிறது. இந்த தளத்தில் 1000+ மேற்பட்ட இலவச பாடங்களும் அதே சமயம் கட்டண பாடங்களும் உள்ளன. அப்படின்னா இது யாருக்காக பயன்படும் அப்படின்னா, மாணவர்கள் கற்றுக்கொள்ளலாம், வேலை தேடுபவர்கள் கற்றுக்கொள்ளலாம், வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் தங்கள் திறனை வளர்த்துக் கொள்ளலாம், தொழில் செய்பவர்கள் புதிய அறிவை பெற்றுக் கொள்ளவும், அதே போல் வீட்டு திருமதிகள் கூட தங்கள் நேரத்திற்கு ஏற்றபடி இதை கற்றுக்கொள்ளலாம், மூத்த குடிமக்கள் கூட புதிய விஷயங்களை மெதுவாகவும் சுலபமாகவும் கற்றுக்கொள்ள இந்த தளத்தை பயன்படுத்தலாம். பல துறைகளில் பாடங்கள் உள்ளன. டிஜிட்டல் ஸ்கில்ஸ், பிசினஸ் மேனேஜ்மெண்ட், கார்பரேட் கவர்னன்ஸ், மார்க்கெட்டிங், பர்சனல் டெவலப்மெண்ட், லீடர்ஷிப், பைனான்சியல் டெக்னாலஜி, லாங்குவேஜ், பப்ளிக் ரிலேஷன், கஸ்டமர் சர்வீஸ், கம்யூனிகேஷன் போன்ற பல வகை பாடங்களும் இங்கே இடம்பெறுகின்றன. இதை எப்படி கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது மிகவும் சுலபம். ELAATI.HRDCOP.GOV.MY என்ற தளத்துக்குள் செல்லுங்கள். அங்கே உங்களுக்காக ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட் மொதல் ஓபன் பண்ணிக்கோங்க. பிறகு உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ வந்து நீங்க தேர்ந்தெடுத்து உங்களோட நேரத்துக்கு ஏற்றபடி நீங்க உங்களோட கற்றலை ஆரம்பிக்கலாம். எல்லாமே இணையம் வழியாவே நீங்க செய்யலாம். ஈலாத்தி பற்றி மேலும் தெரிந்து கொள்ள மறக்காதீங்க. ELAATI.HRDCOP.GOV.MY என்ற தளத்துக்கு இப்பவே சென்று பாருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். அடுத்த வார செவ்வாய்க்கிழமை எபிசோடில் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றியுடன் விடைபெறுவது புவனா சுப்பிரமணியன்.

0: விவேகம் பெறதுக்காக எடுக்கப்பட்ட பாடல் 7:29. வணக்கம், இன்னல் கேட்டுட்டு இருக்கீங்க. துன் டாக்டர் ஹஸ்மா அவங்களை கொண்டாடக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கு. அவங்களுடைய அந்த 100 வருட வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய வணக்கம் இன்னல் உங்களுக்காக கொண்டு வந்திருக்குன்னு சொல்லியிருந்தோம்.
1: அவங்க கூடிய பழகுன பார்த்த அனுபவங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும். இன்றைக்கு துன் அப்படின்ற ஒரு பட்டத்தோடு இருக்கிறவங்க, முன்னாள் பிரதமர் மனைவி, முதல் பெண்மணி, நாட்டினா முதல் பெண்மணியா இருந்தவங்க, அப்படியா பெற்ற உயர் பதவியை வகிச்சவங்க, இவ்வளவு சாதாரணமா இருக்கிறாங்களே அப்படின்ற ஒரு முன்னுதாரணமா இருந்திருப்பாங்க இல்லையா.
0: இயல்பாக பழகக்கூடிய அவங்களுடைய அந்த குணாதிசயத்தை பற்றி தான் நேற்று நிறைய பேர் பகிர்ந்துகிட்டே இருந்தாங்க. அது குறிப்பிட்ட சொல்லணும்னா, சின்ன வயசுல அவங்க அந்த இளமையா இருந்த காலகட்டத்தில் நிறைய இந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் கலந்துக்குவாங்களே. அதுல எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு, இந்த கேம்பெயின் மும்பாச்சு புக்கு அப்படின்னு ஒன்று இருக்கும், புத்தகம் வாசிக்கணும்னு அந்த ஒரு பாட்டு உருவாக்கி இருந்தாங்க. அதை நானும் தேடிட்டு இருக்கு, கிடைக்க மாட்டேது போகலாம். டக்குன்னு அவங்க வந்து அதுல வந்து ஒரு ஒரு ஒரு பார்வை, அவங்களுடைய கருத்தை சொல்லிட்டு போவாங்க. அது ரொம்ப பள்ளிக்கூட அளவுல வந்து கவனத்தை ஈர்த்தது. அப்பெல்லாம் நிச்சயமா அதை வந்து காட்டுவாங்க, அது ரொம்ப பிரபலமா இருந்தது. ஞாபகத்துக்கு உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி நினைவுகளை நீங்களும் எங்க கூட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்.
1: சரி, இப்போ வந்து நிறைய நேயர்கள் அழைச்சிட்டு இருக்காங்க, தொடர்ந்து நேயர்களை சந்திப்போம்.
0: கிருஷ்ணா வந்திருக்காரு.
2: அது ஒரு ஒரு ப்ரோக்ராம் இருந்துச்சு, கவர்மெண்டோட ப்ரோக்ராம், யூனிவர்சிட்டி படிக்கும் போது. அதுக்கப்புறம் அது கண்டினியூஸ் ப்ரோக்ராமா இருந்துச்சு. அப்ப அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ற வாய்ப்புகள்லாம் கிடைச்சது. அது ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் தான். ஆனா ஒரு நல்ல தருணம், அவங்கள பத்தி நிறைய தெரிஞ்சுக்க முடிஞ்சு, அவங்க ரெண்டு பேத்து கூடயும் ஸ்பெண்ட் பண்ற டைம்.
1: நேரடியா பார்க்கும்போது என்ன ஒரு விஷயம் அவங்க கிட்ட நீங்க பாத்தீங்க, எது உங்களை கவர்ந்துச்சு?
2: எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா, அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து இப்ப தூண் பதவியில இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு முன்னாள் பிரதமரோட வைஃப் அந்த மாதிரி ஒரு இதுல பழகவே மாட்டாங்க. ஒரு பேர பிள்ளைங்கிட்ட எப்படி பேசுவாங்க அந்த மாதிரிதான் பேசுவாங்க, நிறைய கருத்து சொல்லுவாங்க. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ஒரு ஈவென்ட்ல வந்து நாங்க அவங்க கூட உட்காந்து பேசிட்டே இருக்கும் போது, அப்ப தூண் வந்து சாப்பிட போயிட்டாரு. அப்ப அவங்க எங்க கூட வந்து நிறைய பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்ப திடீர்னு அவங்களுக்கு வந்து தூணோட ஞாபகம் வந்துருச்சு. அவங்க சொன்னாங்க, என் கணவர் என்னை விட்டு சாப்பிட மாட்டாரு, எனக்காக காத்திருப்பாரு எப்பொழுதுமே, அதனால நம்ம எல்லாம் முதல்ல அங்க போலாம், இல்லைன்னா என் கணவர் கோச்சுக்குவா சொல்லி அவங்க எங்கிட்ட ஒரு செல்லமா சொன்னாங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த அன்னோனியம் வந்து அவ்வளவு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். அது வந்து என்னை வரைக்கும் மறக்கவே முடியாத ஒரு விஷயம்னா அந்த மூமெண்ட் தான்.
0: நினைக்கிறேன்

0: தான் பேசிட்டு இருக்கோம். போனா அவங்க வந்து ஒரு ஒரு தெளிவு கொடுத்தாங்க. என்னன்னா அவங்க பேர் வந்து ஹஸ்மா தான், சித்தி அப்படின்றதே இல்லையா. இந்த சித்தின்றது பொதுமக்கள் அவங்களுக்கு வழங்கின பெயர், அதனாலதான் எல்லா இடத்துலயும் சித்தி ஹஸ்மா சித்தி ஹஸ்மா அப்படின்னே வந்துருச்சுன்னு அவங்களே இந்த விளக்கத்தை வந்து பின்னொரு நாள் வந்து கொடுத்திருந்தாங்க.
1: மத்தியில பாத்தீங்கன்னா இந்த சித்தின்ற வார்த்தை வந்து நண்பர்கள் அந்த அந்த ஒரு மலாய்கருக்கு
0: இயல்பாக பழகிறது
1: அவங்களுக்கு அது பிடிச்சிருந்ததுனால சித்தின்ற பெயரை வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. தவறில்ல
0: நீங்க பாருங்க, அந்த சித்தி வந்து எடுக்க முடியல. துன் டாக்டர் சித்தி ஹஸ்மா அப்படிதான் நம்ம எல்லாருமே சொல்லுறோம். ஆனாலும் அவங்க எல்லாம் பிரச்சனையே இல்லை. ஆனா என்னுடைய பெயர் வந்து ஹஸ்மா அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இப்ப சிவனேசன் வந்திருக்காரு, நம்ம கூட பேசுறது கேட்கலாம்.
2: ஆக்சுவலி 2008 வந்து ப்ரோக்ராம் வர்க நகரான்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் கேரள நடந்துச்சு. அப்ப பின்னிங்ல இருந்து ஒரு பஸ் ஒரு 40 பேர் பஸ் ஒரு ஸ்கூல் ட்ரிப் மாதிரி நம்ம போயிருந்தோம். அப்ப வந்து அவரும் நம்முடைய துன் டாக்டர் மகாதீர் அவரும் வந்து ஒன்னா அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டாங்க. ரொம்ப எனக்கு பாக்குறதுக்கு ரொம்ப நிகழ்ச்சியா இருந்துச்சு. ஏன்னா அவங்க எல்லாருக்கிட்டயுமே வந்து சகஜமா பேசுறது, எங்க கிட்ட எல்லாம் பேசினது, திருச்ச முகத்தாட, அப்புறம் ரெண்டு பேருமே ஒன்னாவே உட்காந்து ரொம்ப நேரமா வந்து அந்த நிகழ்ச்சி பத்தி அந்த நிகழ்ச்சி ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்க ரெண்டு பேருமே சிரிச்சு சிரிச்சு பேசுனதெல்லாம் வந்து அதை பார்ப்பதற்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. அது அவங்க இறந்துட்டாங்கன்னு அந்த விஷயம் கேள்விப்பட்டேன், எனக்கு அந்த விஷயம் தான் ஞாபகத்து வருச்சு. ஏறக்குறைய ஒரு 10-15 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டேன் நானு. ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. அதே சமயத்துல ஒரு 100 வயதை தாண்டிய ஒரு பெண்மணி, ஒரு இரும்பு பெண்மணினா அவங்களதான் நான் கண்டிப்பா சொல்லுவேன்.
0: உண்மைக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அடையாளம் அவங்களை பற்றி தெரியுது. இதுல சிவனேசனுக்கு இரும்பு பெண்மணியா நான் வந்து அவங்களை பாக்குறேன்னு சொல்லியிருந்தாரு.
1: இன்னும் நிறைய நேர்கள் அழைச்சுக்கிட்டே இருக்காங்க நமக்கு.
0: இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம கஷிகா கிட்ட பேச போறோம். அந்த பொண்ணு உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும், குட்டி பொண்ணா இருந்தாங்க. அவங்க அக்காவோட வருவாங்க இந்த மாதிரி நிகழ்ச்சிகளா
1: வருவாங்க.
0: அப்புறம் அவங்க வந்து துன் சித்தியாஸ்மா அவங்களை சந்திச்சு ஒரு காணொளி ஒன்று ரொம்ப பரவலாக பகிரப்பட்டது, ஒரு நேர்முக பேட்டி ஒன்று இடம்பெற்றிருந்தது.
1: கொஞ்ச நேரத்துல அவங்க அவங்களுடைய அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள போறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வந்து சமூக வலைதளங்களை ஒரு கேள்வி கேட்கிறோம், உங்களுக்கு ஏன் அவங்களை பிடிக்கும் அப்படின்ற ஒரு பதில் நீங்க வந்து எழுதுவாங்க.
0: ஆமா, வந்து சொல்லுங்க. இப்போ நம்ம ஆதவன் படத்துல இருந்து கேட்க போறோம். இந்த பாட்டு ஒரு ஒரு மூத்தவருடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு நமக்கு வந்து பயனளிக்க கூடியது அப்படின்னு சொல்ற பாட்டு. சுவி சுரேஷ் சந்தியா ஸ்ரீசரன் எல்லாம் பாடி இருந்தாங்க.

0: வணக்கம். மின்னல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு துன் டாக்டர் சித்திஹாசமா அவங்களை பற்றி தான் நம்ம தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கின்றோம்.
1: ஏன் அவங்களை உங்களுக்கு பிடிக்கும், ஏதோ தருணங்கள் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம்.
0: கஷிகா நம்ம கூட இருக்காங்க, அவங்களை வந்து சந்திப்பு நடத்தி, அது மட்டும் இல்ல அந்த 7 வருடங்களுக்கு முன்னாடி அவங்க அந்த குட்டி குட்டி நகைச்சுவை, அதே நேரத்தில் அந்த சேட்டலாம் பண்ண காணொளி ரொம்ப பிரபலமாகியது. அந்த காணொளி பற்றிய அனுபவத்தை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க.
2: வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா
0: இருக்கும். குட்டி பொண்ணா பார்த்தோம், அக்கா பாடும் போது கூட வந்துட்டு இருந்தீங்க. இன்னைக்கு நீங்களே ஒரு பெரிய நட்சத்திரமா மாறி இருக்கிறீங்க. உங்கள்ட்ட பேசுறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி.
1: எப்படி போய்கிட்டு இருக்கு இசைத்துறையில உங்களுக்கு?
2: எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு அக்கா. எப்படி இருக்கீங்க அக்கா?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கு.
0: கஷிகா இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
2: இப்ப வந்து கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்கேன். ஆனா இன்னும் ஃபியூ மந்த்ஸ்ல யூனி ஸ்டார்ட் பண்ணிருவேன்.
0: எஸ்பிஎம் முடிச்சிட்டீங்களா?
2: ஆமா, முடிச்சிட்டேன்.
1: குழந்தையா நாங்களும் பார்த்தோம் உங்களை.
0: நீங்க பெரிய அளவுக்கு போகணும் கஷிகா.
1: துன் அவர்கள், சித்தியாசமா அவர்களுடைய மறைவு நேற்று எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு பாதிப்பையும் வருத்தத்தையும் கொடுத்த ஒரு விஷயம். ஆனா உங்களுக்கு அவங்களை நேரடியா சந்திச்சு அவங்க கிட்ட பேசுற பெரிய வாய்ப்பு கிடைச்சது.
2: வயசு அப்ப எனக்கு 10 வயசு.
0: 7 வருஷத்துக்கு முன்னுக்கு நீங்க அவங்களை சந்திக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சுல, எல்லாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்காது. என்ன எண்ணத்தோட நீங்க போனீங்க? இப்ப அதை பார்க்கும் போது எப்படி இருக்கு கஷிகாக்கு?
2: ஆக்சுவலி அப்போ வந்து என் அப்பாவும் நானும் தான் போனோம். எனக்கு 10 வயசு, எனக்கு சீரியஸ்லி இன்டர்வியூ பண்ண போற அவ்வளவுதான். எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. என்னோட அப்பாக்கு தான் சீரியஸ்லி நர்வஸ் எல்லாம் அவருக்கு தான் இருந்துச்சு. எனக்கு வந்து சரி ஒரு இன்டர்வியூ தானே பண்ண போறோம். After meeting them, அவங்க such nice people. துன் எம் கூட அவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணல, அதுக்கப்புறம் துன் சிட்டி கூட தான் ஸ்பெண்ட் பண்ணேன். அவங்க கூட பியானோ, அவங்க பியானோ வாசிட்டாங்க, நான் பாடினேன். இன்னும் பாடு நல்லா இன்னும் பாடுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அண்ட் தென் ஆஃப்டர் தட் ஒரு டிக்டாக் பண்ணேன் அவங்க கூட. அந்த முத்தம் கொடுத்தேன். அவங்களுக்கு வந்து சுத்தமா புரியவே இல்லை நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு. பிகாஸ் லைக் டிக்டாக் வந்து அவ்வளவு தெரியாதுல்ல அப்போ.
0: அப்போ ஆமா ஆமா
2: ஆமா. சோ நான் செஞ்சுட்டு இருந்தேன். புடா புடா ஜமத் கலங்கி லாயிடா அப்படின்னு சொன்னாங்க. ஷி வாஸ் வெரி நைஸ் பர்சன்.
1: நீங்க நேரடியா அவங்க கூட கொஞ்ச நேரத்தை செலவு பண்ண பிறகு இவங்க கிட்ட இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றத யாரும் பார்க்காத ஒரு விஷயம் என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? இல்ல எங்களுக்கு தெரியாத ஏதாவது ஒன்று நீங்க உங்களுக்கு கவர்ந்த விஷயம் இருக்கு அவங்க கிட்ட?
2: ஆக்சுவலி வந்து அந்த வீடியோல நல்லா தெரியும், அந்த இன்டர்வியூல அவங்க வந்து வெரி வெரி friendly and very cheeky ah irupanga like na vandu oru question kepen like will you give a kiss to Tun M and avanga kuduthiruvanga avarkitta like
0: oh adu appo dhaan nadanducha
2: aama aama so yeah she was very sweet and very friendly cheeky ah person la
1: adukapra edavadhu avanga kitta oru message o illa pesuradhukku andha mari vaipu kadichichingala
2: illa adukapra kadikala it's just that interview in a very short after the interview konjam short time kadichichi avlo dhaan
0: aama அன்னைக்கு நீங்க வந்து ஒரு 10 வயசு பொண்ணு இல்ல, அத நீங்க உள்வாங்கி கிரகிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆனிச்சு? ஓ, நம்ம வந்து ஒரு நாட்டுடைய ஒரு காலத்துல முதல் பெண்மணியா இருந்தவங்கள தான் நம்ம வந்து அந்த நேர்முக பேட்டி எல்லாம் எடுத்திருக்கோம் அப்படின்ட்டு.
2: process பண்ணதுக்கு ஒரு few years தான் எடுத்துச்சு. திருப்பி அந்த இன்டர்வியூ பார்த்து I'm like ஓ நானா அவங்கள இன்டர்வியூ பண்ண, ஐயோ அப்ப தெரியல இப்ப தெரியுது, பிக் டீல்.
1: எங்களுக்கு தூரத்துல இருந்து அவங்கள பார்த்த எங்களுக்கே அவங்களுடைய மறைவு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு கொடுத்தது. நீங்க சந்திச்சு வந்து அவங்கள பத்தி நிறைய நெருக்கமா இருந்து பார்த்த உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த செய்தி?
2: இந்த செய்தி was very என்ன சொல்றது, like I lost someone I know, you know, so it was really really sad. And I feel like she lived her best because Noor Vaisa, so like yeah,
0: வரலாறு ஒரு பெரிய அத்தியாயத்தை ஏற்படுத்திட்டு போயிருக்காங்க துன் டாக்டர் ஹஸ்மா அவர்கள்.
2: ஆக்சுவலி எல்லாரும் சொல்லிட்டே இருந்தாங்க நான் வந்து ஒரு லக்கியான கேர்ள் டு மீட் ஹர் ஒன்ஸ். யா, சோ எனக்கு அப்படிதான் ஃபீல் பண்ணுது, லைக் பண்ணுச்சு. ரெஸ்ட் இன் பீஸ் துன் சிட்டி அண்ட் ஆக்சுவலி வந்து அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க லைக் படிச்சுட்டே இருக்கணும், மேக் ஷூர் யூ ஸ்டடி, அப்பா அம்மா ரெஸ்பெக்ட் பண்ணணும், யூ நோ எவ்ரி ஒன் ஹூ டீச்சர்ஸ் யூ இன் யோர் லைஃப் லைக் டீச்சர்ஸ் எவ்ரி ஒன் ஹேஸ் டு பி ரெஸ்பெக்டட். ஆமா அதுதான், பேரண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டே இருப்பாங்க.
1: சரி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை எங்களை இன்றைக்கு சந்திச்சதுல. ஏன்னா அவங்க நினைவு இன்னும் பக்கமா நீங்க எங்களுக்கு கொண்டு வந்த மாதிரி இருக்கு.
0: அந்த நினைவுகள் எப்போதும் கேஷிகா கூட இருக்கும்ல.
2: ஆமா ஆமா,
0: அந்த படம் அந்த காணொளிலாம் வந்து உண்மைக்குமே விலை மதிப்பே இல்ல, பத்திரமா வச்சுக்கோங்க அந்த நினைவுகளோட. நன்றி கேஷிகா. கெஷிகா நல்ல அனுபவத்தை பகிர்ந்துகிட்டாங்க. எப்போதுமே அதை வந்து வாழ்நாள் முழுக்க ஆராதிக்க கூடிய ஒன்று அப்படின்னு கெஷிகா வந்து சொல்லியிருந்தாங்க.
1: எப்போதுமே எளிமை, அவங்கள பாத்தீங்கன்னா எங்க போனாலும் ஒரு எளிமை தான். இந்த முத்து மணிகள் தோடு அந்த கழுத்துல அவ்வளவுதான் அவங்க.
0: உங்களுக்கு தெரியுமா அது மலேசியாவின் அடையாளமும் கூட. சபால வந்து அதிகமாக அது வந்து ஏற்றுமதி எல்லாம் செய்யறாங்க. சபாவை உலகறிய செய்தது அந்த முத்துக்களும் கூட. அதுதான் சபா மக்கள் அவங்கள அந்த அளவுக்கு நினைவு கூர்ந்ததுக்கான காரணத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. எங்கள் வெளியிட்ட உலகறிய செய்தவங்களுக்கு பெரியதொரு நன்றின்னு சொல்லியிருக்காங்க.

0: மணி 7:54 துன் சித்தியாசமா அவங்கள பத்தி தான் இன்றைய வணக்கம் மின்னல்ல பேசிக் கொண்டிருக்கின்றோம்.
1: சரி, அவங்களை நினைத்து பார்க்கும் போது நமக்கு முதலில் நினைவுக்கு வருவது அவங்க ஒரு மருத்துவர். ஆனா அவங்க வாழ்க்கை மருத்துவத்தையும் கடந்து மனித நேயத்தையும் சமூகத்தையும் தொட்டு சென்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து ஒரு பிரதமருடைய மனைவி, நாட்டின் முதல் பெண்மணி அப்படின்றதையும் தாண்டி தாய் சேய் நலம், குடும்ப கட்டுப்பாடு, பெண்களின் சுகாதாரம், கிராமப்புற பெண்களின் முன்னேற்றம், போதைப் பொருள் தடுப்பு, வயது கடந்தோருக்கான கல்வி, இப்படி பல சமூக பணிகள்ல அவங்க ஈடுபட்டிருக்காங்க. அதனால தான் நிறைய பேருக்கு அவங்கள வந்து நேரடியா பார்க்கும் போதும் தூரத்துல இருந்து பார்க்கும் போதும் ரொம்ப பிடிக்கும் அவங்களை.
2: I was very very grateful that I was born a girl and being a doctor because I know what my mission is going to be like in the future when I became a doctor. I was very fortunate also to have a father who is very very passionate about education. And not only education for his sons, but also for his daughters. Of course, the challenges came when I, as a town dweller, go to work in a rural setting. And I took up the challenge. I thought, this is my time to make them aware that good health is something which they should have.
0: இதுதான் அவங்க ஒரு சமுதாயத்தையே மாற்றி பிறகு இந்த நாட்டையே அவங்களுக்கு மருத்துவம் அது சார்ந்த விழிப்புணர்வு வரணும்னு எடுத்த முயற்சியில் ஒன்று. அந்த பதிவை வந்து கொடுத்திருந்தாங்க.
1: ஒரு மருத்துவராக ஆரம்பித்த பயணம் ஒரு பொது சுகாதார முன்னோடியாக வளர்ந்தது, பின்னர் பலருக்கும் ஒரு முன்மாதிரியாக மாறியது. இன்று அவர் நம்மிடையே இல்லை, ஆனால் அவர் செய்த சேவையும் அவர் தொட்ட வாழ்க்கையும் அவர் விட்டு சென்ற முன்னுதாரணமும் அவர் நீண்ட காலம் நினைவில் வைத்திருக்கும்.
2: I have children of my own, I have grandchildren, and what I want to tell all mothers today is to look after our products, yeah, that we have been blessed with, and then make sure that they live a happy life with all the care and love that a parent can give.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். ஊதியத்தை ஒருங்கிணைப்பதில் தொழிலாளர்களின் நலனை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளுக்கும் அதேவேளையில் முதலாளிகளின் செயல்பாட்டு திறனை உறுதி செய்வதற்கும் இடையே சமநிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று பொருளாதார அமைச்சர் அக்மல் நஸ்ருல்லா முகமது நசீர் வலியுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவு AI கருவிகளை தொழில்துறையினர் மலிவு விலையில் பெறுவதற்கான நடவடிக்கைகளை 2027 வரவு செலவு திட்டம் உள்ளடக்கியிருக்கும் என்று இலக்கவியல் அமைச்சு எதிர்பார்க்கிறது. வணிகங்கள் AI தொழில்நுட்பத்தை எளிதாக அணுகுவதற்கு தகுந்த நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்துவதன் மூலம் அத்தொழில்நுட்பத்திற்கான பரந்த அணுகலை சாத்தியமாக்குவதில் அரசாங்கம் பங்காற்ற முடியும் என்று அமைச்சர் கோவிந்த் சிங் டியோ தெரிவித்துள்ளார். மலேசியா ரஷ்யாவின் ஓரால் வட்டாரத்தில் தனது சுற்றுலாத்துறையின் இருப்பை வலுப்படுத்த முயன்று வருவதாக சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ தியோங் கிங் சிங் கூறியுள்ளார். அத்துடன் அப்பகுதி அதிக வருமானம் ஈட்டும் பெருமளவிலான மக்கள் தொகையை கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஊழல் வழக்குகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM தாமத போக்கை கடைபிடிக்கவில்லை. மாறாக பெறப்படும் ஒவ்வொரு புகாரும் முன்வைக்கப்பட்டுள்ள ஆதாரங்களின் அடிப்படையில் விசாரிக்கப்படுவதாக SPRM துணைத் தலைவர் டாக்டர் அஸ்மி கமருசாமான் கூறியுள்ளார். முறையான அடிப்படையை கொண்ட ஒவ்வொரு புகாரும் விசாரணை நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கு முன்னதாக ஆய்வு செய்யப்படும் என்று அவர் தெரிவித்தார். ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது தொடர்பான தெஹரானின் திட்டத்தை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நிராகரித்ததைத் தொடர்ந்து ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராச்சி நியூயார்க்கில் கத்தாரின் இடைத்தரகர்களை சந்திக்க திட்டமிட்டிருந்ததாக ஈரானிய அரசு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. மேற்காசியாவில் பதற்றம் நீடித்து வரும் நிலையில் ஈரான் மீதான தடைகளை தளர்த்துவதாகவும் முடக்கப்பட்ட நிதியை விடுவிப்பதாகவும் தான் முன்மொழிந்ததாக எக்ஸியஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்ட தகவலை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மறுத்தார். த்ரூ சோசியல் தளத்தில் அவர் இவ்வாறு பதிவிட்டுள்ளார். விளையாட்டு 2026 ஃபிஃபா ஆசியான் கிண்ண முதல் டிவிஷன் கார்பந்து கலோரா பொங்கார்னோ அரங்கில் நடைபெற்ற ஏகுழு நிலை ஆட்டத்தில் மலேசியாவும் இந்தோனேசியாவும் கோல் புகுத்தவில்லை. 37th நிமிடத்தில் கருடா அணி 10 ஆட்டக்காரர்களுடன் விளையாடிய போதும் அரிமா மலாயாவால் அந்த நல்வாய்ப்பை பயன்படுத்த முடியாமல் போனது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.